0: ஒருவனம் நிற்க சொல்லுதே வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மணி போய் 8:09. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். செய்தி எல்லாம் கேட்டுட்டு வந்தீங்க.
1: மோகன் தெய்வீகன் பேசிட்டு இருக்கோங்க. இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா உங்களை சுத்தி இருப்பவர்கள் பற்றி தான் நீங்க பேச போறீங்க.
0: அதுக்கு முன்னுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாளும் கூட. செப்டம்பர் 21 ஒவ்வொரு ஆண்டும் அமைதிக்கான ஒரு நாளாக வந்து அனுசரிக்கிறோம். வேர்ல்ட் பீஸ் டே அப்படின்றத ஐக்கிய நாட்டு சபை, ஐநா சபை வந்து முடிவெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இதை வந்து அனுசரிக்க பண்றாங்க. அது மட்டும் இல்லை, உலக மக்கள் எல்லாரும் இந்த நாளை வந்து கொண்டாடணும், ஆராதிக்கணும்ன்றாங்க. ஏன் அப்படின்னா அமைதியே இல்லாம போய்கிட்டு இருக்கு. பேசுறதுலயும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுலயும் சரி, அதுவே அடிப்படையிலேயே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு ஐநா ரொம்ப தாழ்மையான வேண்டுகோளை முன்னுக்கு வச்சிருக்காங்க.
1: நம்ம அமைதி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்மள சுத்தி இருப்பவர்கள் ஒரு சிலர் வந்து இந்த அமைதியை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. சத்தமா பேசுவாங்க, பேச விட மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் உங்களை சுத்தி இருக்கலாம், கண்டிப்பா இருக்கணும்.
0: இப்ப எப்படின்னா இது நிறைய கூறுகள்லாம் இருக்கு. அமைதியினுடைய நம்ம உடனே வந்து போற பத்தி தானே யோசிப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுறது இருக்கு இல்லையா, அதுவே வந்து அமைதிக்கான ஒரு பெரிய
1: போராட்டமா இருக்கு.
0: போராட்டமா இருக்கு அப்படின்றாங்க.
1: இருப்பாங்க கண்டிப்பா. அவங்களை உங்க வட்டத்துல வேலை இடத்துல இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல கூட யாராவது இருக்கலாம், இல்ல நட்பு வட்டத்துல கூட இருக்கலாம். நம்ம ஏதாவது பேச முன் வந்தோம் அப்படின்னா டக்குன்னு வழிமறிச்சு பேசிடுவாங்க.
0: பேச விட மாட்டாங்க, ஏன்னு தெரியாது. கேட்டா அது 2-3 காரணம் எடுத்து வைக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றது ஒண்ணு, அடுத்தது மத்தவங்களை பேசவே விட கூடாதுன்ற ஒரு சிந்தனை,
1: இல்ல ஒருவேளை அந்த ஆர்வம் மிகுதினால கூட இருக்கலாம்.
0: அது ஆர்வம் கோளாறுனா அந்த மாதிரி.
1: சரி, அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7 3-3-4-7-6-8
0: சாய் அபியங்கருடைய பாடல் அடுத்து வருது, தங்கமான பையன். இதுதான் இப்ப எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கிற பாட்டு.
1: நம்ம பயணங்களுக்காக ஒரு பாட்டு வந்திருக்கு, தங்கமான பையன்.
0: தங்கமான பயணங்க உங்களுக்காக இந்த பாட்டு கொடுக்குறோம், எடுத்துக்கோங்க.

0: இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்லணும். வடக்கு மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ முதல்ல இந்த பாட்டுக்கு முன்னுக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் நீங்க சொல்லுங்க. என்ன
1: அதாவது இன்னைக்கு உலக அமைதி தினத்தை பத்தி பேசல,
0: அதுல இந்த பாட்டு பத்தி ஒன்னு சொன்ன,
1: அனைவரும் அமைதியா இருக்கணும்.
0: அது வேணா எனக்கு. ஆண்களுக்காக ஒரு பாடல் வெளியிடப்பட்டிருக்கு, தங்கமான பையன். உங்களை நம்பி நானும் ரெண்டு தங்கமான பையனுங்க இந்த பாட்டு உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி பாடல
1: ஒளியும் பார்க்க மாட்டீங்க.
0: இருங்க, வந்த பாடல் என்ன பாட்டு, அலாக்கா லூவா சாய் அபியங்கருடைய ஓம் அப்படின்ற படத்துக்காக வந்த பாட்டு. ஆனா நான் உங்ககிட்ட கேட்ட பாட்டு எது, ரதிமா ரதிமா அந்த பாட்டு. ஆனா இவரு திட்டவட்டமா அந்த பாட்டு தான் அந்த பாட்டு தான் சொல்லி கடைசியா வேற ஒரு பாடல ஒளிபரப்பி நேர்கள் என்ன நினைப்பாங்க.
1: நேர்கள் அப்படி சொல்லலாம், ஆனா நான் பாட்டு கடை நடத்திக்கிட்டு இருக்கேன்
0: இல்லையே,
1: நீங்க சரி பார்த்துருக்கணும்ல.
0: நீங்க என்ன சொன்னீங்க, இதை நான் எடுத்து வச்சுட்டேன், இந்த பாட்டு தான் ரதிமா பாட்டு, தங்கமான பையன் வருதுன்னு. அதனால நேர்கள் கிட்ட தெரிவிக்கிறது இந்த பொறுப்பு இன்னைக்கு மோகனுடைய பொறுப்பு.
1: இந்த மாதிரி தான் இருப்பாங்க உங்களை சுத்தி, அமைதியே இல்லாம பேசக்கூடியவங்க,
0: வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தவங்களை பேச விடுங்க, காலையில நீங்க எழுந்திருச்சு இறங்கி வரீங்க சாப்பிடுங்கன்னு வீட்டுல அம்மா சொல்ல வரும்போது சொல்லிட்டு போறீங்க இல்லையா, அங்கே இந்த நாள்ல நீங்க கொண்டாடுறத மறுக்கிறீங்க அப்படின்றாங்க.
1: சில பேர் அலுவலகத்துக்கு நுழையும் போதே நம்ம தெரிஞ்சிடும் அவங்க வந்துட்டாங்க வரும்போதே ஒரு அலறல் சத்தம் கேட்கும். அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க, அமைதின்றது உங்களுடைய பேச்சில் இருக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தா சொல்லுங்க,
0: கொஞ்சம் அப்படியே வெளிப்படையா சொன்னா அட்டாவடியா இருப்பாங்க. இப்ப வருதுங்க, நான் உங்களுக்கு தேர்வு பாட்டு கொடுக்கறேன்.
1: அதாவது தப்பா போட்டுட்டோம், இவரை மாட்டி விட்டுட்டு இப்ப நீங்க வந்து நல்லது செய்றீங்க,
0: அந்த மாதிரி எல்லாம் நினைக்கல.
1: அதான் வெளிப்படையா தெரியுது,
0: எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கீங்க.
1: நீங்க தான் தங்கமான பையன் சார்.
0: ஆமா ஆமா
1: ஆமா.

0: தங்கமான பையன்கள் உங்களுக்காக அந்த பாட்டு கொடுத்திருந்தோம்.
1: இன்றைக்கு நம்ம நேர்களை கேட்டிருந்தோம், அந்த அமைதியா பேசுறதே உங்களுக்கு தெரியாது, ரொம்ப ஒரு மாதிரி அடாவடியா தான் அவங்க வந்து பேசுவாங்க, அப்படிப்பட்டவங்க இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
0: வைஷ்ணவி வந்திருக்காங்க.
2: உண்மையிலே
0: அப்படிதானா?
2: தெரியல, அப்படி சொல்லுவாங்க எல்லாமே. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, என் ஹஸ்பண்ட் மட்டும் தானே பேசுறதா கேட்பாரு,
1: மத்தவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லி பேச விட மாட்டாங்க.
2: பேச விட மாட்டாங்க, சும்மா ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன் போவோம், நான் பேசுவேன், எங்க அம்மா சொல்லுவாங்க தயவு செஞ்சு அம்மா நீ பேசாத, நீ பேசுனது அது சண்டை ஆயிரும்.
0: கூர்மையான வார்த்தைகள் தெரியல, ஒருவேளை இருக்கலாம் தெரியல.
1: அன்பு தெய்வீக அவர் கணவர் பாருங்க, அவ்வளவு புரிஞ்சு நடந்துக்கிறாரு.
2: ஆபீஸ்ல கூட எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க, நான் பாத்துட்டே இருப்பேன், நடுவில் போனேன்னா அதை அப்படியே கலைச்சிருவாங்க, எல்லாம் போயிருங்க எட்டு போயிருங்க பேசுவேன், இதுக்கப்புறம் பேசினா பிரச்சனை ஆயிரும்.
1: உலகமே உங்களுக்கு எதிரா திரும்ப இருந்தா என்னால ஏத்துக்க முடியல, இப்படிப்பட்ட ஒரு நபரா அப்படின்னு.
2: எல்லாமே வீட்லயும் சரி, நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல கொஞ்சம் இருந்துச்சு, ரொம்ப இல்ல கொஞ்சம், ஆனா நான் ரொம்ப சண்டை போடுவேன்.
0: கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
1: சரி, நீங்க சொல்லுங்க, பேசவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சூழல் நீங்க கடந்து வந்திருக்கீங்களா? இவங்க இருந்தா நான் பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. சுடிய 3-2-2-8-2-5-7-3-3-6-7-6-8
0: ஒரு பாட்டு வருதுங்க, கேட்டுட்டு வாங்க.

0: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் மலேசிய உயிர் தொழில்நுட்ப தகவல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் TS டாக்டர் மகாலட்சுமி அர்ஜுனன்.
1: வணக்கம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இயற்கையில எதிர்மறைக்கும் நேர்மறைக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு. உதாரணத்துக்கு மின்சாரத்துல பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஈர்க்கும், அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்கு வந்து விதிவிலக்கு இருக்கு, அதாவது நேர்மறை எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் எப்போதுமே எதிர்மறை மனிதர்களோட ஒன்றா இருக்க மாட்டாங்க, சேர மாட்டாங்க. எதிர்மறை மனநிலை உள்ளவங்க எப்போதுமே நேர்மறை மனிதர்களோட இருந்தா அவங்க மெதுமெதுவா நம்மளையும் நம்மளோட ஆற்றலை உறிஞ்சி எடுத்துருவாங்க. பெரிய கனவு அவங்க கிட்ட போய் சொன்னா அது முடியாதே அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய ஆலோசனை சொன்னா அதற்கு பல சிக்கல்கள் இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. காரணங்கள் பல இருக்கும், ஆனால் துணிவு இருக்காது. நம்ம மனதுல ஒரு சிறிய பலவீனம் இருந்தா கூட அவங்க கூட சேர்றப்ப அவங்க நம்மளையும் அதை எதிர்மறை மனநிலைக்கு இழுத்து போயிருவாங்க. அதனால நம்ம நேர்மறையா இருக்கணும், பெரிய எண்ணங்களோட இருக்கணும், பெரிய வளர்ச்சி பெற வேணும் அப்படின்னு இருந்தா நம்ம சுத்தில யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும். நம்ம ஆற்றலை உயர்த்தும் மனிதர்களோட நம்ம சேரணும், அவங்களோட எதிர்மறை சிந்தனைக்கு இழுத்து போற மாதிரி நம்ம சேரக்கூடாது. நினைவில் கொள்ளுங்கள், நம்ம சூழல் தான் நம்ம உயரத்தை தீர்மானம் பண்ணுது.

0: உலக அமைதியை விரும்புறீங்களா? உங்க வாழ்க்கையில் அமைதியை விரும்புறீங்களா? அப்படின்னா இதுதான் சரியான நாள். இன்னைக்கு தான் அதற்கான நாளே அனுசரிக்கிறாங்க.
1: நாங்க கேட்டிருந்தோம், உங்களை சுத்தி வந்து பேசவே விட மாட்டாங்க, அமைதியா பேச மாட்டாங்க, அந்த மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
2: காலை வணக்கம் தேவிகன் மோகன்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பேர் சொல்ல விரும்பல, ஆனா இப்ப நீங்க இந்த தலைப்பு கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு ரொம்ப பொருத்தமாக என் கூட வேலை செஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. என்ன ஆபீஸ்ல ஒரு டிஸ்கஷன் நடந்தாலும், நாங்க 5 பேர் இருக்கோம் எங்க டிபார்ட்மெண்ட்ல, 4 பேர் ஒரு கருத்தை சொன்னமோ அவங்க ஒண்டி அவங்களோட 7வது அறிவை பாய்ச்சி இன்னொரு கருத்தை சொல்லுவாங்க.
0: 7வது அறிவை பயன்படுத்தி
1: அதனால உங்க பேசவே விட மாட்டாங்களா?
2: அவங்க வந்து இந்த வடிவில சொல்ற மாதிரி எப்படி பேசினாலும் கேட்டு போடுறாங்களா, எப்படி பேசினாலும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. வந்துட்டு 4 பேர் சொல்றது ஒத்துக்க மாட்டோம், அவங்க சொல்றதுதான் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குதான் வந்து அவங்க ஃபைட் பண்ணுவாங்க.
0: ஓ, அந்த மாதிரி நபரா?
1: அப்படி என்னதான் நடக்க, ஒத்துக்கிட்டு போயிருவீங்க எல்லாரும்?
2: நாங்க வந்துட்டு எவ்வளவு வந்து சொல்லுவாங்க, அவங்க வந்து எங்களுக்கு சீனியர், அதுக்கு மேல எங்களுக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க. கடைசியில வந்து நாங்க 4 பேர் வந்துட்டு எங்க மேனேஜர் கிட்ட எங்களோட ஒப்பீனியன் சொல்லிருவோம், இது வந்து இப்படித்தான் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமா, அந்த தலைவலிய வந்து மேனேஜர் கிட்ட விட்டுறது, நீங்களே டிசைட் பண்ணிக்கீங்க அப்படின்னு.
0: பேச விட மாட்டாங்க, அப்புறம் பேசுறதுக்கான இதை இடத்த கொடுக்க மாட்டாங்க, கஷ்டம் தான்.
2: கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல கேரக்டர் இருக்கு, சும்மா சொல்ல அது இருக்கு. வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி டைம் எல்லாத்துக்கும் ஆர்கியூமெண்ட், டூ மச் டொமினேட், எப்படியுமே வந்து பேச விட மாட்டாங்க, அவங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு.
0: இந்த நாள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, இது உங்களுக்கான நாள், நீங்க அனுசரிக்கிறதுக்காகவே ஐநா கொண்டு வந்திருக்காங்க.
2: ஐநா கொண்டு வரல, எங்க கம்பெனியே ஐநா சார்பில் ஒரு முடிவு எடுத்து அவங்களை போன மாசம் வேலை விட்டு நீ படி.
0: ஐயோ.

0: பலன்தான கிடைக்கும்.
1: ஆமா ஆமா ஆமா சரி சரி.
2: பெயர் சொல்லாதவரே மிக்க நன்றி.
0: ஓகே.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
3: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, 1 நிமிஷம்.
2: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
3: வணக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
2: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
3: 1 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
2: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
3: 5 நிமிஷம். அஸ்வினி
2: என்னாச்சு? என்னாச்சு?
3: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
2: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
3: 5 நிமிஷமா?
2: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
4: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.
5: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: எழுதுவோம் பல்லவியை. ஜோதா அக்பர் அந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 8:45 ஆயிருச்சு.
1: பேசவே விட மாட்டாங்க அப்படின்ற சில நபர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, அமைதி இல்லாம இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க இருக்காங்களா?
0: நீங்களுமா?
1: என்னங்க வர்றவங்க எல்லாம் அப்படியே இருந்தா சொல்லுங்க, என்ன நடந்தது உங்களை சுத்தி?
2: பேசிட்டா
1: உஷாரா இருக்கீங்க.
2: என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, நான் வந்து அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்.
0: ஓ, இவ்வளவு நல்லவங்க நீங்க, உங்களை பற்றி நீங்களே சொல்லிக்கிறீங்க.
2: ஆமா, ஆனா வந்து பேசுறதுக்கு சரி பேசுங்கன்னு அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்தா கூட ஒரு 1 hour 45 minutes அமைதியா தான் இருப்பாரு. பேச
0: அப்புறம் எங்க அவர் சொல்றது இந்த மாதிரி? ஒரு உரையாடலை தொடங்கிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு நான் 5 minutes கொடுக்கறேன், நீங்க பேசிருங்க. மிச்சம் இருக்கு 5 minutes நான் தான் பேசணும்னு சொல்லிருங்க.
2: அமைதியா
0: இருக்க முடியாது,
1: அதாவது நமக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அப்படி இல்ல, அமைதின்றது அவங்க ரொம்ப பிடிச்சு செய்றாங்கல்ல.
0: இந்த ஒரு வசனம் வருமே, யாராச்சும் இருக்கீங்களா?
1: இப்போ எங்க பயணம் நீண்ட தூரம் எல்லாம் போறீங்க அப்படின்னா பேசிட்டு போவீங்க தானே, இல்ல நீங்க தான் பேசுவீங்க?
2: மோஸ்ட்லி நான் தான் பேசிட்டு போவேன், பாட்டு கேட்டுட்டு போவோம். அந்த மாதிரி தான்
0: பாட்டுலாம் பாடுவாரா, முணுமுணுப்பாரா?
2: பாடுவாரு, ஆனா இல்ல சத்தமான இல்ல. என்னைக்காச்சும் திடீர்னு அதிகமா பேசுறாருன்னா எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கும் பாப்பேன். ஏன்னா இன்னைக்கு அதிகமா பேசுறாரு,
1: என்ன சேன பிரச்சனையா அப்படின்னு.
0: வித்தியாசமான அழைப்பு, பேச விட மாட்டாங்க, அது நாதான் என் கணவர் சொல்றாரு, என்னால அதை ஏத்துக்க முடியல அப்படின்றாங்க.
1: மனைவி பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவருக்கு ஆசை போலதான், தான் அமைதியாவே இருந்துறாரு.
0: அவங்க இன்னொன்னு, இந்த அமைதியா இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஒரு கேள்வி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க, பேசாம எப்படி இருக்காங்க அப்படின்னு.
1: ஆமா, அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கு. ஏன்னா உலக அமைதிக்கான ஒரு நாள் வந்து இன்றைக்கு அனுசரிக்கப்படுகின்றது.
0: பட் இன்னும் கொஞ்சம் பேசுவோம். ஸ்டீஃபன் சக்காரியாவுடைய பாடல் வந்து ஸ்ரீநிஷா கூட பாடியது.
1: இது வணக்கம் இன்னல்

0: ரொம்ப நல்ல ஒரு பாட்டு, கண்ணோரம் பாட்டு கேட்டுட்டு வந்தீங்க. இன்றைக்கான நாளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க, எல்லா நாளும் எல்லா இடத்திலும் எல்லோருக்காகவும் அமைதியாக செயல்படுவோம் அப்படின்றதுதான் இந்த நாளுடைய இவ்வாண்டுக்கான கருப்பொருளா தேர்ந்தெடுத்திருக்காங்க.
1: அமைதியா இருக்கிறதுக்கு இவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1981 இருந்து இந்த அமைதிக்கான நாள் அப்படின்றது ஒவ்வொரு வருடமுமே அனுசரிக்கிறாங்க.
0: இப்ப போர்களை மட்டும்தான் நம்ம வந்து பேசுவோம் அமைதி அப்படின்னாலே, ஆனா அதை தாண்டி நம்ம காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்து பேசுறது இருக்கு இல்லையா அன்பா, அதுவுமே அதுக்கான ஒரு நாள் அப்படின்னு பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கான அமைதி எங்க இருக்குன்னா உங்களுடைய உள் மனசுலதான், ஆழ் மனசுல இருக்கு. கண்களை மூடி அப்படியே நீங்க இது பண்ணும் போது அமைதி அங்கிருந்து தான் இல்ல, அங்க ரொம்ப சத்தமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எதையோ சரிப்படுத்தணும் அப்படின்றத முடிவெடுத்துக்கோங்க அப்படின்றாங்க.
1: நீங்க ரொம்ப கோபமா இருக்கும் போது அப்படிதான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நல்ல தீர்வு பிறக்கோன்றாங்க. அங்க கூட அமைதி உதவுதில்ல.
0: அதனால் நாங்க என்ன சொல்ல வரோம்,
1: என்ன சொல்ல வரீங்க,
0: ஒருவரை ஒருவர் வஞ்சிக் கொள்வதும் அப்புறம் வந்து ஒருவரை ஒருவர் ஏசி திட்டி ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்துவதுமே இந்த அமைதியை சீர்குலைக்கக்கூடிய முதல் ஆயுதமாக இருக்கு. அதை வந்து விட்டுட்டு அமைதி எல்லா இடத்துலயும் பரவ செய்வோம்,
1: அமைதியாவே இருப்போம்.

0: மலேசியாவின் பன்முக தன்மையை நாட்டின் வளமாக கருதி பேணி காப்பது அவசியம் பிரதமர் வலியுறுத்தல் குடும்ப பொருளாதாரத்தை ஆதரிக்கும் முக்கிய துறையாக சிறார் பராமரிப்பு கருதப்பட வேண்டும் வணக்கம் சலாம் மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன் அரசமைப்பு சட்டம் அரசியலமைப்பு நெறிமுறைகளை பின்பற்றாமல் தன்னிச்சையான விருப்பத்தின் பேரில் மாற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்குமாயின் அது தோல்வியடையும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் குறிப்பிட்ட தரப்பினரின் விருப்பங்களுக்கு ஒவ்வாத அரசியல் தலையீடு தொடர்புடைய ஆட்சியில் நிலையற்ற தன்மை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார் இவ்வேளை சமூகத்தில் உள்ள இன பண்பாடு பன்முகத்தன்மையை மக்களிடையே பிளவை ஏற்படுத்துவதற்கான அடிப்படையாக பயன்படுத்தாமல் பொதுவான பலமாக பேணிக்காக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் மக்களுக்கும் நாட்டிற்கும் நாடியாக விளங்கும் கூட்டு வலிமைக்கு திரும்புமாறு அவர் அனைத்து மலேசியர்களையும் கேட்டுக்கொண்டார் கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவை உட்படுத்திய இழப்பு நிர்வாக முறைகேடு விவகாரம் தொடர்பான தொடக்க அறிக்கை முடிவுகள் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார் இவ்வறிக்கை பழிவாங்கும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை மாறாக அந்நிறுவனத்தில் எழுந்துள்ள சிக்கலை சட்டப்படி கையாளும் அரசாங்கத்தின் அணுகுமுறைகளில் ஒன்றாக அது விளங்குவதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார் இவ்விவகாரத்தில் எந்த ஒரு தரப்பினரையும் விசாரிக்கவோ குற்றம் சாட்டவோ அல்லது தண்டிக்கவோ முடிவு செய்யும் அதிகாரம் தமக்கு இல்லை என பிரதமர் கூறினார் மின் மோட்டார் சைக்கிள் தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தும் சிறந்த கல்வி மையம் EVMIACE அமைப்பு அத்துறையில் நுட்ப தொழிற்கல்வி டிவேட்டை வலுப்படுத்தும் என்று புறநகர் வட்டார மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ ரூபியா வாங் தெரிவித்தார் மோட்டார் சைக்கிள் தேசிய இயந்திர நிறுவனம் மொடனசுடன் இணைந்து கிடாவில் இப்பயிற்சியை வழங்க உள்ள முதல் பயிற்சி நிறுவனமாக கிடா வட்டார மேம்பாட்டு வாரிய கல்லூரி கிடா அமைய உள்ளதாக அவர் கூறினார் இந்த மையம் மாணவர்களுக்கான பயிற்சி நிலையமாக மட்டுமின்றி மின் வாகன தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வு புத்தாக்க மையமாகவும் செயல்படும் நாடு முழுவதும் 41 சிறையில் உள்ள கைதிகளின் எண்ணிக்கை 93,000 எட்டியுள்ளது அச்சிறைகளின் கொள்ளளவு 75,000 பேர் மட்டுமே என்பதால் சிறையில் இட நெரிசலை குறைப்பதற்கான அணுகுமுறையை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார் அதன்படி வீட்டுக்காவல் சட்ட முன்வரைவை ஏற்றி அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான முனைப்புகளை தொடங்குவது தொடர்பில் தற்காப்பு அமைச்சுக்கு அமைச்சரவை கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார் சிறார் பராமரிப்பு துறையை வெறும் சிறாரை பார்த்து கொள்ளும் வேலை என கருதாமல் குடும்ப பொருளாதாரத்தை ஆதரிக்கும் முக்கிய துறையாக பார்க்க வேண்டுமென பிரதமரின் மூத்த அரசியல் மதியுறிஞர் தெங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ரோல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார் நம்பகமான சிறார் பராமரிப்பு சேவை வழங்கப்படுவதால் பெற்றோர் மனநிறைவுடன் பணிக்கு செல்ல முடிவதுடன் சிறாரின் நலனும் உறுதி செய்யப்படுவதாக அவர் எடுத்துரைத்தார் அவர்களை பராமரிப்பவர்களை பாதுகாப்பதும் ஆதரிப்பதும் மலேசியாவின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு ஈடானது என்றும் அவர் குறிப்பிட்டார் நேற்று மாலை பெய்த தொடர் கனமழையின் எதிரொலியாக கோலாலம்பூரில் 4 பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது மேலும் 2 வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய வேளை வீடொன்றில் வெள்ள நீர் தேங்கியதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புத் துறை அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது திடீர் வெள்ளம் குறித்து தகவல் அறிந்தவுடன் கிராமாட் ஜலாந்துன் ராசாக் தேத்திவங்சா தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் இவ்வேளை திடீர் வெள்ளத்தின் போது வாகனத்தில் சிக்கியவர் பாதுகாக்க மீட்டுக்கப்பட்டதாக அத்துறை அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது பேரா ஹூத்தான் மெலிந்தாங்கில் உள்ள படகுத்துறை ஒன்றில் 3 கைது செய்யப்பட்டதன் மூலம் மீனவர்களுக்கான டீசல் முறைகேடு முறியடிக்கப்பட்டது ஆப்திரிஸ் 4 சூழியத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த அதிரடி சோதனையின் மூலம் 1.5 மில்லியன் ரிங்கேட்டுக்கும் கூடுதலான பறிமுதல் பதிவு செய்யப்பட்டது லிட்டருக்கு 1 ரிங்கேட் 65 சென்னுக்கு வாங்கப்பட்ட டீசல் கள்ளச்சந்தையில் மீண்டும் லிட்டருக்கு ஏறக்குறைய 4 ரிக்கெட்டுக்கு விற்கப்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சோதனையின் போது 43,000 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோனும் கனடா பிரதமர் மாக்கேனியும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இணங்கியுள்ளனர். கனடாவின் அட்லாண்டிக் கரைக்காப்பால் உள்ள செயின்ட் பேரு அண்ட் மிக்கலோன் பகுதியில் சந்தித்த இரு தலைவர்களும் மீன்பிடி, பாதுகாப்பு ஆற்றல் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிப்பது குறித்து பேச்சு நடத்தினர். அமெரிக்காவுடனான உறவுகளில் இரு நாடுகளும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் நிலையில் தங்கள் இறையாண்மை, முடிவெடுக்கும் சுதந்திரம் ஆகியவற்றை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். மேற்காசிய வட்டார போரினால் ஈரானின் பொருளாதாரம் 10 விழுக்காடு சுருங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாண்டின் பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு ராணுவ தாக்குதலின் விளைவாக எழுந்த மேற்காசிய போர் அவ்வட்டாரத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு அந்த இஸ்லாமிய குடியரசின் பொருளாதாரத்தையும் வெகுவாக சிதைத்துள்ளது. இவ்வாண்டு மார்ச்சிலிருந்து ஜூன் வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுக்கு ஆண்டு என்ற அடிப்படையில் ஈரானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 10.1 விழுக்காடு வரை நலிவடைந்துள்ளதாக அந்நாட்டு புள்ளியியல் துறை தகவல் வெளியிட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை தன்சானியா கோரோன்கோரோ பாதுகாக்கப்பட்ட பகுதியில் டூத்து எனுமிடத்தில் 10 சிங்கங்கள் மடிந்து கிடந்தன. அந்த விலங்குக்கு நஞ்சு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. கோரோன்கோரோ பாதுகாக்கப்பட்ட பகுதி அமைப்பு NCAA முழுமையான விசாரணையை தொடங்கியுள்ளதுடன் அதற்கு பொறுப்பானவர்களையும் தேடி வருகிறது. ஆப்பிரிக்க பகுதியில் உள்ளூர் சமூகங்களுக்கும் வன விலங்குகளுக்கும் இடையே தொடர்ந்து நிலவும் மோதல் குறித்த கவலைகளை இச்சம்பவம் மீண்டும் தூண்டியுள்ளது. விளையாட்டு, இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கார்பந்து. ஃபுலாமுக்கு எதிரான ஆட்டத்தில் 1 கோல் கணக்கில் சமநிலை கண்டதன் மூலம் மான்செஸ்டர் யுனைடெட் தோல்வியிலிருந்து தப்பியது. எனினும் அதன் மேலாளர் மைக்கேல் கரிக் மீதான அழுத்தம் மேலும் அதிகரித்துள்ளது. கிரேவன் கோட்டச்சில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் கேரிக்கின் அணி இருந்தது. ஆனால் இறுதியில் மேத்யூஸ் குன்யா புகுத்திய கோல் மூலம் 1 புள்ளியை மட்டுமே பெற்றது. யுனைடெட் 5 ஆட்டங்களில் இதுவரை 1 வெற்றியை மட்டுமே பெற்றுள்ளது. தற்போது லீக் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மான்செஸ்டர் சிட்டியை காட்டிலும் 10 புள்ளிகள் பின்தங்கியுள்ளது. ஃபிஃபா உலக மகளிர் கிண்ணம். 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் நைஜீரியாவை 1-0 என வீழ்த்திய கொலம்பியா அரையிறுதிக்கு தேர்வு பெற்றுள்ளது. நைஜீரியாவின் 10 விளையாட்டாளர்களுக்கு எதிராக விளையாட கிடைத்த வாய்ப்பை கொலம்பியா நன்கு பயன்படுத்தி கொண்டுள்ளது. ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தின் போது அவ்வணியின் வெலரின் லோபோ வெற்றி கோலை புகுத்தினார். 2010 பிறகு கொலம்பிய அணி 2வது முறையாக அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளது. இவ்வேளை அரையிறுதியில் கொலம்பியா நடப்பு வெற்றியாளரான வடகொரியா அல்லது கனடாவை சந்திப்பதன் மூலம் கொலம்பியா இறுதி சுற்றுக்கு தேர்வாகுமா என்பது நிர்ணயிக்கப்படும். மலேசியாவின் பன்முகத்தன்மையை நாட்டின் வளமாக கருதி பேணி காப்பது அவசியம், பிரதமர் வலியுறுத்தல். குடும்ப பொருளாதாரத்தை ஆதரிக்கும் முக்கிய துறையாக சிறார் பராமரிப்பு கருதப்பட வேண்டும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

0: எல்லோருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ மணி 9:12.
1: திங்கட்கிழமை உங்களுக்கு தெரியுங்க, ஒவ்வொரு வாரமும் வணிகர் துறை சார்ந்தவங்க, முக்கியமா வியாபாரத்துல ஈடுபடுறவங்க நிறைய பேர் நம்ம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்.
0: ஆமா, அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வந்துட்டு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம், ஆசிய விளையாட்டு போட்டியில கராத்தேயில வெண்கல பதக்கம் வென்ற இரண்டு மலேசியர்கள், தேவன் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து நம்ம
1: சூர்யா,
0: அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்னு நம்ம வந்து தொடர்பு கொண்டிருக்கோம். அந்த பகுதியும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பிறகு வணிகர் தொடரும்.
0: இன்றைக்கு பிரபு ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்த்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: உழைக்கிறதுக்கு தயார்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் தானாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வணிகர் நிகழ்ச்சியில நிறைய பேர் அவங்களுடைய ரகசியங்களையும் வெற்றி கதைகளையும் நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க.
3: இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 வருட காலமாக அச்சு தொழில், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த பேனர், பந்திங், பதாகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழில ஈடுபட்டிருக்க ஒருத்தர் தான் நம்ம சந்திச்சு பேச போறோம்.
2: பிரிண்டிங் அப்படின்னு இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய செயின்ட் இமேஜ் கிராபிக்ஸ் அண்ட் பர்ஹாட், இதனுடைய உரிமையாளர் பிரபு ராமகிருஷ்ணன் தான் நம்ம கூட இன்றைக்கு பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் பிரபு, எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கேல் தானா இல்ல வெளியூருக்காக?
4: நம்மளோட ஒரிஜின் வந்து பாத்தீங்கன்னா கெடா.
2: ஓ,
4: சோ நான் படிக்கிறதுக்காக கேலுக்கு வந்தேன். அப்புறம் இங்கேயே படிச்சுட்டு அப்படியே வேலையில கண்டினியூ பண்ணியாச்சு.
2: இந்த தொழில் அப்படின்றது இப்ப கேப்பாங்களே ரத்தத்திலே ஓடுறதுன்னா, இப்ப வீட்டுல யாராவது தொழில் செஞ்சு நீங்க தொழில்?
4: நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நம்மதான்.
2: ஓ, எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத விட ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற?
4: ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து நிறைய இந்த கிராஃபிக்ல ரொம்ப ஈடுபட்டு இருக்கு, கிராஃபிக் டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ படிச்சிருக்கும் போது நான் படிச்சதுலாம் வந்து ஐடி தான், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ முடிச்சோடனே இது ஒரு ஃபன் ஃபன் ஆரம்பிச்சது தான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க எடிட் பண்றது, போட்டோ எடிட் பண்ணி அப்படி ஃபன் ஃபன் ஆரம்பிக்கும் போது கடைசி அதுவே நம்மளோட தொழிலாயிருச்சு.
3: ஆமா, எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒன்று தொடங்கணும்ன்ற ஆசை இருக்கும். ஆனா என்ன தொடங்குறதுன்றதான் பெரிய கேள்வி. பட் நீங்க இதுல இருக்கிறதுனால தான் இந்த அச்சு தொழில் வந்ததா?
4: எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்குள்ள என்னச்சும் ஒன்று இருக்கும், அதை நம்ம தான் யோசிக்கணும். அடுத்தவங்க கொண்டு வர முடியாது, நம்மள
2: கொண்டு வர முடியாது.
4: நம்மளோட பேஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, அதுல சக்சஸ் ஆயிடும்.
2: உங்களோட முதல் வேலை, அதாவது இந்த தொழிலுக்கு வந்துட்ட பிறகு நீங்க செய்த முதல் ப்ராஜெக்ட் அப்படின்னு அது ஞாபகம் இருக்கா? என்ன நீங்க
4: இந்த ஆரம்பத்துல நம்ம ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரல, ஸ்மால் ஸ்மால் ஸ்கேல் தான் செஞ்சுட்டு இருந்தோம். சோ பெரிய ஸ்கேல் பத்தியமா ஒன் சிட்டி மால் இருக்குல்ல, அதுல வந்து அச்சு அந்த பேனர்ஸ் எல்லாம் பில் போர்ட் சைன் போர்ட்ஸ் எல்லாம் வந்து செய்யறது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு. அதுல இருந்தா நம்மளோட கான்ஃபிடன்ட் ஆரம்பிச்சிச்சு, நம்மளாலையும் செய்ய முடியும்
2: வாழ்க்கையோட திருப்பு முனைவா
4: ஆயிருச்சு.
2: வளர்ச்சியையும் காட்டுது இல்லையா? நீங்க சின்னதா தொடங்கி இன்னொரு பெரிய வளர்ச்சி அடைகிறீங்க அப்படின்னு. சரி, அச்சு தொழில் அப்படின்றது நிறைய இருக்கு. இப்ப கல்யாண பத்திரிக்கை, அப்புறம் வந்துட்டு பேம்ப்ளெட் சொல்றது, இந்த மாதிரி நிறைய பதாகைகள் வரைக்கும் எல்லாமே. இதுல நீங்க குறிப்பிட்டு இதுதான் நீங்க அச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா, இல்ல எல்லாத்தையுமே நீங்க வந்து அச்சு?
4: ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே செஞ்சோம். ஏன்னா வந்து அப்ப வந்து நமக்கு தெரியாது எது வந்து பெஸ்டா இருக்க போது, எது மார்க்கெட் இருக்கு, கஸ்டமருக்கு எது ரொம்ப வேணும் நமக்கு தெரியாது. அப்ப எல்லா வகையிலும் செஞ்சோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து 4 விதமான இண்டஸ்ட்ரி சொல்லலாம். இன்க்ஜெட், ஆஃப்செட் சொல்லலாம், டிஜிட்டல் சொல்லலாம், அப்புறம் சப்ளிமேஷன் சொல்லுவாங்க. என்ன டிஃபரெண்ட்னா, இன்க்ஜெட்னா வந்து இப்ப நம்ம செய்யறது இந்த பேனர், பந்திங், பில் போர்ட், எது இதெல்லாம் பெரிய பெருசா இருக்கும், அதெல்லாம் வந்து இன்க்ஜெட் சொல்லுவாங்க. ஆஃப்செட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோஷர், நேம் கார்டு, அதெல்லாம் பேப்பர் சம்பந்தப்பட்டது, காகிதம் சம்பந்தப்பட்டது இருக்குல்ல, அதெல்லாமே வந்து ஆஃப்செட்ல சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டிஜிட்டல். டிஜிட்டல் பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் பைண்டிங், புக் பைண்டிங், அதெல்லாம் வந்து அந்த துறையில் வந்துடும். கடைசியா சப்ளிமேஷன், சட்ட சம்பந்தப்பட்டது, சட்ட அந்த பிரிண்ட் பண்றது, அதெல்லாம் அதுல வரும். இப்ப 4 நாங்க செஞ்சோம். செஞ்சு ஒரு ஒரு வருஷம் காலகட்டத்துல எங்களுக்கு வந்து இது வந்து ஒன்னும் சூட் ஆகிருந்துச்சு. இன்க்ஜெட்ல வந்து ரொம்ப ஈடுபாடு ரொம்ப இருந்துச்சு, அதனால நம்ம இன்க்ஜெட்டையும் ஃபாலோ பண்ணிட்டோம்.
2: சரி, இப்போ நிறைய தொழிலுக்கு இது வந்து பொருந்தும். அப்போ வந்து சில பேர் வந்து எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு செய்வாங்க. ஆனா நீங்க வந்து குறிப்பிட்டு இதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கோன்னு செஞ்சீங்க இல்லையா, இதுக்கான காரணம் என்ன? எது வந்து இதை இதை செஞ்சா இது சரியா இருக்கும்ன்ற முடிவு எடுக்க வச்சுச்சோம்?
4: ஓகே, ஆக்சுவலி என்னன்னா, எல்லாமே செஞ்சுமா நம்ம வந்து ஒரு காமன் ஆயிரும். எல்லா பிரிண்டிங் கம்பெனி எப்படி செய்றாங்களோ அந்த மாதிரி ஒரு
2: 10/11
4: ஆயிரும். அப்ப எதுலாச்சும் ஒண்ணு நம்ம மேனுபேக்சர் ஆகணும்னு சொல்லிதான் என்னோட எய்ம். சோ அப்ப அதுல நான் சூஸ் பண்ணது வந்து இந்த பேனர், இந்த துறையை சூஸ் பண்ணோம். இத ரீசன் என்னன்னா, மத்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டடா இருக்கும், எல்லாம் மிஷின் வச்சு ரன் பண்ணிடுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி மட்டும்தான் ஆள் வச்சு ரன் பண்ணும், மேன் பவர். மேன் பவர், சோ அப்ப மேன் பவர்னு எடுத்துக்கிட்டோமா நிறைய பேருக்கு வந்துட்டு அது வந்து அந்த துணிவு இருக்காது எடுத்து செய்யணும்ன்றது. சோ அதுல எனக்கு சேலஞ்சிங் அனுப்பிச்சு செய்யறதுக்கு, சோ நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நம்ம இந்தியனா, சோ இந்தியனுக்கு பாத்தீங்கன்னா அந்த வெறி இருக்கும், நம்மளோட டீம் எல்லாமே சப்போர்ட்டா இருப்பாங்க. சோ அவங்க கூட சப்போர்ட்டும் அது அப்படியே க்ரோ பண்ணிச்சு.
3: ஆமா, இத்தனை வருட கால பயணம் அப்படின்றது அதுக்கு உழைப்பு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு. இப்போ நீங்க 19 வயதுலதான் நீங்க ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு தொடங்குனீங்க இல்லையா, அப்போ நீங்க தொடங்கும் போது இருந்த அந்த அச்சு தொழில் தொழில் பிரிண்டிங்க்கும் இப்ப இத்தனை வருஷம் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, எப்படி எல்லாம் வளர்ந்துருக்கு இப்ப நீங்க இருக்கிற இந்த துறை?
4: டெக்னாலஜி பாத்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ நாங்க ஆரம்பத்துல காலகட்டத்துல நம்ம தொடக்கும் போது ஒரு சைனீஸ் டீம் தான் நம்ம அந்த கம்பெனியை வாங்கணும். ஆக்சுவலி ஒரு சின்ன கடை இருந்துச்சு, அவங்க கிட்ட வாங்கணும். ஆக்சுவலி அவங்க கொடுத்த ஊண்டுதல் பாத்தீங்கன்னா ஒரு மாதம் வந்துட்டு 40,000 வள்ளி 50,000 வள்ளி எல்லாம் ஓடும், நீங்க தைரியமா எடுத்து செய்யலாம்னு சொல்லி தான் போயிட்டு வித்தாங்க. ஏண்டா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 4,000 வள்ளி ஓடுறது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அது வந்து எங்களுக்கு ஒரு முதல் ஒரு பட்டம் என்ன சொல்லுவாங்க ஒரு அடியா இருந்துச்சு. அதுல இருந்து வந்து மீண்டு வரதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் நம்ம என்ன செஞ்சோம்னா எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்ல பண்ணும் போது இந்த டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதுல முதல் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு 3 வருஷமா வந்து டெக்னாலஜியிலே எங்க டைம் போயிருச்சு. அதை ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ணி எல்லாம் வந்துட்டு இப்போ வந்து டெக்னாலஜியில எது பெஸ்டா இருக்கோ அந்த மாதிரி மிஷின் வைக்கும் போது எங்களுக்கு ஈஸியா இருக்கு எல்லாம் ரன் பண்ண.
2: புரியுது. சரி, இன்னும் கதைகள் பேசுவோம் பிரபு கிட்ட. இன்னும் அந்த அச்சு தொழில் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னுக்கு பாட்டு கேட்டுட்டு வருவோம். காற்று வெளியடைப்படுறதுக்காக பாடல் வருது.

0: வணக்கம். இன்னலில் வணிகர் கேட்டு இருக்கீங்க. செயின்ட் இமேஜ் கிராபிக்ஸ் உடைய நிறுவனர் பிரபு ராமகிருஷ்ணன் தான் நம்ம கூட இன்றைக்கு பேசிட்டு இருக்காரு.
1: அச்சத்தொழில் அப்படின்றது அந்த காலகட்டம் தொடங்கிய வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி திருமண அழைப்பதா இருக்கட்டும், பதாதைகள் இதெல்லாம் செய்யறது எல்லாமே இருக்கும் இல்லையா. நீங்க ஆரம்பத்துல தொடக்கும் போது ஒன்னு பாத்தீங்க, இந்த 15 வருட காலம் பல விஷயங்களை வந்து கத்துக்கொட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இந்த வியாபார யுக்தி அப்படின்றது எப்போதுமே ரொம்ப முக்கியம். இப்ப நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட யுக்தி எல்லாம் இருக்கும், டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இத்தனை வருஷம் நீங்க கத்துக்கொண்டது என்ன இந்த வியாபாரம் குறிப்பா?
2: இந்த வியாபாரமா இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீடியர் SOP சொல்லுவாங்க. அதை யார் கரெக்டா கையாள முடியுமோ அவங்களால வந்து வாழ்க்கையில் சக்சஸ் ஆக முடியும். நிறைய கம்பெனி வந்து அதுதான் இல்ல, அங்கதான் அவங்க லேக்கிங் பண்றாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓட வருது, அந்த ஓட வந்து வந்து ப்ராடக்ட் போய் பினிஷிங் போயிட்டு நம்ம டெலிவரி போறதுக்கும் செஞ்சிடலாம். அதே 100 வரும் போத 1000 வரும் போத நம்ம ஃபெயில் பண்ணிடுறோம். சோ அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து நிறைய வேணும், ஆனா அதுக்கு தகுந்த உழைப்பு வந்து இருக்கு, ஆனா வந்து டெக்னிக் இல்ல, அப்ப அவங்க ஃபெயில் பண்ணிடுறாங்க. அந்த யுக்தியை கையாண்டாங்கன்னா நிறைய விஷயத்தை சாதிக்க முடியும்.
0: அந்த மாதிரி ஒரு 2 யுக்தி சொல்லுங்க, நீங்க கத்துக்கிட்டது என்ன அப்படின்னு.
2: ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸ்டார்டிங்ல பிசினஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மொத கஷ்டமா இருக்கும். அந்த மொத பேமெண்ட், அதாவது ஒரு லோனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம மேல நம்பிக்கை இருக்காது யாருக்கும், நம்ம சர்க்கிள் சொல்லி யாரா இருந்தாலும் நமக்கு மேல நம்பிக்கை இருக்காது. அதை மொத உரியடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம், அதுதான் மொத முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எடுத்தோன்னு பெருசா போவாங்க, மொத அவங்களால முடிஞ்ச என்ன விஷயம் செய்ய போறாங்களோ அது கொஞ்சம் காமிக்கணும் மொத மக்களுக்கு. என்ன எனக்கு இந்த இதுல பேஷன் இருக்கு, நான் கொஞ்சம் இதுல பிசினஸ் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காமிச்சிட்டாங்கன்னா மத்தவங்க அந்த நம்பிக்கை வரும். இவங்க வந்து உண்மையிலே சீரியஸா பிசினஸ்ல ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா அவங்க நம்பிக்கையோட நம்மளுக்கு கொடுப்பாங்க பிசினஸ். ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கணும், அந்த ஆரம்ப காலம் தொடக்கம். ரெண்டாவது வந்து இந்த லோன், இப்ப நிறைய பேர் சொல்றாங்களே ஏன்னா இவ்வளவு லோன் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம கிடைக்கிறதுக்கு என்ன செய்யறோம், அது நம்ம கையில தான் இருக்கு. சோ எனக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நான் தொடக்க காலத்துல வந்து ஒரு தெக்குன்ல இருந்து ஒரு 20 கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மில்லியன்லாம் வந்து சர்வசாதாரமா வருது. எப்படின்னா நம்மளோட அந்த
1: சரியான முறையில் நம்ம கையாளணும் அப்படின்னா
2: கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதை எப்படி முறையாடுறாங்க அதுதான் முக்கியம்.
0: முறையா செய்யணும் அப்படின்றத சொன்னாங்க. இப்போ விலை நிர்ணயம் அப்படின்றது ஒண்ணு பார்க்கும்போது இந்த தொழில வருமானம் இருக்குமா அப்படின்னு, ஏன்னா இது வந்து நிறைய போட்டி நிறைந்த ஒரு தொழில். இப்ப எல்லாருமே வந்து இதை வந்து எடுத்து செய்யறதுக்கான சூழல் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க கிராபிக் படிச்ச எல்லாருமே இதை வந்து கையெடுக்க முடியும், ஆனா அதை எப்படி கையாளுறாங்க அப்படின்றது பொறுத்து இருக்கு இல்லையா. இதோட வருமானம் எப்படி இருக்கும் இந்த தொழில?
2: ஓகே, என்னோட இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிக்கும் 15 ஆரம்பிக்கும் போது ஒரு பேனர் வந்து 2.5 ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படிதான் கனெக்ட் பண்ணுவாங்க நம்மள. இப்போ வந்துட்டு 40 cents, 50 cents எல்லாம் வருது, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா ஸ்டீல் வந்து மார்க்கெட்டோட டிமாண்ட் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போகுது. ஆரம்பத்தில் நான் காலகட்டத்தில் திறக்கும் போது டெய்லி வந்து யார் பேன் பிரிண்ட் பண்ணுவா அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா நம்ம நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் 2 செய்வாங்க. சோ அப்ப எத்தனை பேர் செய்வாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. பட் ஆரம்பிச்சோடனே

0: அந்த தொழிலை செய்யாத வரைக்கும் நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் வந்து முதல் ஆரம்பிங்க, ஆரம்பிச்சாதான் தெரியும் நம்ம என்ன செய்ய போறோம். ஸோ ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் தான் அவுட்புட் தான் வந்து ரொம்ப முக்கியமானது.
1: பாட்டு வேல்முருகன் குரல்ல வருது.

0: செயின்ட் இமேஜ் கிராபிக்ஸ் நண்பர்கள் இருந்து அதனுடைய உரிமையாளர் பிரபு ராமகிருஷ்ணன் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. பிரபு, இப்ப இந்த அச்சு தொழில் பத்தி பேசணும் இல்லையா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு எல்லா இடத்துலயும் பேனர் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி உங்ககிட்ட இப்பவே எனக்கு வேணும், இது ஒரு
1: அடம் பிடிச்சிருக்காங்களா
0: இருக்குதா,
2: அந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமா மறக்க முடியாத தருணம் பாத்தீங்கன்னா, ஒரு பிரெக்னன்ட் லேடி, அவங்க வந்து டெலிவரி போறாங்க, அவங்களோட வயிறு வந்துட்டு படம் பிடிக்கணும், இமீடியட்டா படம் பிடிச்சி இப்பதான் டெலிவரி போறாங்க, அவங்களுக்கு வலி வந்துருச்சு, வலியோட வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போஸ்ட் பண்ணாங்க. சீசன்ல வரும்போது நம்மளும் இமீடியட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தோம், ஒரு பயத்தோட தான் கொடுத்தோம், டெலிவரி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு.
1: அது இன்ப அதிர்ச்சியா கொடுக்கணும்,
2: நாங்க டெலிவரி பண்றதுக்குள்ள அவங்க டெலிவரி பண்ணாங்க. மெஜாரிட்டி வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் பிரிண்ட் பண்ணுவாங்க, நம்ம மட்டும் தான் எல்லாத்துக்குமே பிரிண்ட் பண்ணுவோம்,
1: விழாக்கு எல்லாம்,
2: விழால இருந்து
1: குடும்ப நிகழ்ச்சி
2: எல்லாமே,
0: வீட்டுல வைக்கிறதுக்கு,
2: வீட்டுல வைக்கிறதுக்கு எல்லாமே.
1: ஓ,
2: நம்ம சொல்ல பிரிக்க முடியாது,
1: அது மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நிறைய நீங்க வந்து பேனர் பந்திங் செய்யும் போது நிறைய தரமான வாடிக்கையாளர்கள் எல்லாமே வருவாங்க, குறைந்தபட்சம் எவ்வளவு சைஸ்ல, அதிகபட்சமா எவ்வளவு வரைக்கும் நீங்க வந்து அச்சிடுறீங்க
0: அந்த அளவு?
2: ஓகே, சைஸ் பாத்தீங்கன்னா ஆக ஸ்மால் சைஸ் வந்து A4 சைஸ், அதுக்கு கீழேயும் சில பேர் லேபிள் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க, நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். ஆக பெரிய சைஸ் வந்து கணக்கு இல்ல, நம்ம எவ்வளவு பேர் சொன்னா
1: செய்யலாம், தனித்தனி இயந்திரம்
2: இல்ல, ஒரே இயந்திரம்.
1: ஓ,
2: ஆனா வந்து வேற வேற மெட்டீரியல்ஸ்க்கு வேற வேற இயந்திரம், அவங்களோட என்னத்துக்கு யூஸ் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருக்கு. இப்ப அவங்க வந்து ரோட் சைட் பாய்க்க போறாங்கன்னா அதுக்கு வந்து வேற விதமான இங்க் பாய்ப்போம், அதோட டெக்னாலஜில இருந்து எல்லாமே வேற, அது வந்து என்ன ஒரு 3 வருஷம் 4 வருஷம் காலத்துக்கு தாங்கணும். இப்ப வீட்டுக்கு பாய்க்கிறது வந்து நார்மலா அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க கஸ்டமைஸ் தான், உங்க பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம், நீங்க அதுக்கு பே பண்ணிக்கலாம்.
0: சரி, இந்த தொழில நீங்க 19 வயசுல ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, இத்தனை வருஷமா நீங்க போறதுக்கு நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கும்.
2: நினைச்சோம் நாங்களும் இப்ப சாதிச்சு செஞ்சு போயிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா ஏதாவது ஒரு தூண்டுகோள், நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, ஏதாவது ஒரு மென்தோவை கையா கூட வச்சுங்க,
1: வழிகாட்டி யாராவது இருக்கணும்,
2: வழிகாட்டி இருக்கணும், அந்த வழிகாட்டி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் முத. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா வழிகாட்டின்ற பேர்ல வந்து பயம் கொடுத்துறாங்க நிறைய பேர். நானே வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னுங்க எனக்கு ரெண்டு மூணு மென்தோ என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வியாபாரத்தை போத வேற வியாபாரம் இது செய்யினாங்க. பட் என்னோட மனசுல ஒண்ணு தோணுது, எனக்கு இதுதான் சரியா வரும் அப்படின்னு தோணும் போதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஆறு மாசம் டைம் கேட்டேன், என்னோட ஃபேமிலியே நான் டைம் கேட்டேன், ஒரு ஆறு மாசம் எனக்கு டைம் கொடுங்க, நான் இதை ஏதோ செஞ்சு பாக்குறேன், அப்படி முடியலன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் வேலைக்கு போயிடுறேன். பட் ஆறு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் எனக்கு கீழே வேலை செய்யற மாதிரி கூட நாங்க கொண்டு வந்தோம். அந்த மாதிரி அளவுக்கு நம்ம உயர்ந்து வந்திருக்கோம். அப்ப என்ன கேட்டா, அந்த பயத்தை போக்கிட்டீங்கன்னா, ரிஸ்க் எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும்.
1: நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவங்களும் ஒரு பெரிய காரணம், யார் வழிகாட்டுன்னு
2: பண்றது அதுதான் முத காரணம்.
0: இப்ப உங்களை தேடி வராங்க அண்ணன், நீங்க மின்னல்ல பேசுனீங்க, எனக்கு கொஞ்சம் வியாபார யுக்தி வேணும்னா பிரபு வந்து
2: 100% செஞ்சு கொடுப்பேன், செஞ்சு கொடுப்பேன். ஆனா என்னோட தொழில் சம்பந்தமா தான் நான் சொல்லி தர முடியும், அதுதான் எனக்கு அனுபவம் இருக்கு. மத்த தொழில் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து கொஞ்சம் ஐடியா கொடுக்க முடியும், பட் இன் டீடைல்ஸா போக முடியாது. என்னோட இண்டஸ்ட்ரினா நான் 100% சொல்லி தர முடியும்.
1: ஆனா ஒரு பெரிய முதலீடு தேவைப்படுமா இப்ப இந்த வியாபாரம்
2: செய்யணும்? அறவே முதலீடு இல்ல,
0: அது வந்து ஒரு பெரிய பயத்தை இருக்கு. வியாபாரம் ஆரம்பிக்கணும்,
1: இவ்வளவு காசு செலவு பண்ணுமோ அப்படின்ற
2: மாதிரி. ஆரம்ப காலகட்டத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு ரூம் ரெண்டல் எடுத்து தான் ஆரம்பிச்சோம். அந்த ரூம் ரெண்டல் வந்து 200 தான். சோ அந்த நான் வந்து ஒரு 1200 இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு அந்த 200 கட்டிட்டு தான் இங்க உட்காந்து அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சோம். ஒரு ஆளுக்கு லேப்டாப் இருந்தா போதும், எல்லாமே செஞ்சிடலாம்.
0: இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு இந்த வேலைக்கு வரலான்ற மாதிரியான ஒரு ஆலோசனை தான் நீங்க கொடுக்குறீங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே டிசைனர், எல்லாருமே அந்த வேலைகள்லாம் செய்யறாங்க. அப்படின்னா இதுல வந்து கூடுதல் அனுபவம் இருந்தா முள்ளுக்கு வரலாம். வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இல்ல போட்டி ரொம்ப அதிகமா இருக்கா?
2: இல்ல பாத்தீங்கன்னா அனுபவம் தேவையில்ல. அனுபவம் என்னன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் மேல ஒரு பற்று இருக்கணும், ஆசை இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி டிசைன் செய்ய முடிஞ்சிச்சுன்னா, இல்ல சட்டி பிதில நீங்க எக்ஸ்பர்ட்டா இருந்தா கூட இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஈஸியாவே. சோ சொல்லி கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 days நீங்க மொத்த இண்டஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணிடலாம். நம்ம அதை உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். பட் என்னன்னா அவங்களுக்கு அந்த
1: ஆர்வம்
2: அது ரொம்ப முக்கியம். ஏன்னா முக்காவாசி நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 6 காலத்துக்கு செய்யறாங்க, அதுக்கப்புறம் அப்படி டவுன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு. அதை மட்டும் கைவிட்டுறாதீங்க, அடுத்த 6 பிக்கப் பண்ணிடலாம்.
0: சரி, ஆக 6 நீங்க வெற்றி அடையிறதுக்கு 10 கற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னாரு செயின்ட் இமேஜ் கிராபிக்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் பிரபு ராமகிருஷ்ணன். அச்சுத்தொழில 15 தன்னுடைய வேலையை செய்துட்டு இருக்காரு.
1: ஆமா, பயம் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வியாபாரமா எடுத்து செய்யுங்க அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான சொல்லிருந்தீங்க. வாய்ப்பு இருந்தா நம்ம மீண்டும் சந்திக்கலாம் பிரபு.
2: கண்டிப்பா,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல கராத்தே ஆசியன் விளையாட்டு போட்டியில வந்து வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய தேவேந்திரன் சூர்யா, இவங்களை பத்தி நம்ம பேச போறோம். சூர்யாவை தொடர்பு கொண்டு நம்ம கொஞ்சம் பேச போறோம்.
1: தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம வந்து சூரிய சங்கர் இவர்கிட்ட தான் வந்து பேச போறோம்.
1: ஆசிய விளையாட்டு போட்டி வந்து கடந்த வாரம் தொடங்கிச்சு இல்லையா? நம் நாட்டை பிரதிநிதித்து நிறைய விளையாட்டாளர்கள் எல்லாம் களம் காண்றாங்க. அந்த வகையில நமக்காக இப்போ சூரிய சங்கர் காத்துட்டு இருக்காங்க.
0: சரி, அவர் வந்து வெண்கல பதக்கம் பெற்றிருக்கிறாரு. அவருடைய நண்பரோட சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் அப்படின்னு தொடர்பு கொண்டிருக்கோம். சூர்யா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், ரொம்ப நன்றி.
0: வாழ்த்து உங்களுக்கு முதல்ல மின்னல் சார்பாக, மலேசியர்கள் சார்பாக.
2: நண்பர்
0: அவருமே வந்து வெண்கல பதக்கம் பெற்றார்ல.
1: எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு நமக்கு ஒரு பதக்கம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா உங்களுக்கு?
0: முதலால் ஒரு பதக்கத்தை மலேசியா பெறும்?
2: கண்டிப்பா கண்டிப்பா, டார்கெட்டோட தான் வந்திருந்தோம். ஒரு எய்ம் இருந்துச்சு. டெஃபினெட்லி டார்கெட் வந்து மேமங் கோல், கோ ஃபார் கோல் தான். அட்லீஸ்ட் நம்ம ஒரு பிரவுன்ஸோட திருப்பி வந்திருக்கோம்.
0: சரி, இவ்வளவு தூரம் போய் மலேசியாவுடைய பெயரை எடுத்துட்டு போனதுக்கு முதல்ல உங்களுக்கு பாராட்டுகள். எப்போ நாடு திருப்புறீங்க எல்லாரும்?
2: 25th வருவோம், 25th தான் திருப்பி மலேசியாக்கு வருவோம்.
0: நீங்க வந்துட்ட பிறகு நாங்க உங்களை அறிவிப்பு அறையில சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களோட வாழ்த்தும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கட்டும் சூர்யா.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. டெஃபினெட்லி சப்போர்ட்டர்ஸ்க்கு தான் ஒரு பெரிய நன்றி. நம்பி நம்ம சண்டை போடுறோம். பின்னாடி இருந்து ஒரு சப்போர்ட்டர் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. எல்லாமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். இந்த மெடல் வந்து அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்.
0: நன்றி சூர்யா.

0: மாயவிசை பாடலோடு இன்றைய வணக்கமினில் ஒரு நிறைவுக்கு வருகின்றது.
1: ஆமா, இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம நேரோட பகிர்ந்துகிட்டோம். ரொம்ப அமைதியா இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? சத்தமா பேசக்கூடியவங்க, பேசவே விடாதவங்க அப்படிலாம் பேசியிருந்தோம்.
0: உலக அமைதி நாள் இன்றைக்கு அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அப்புறம் வேலை இடத்துல சில மாற்றங்கள்லாம் வரும் இல்லையா, பதவி உயர்வோ இல்ல பணியிட மாற்றம் வரும்போது அதை எப்படி எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேட்டோம். நல்ல சுவாரஸ்யமான கதைகளா இருந்துச்சு இன்னைக்கு.
1: கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அடுத்து இளமை உல்லாசத்தில் கிஷன் உங்களோட பேச ரொம்ப அவளா காத்துட்டு இருக்காங்க.
0: பாடலோடு நாங்க உங்களிடம் விடை பெறுகிறோம். தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: நானுங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். 2026 இந்திய தொழில் முனைவோர் பொருளாதார ஊக்குவிப்பு மாதிரி திட்டம் முத்ராவின் கீழ் ஆகஸ்ட் வரை 6,000 இந்திய தொழில் முனைவோருக்கு 140 மில்லியன் ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் முனைவோரை வலுப்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்தமாக இதுவரை மிக அதிகமாக 220 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். கல்வி அமைச்சு தனியார் பயிற்சி மையங்களின் உரிமை கட்டமைப்பை மீளாய்வு செய்வதற்கான பரிந்துரையை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளது. 2026 கொள்கை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வி வளர்ச்சி கருதி கல்வித்துறை அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சு வலியுறுத்துகிறது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM இவ்வாண்டு 5வது தேசிய நிர்வாகம் உயர்நெறி ஊழல் எதிர்ப்பு ஆய்வு மாநாட்டை வரும் 25ஆம் நாள் நடத்த உள்ளது. புத்ரஜயா பன்னாட்டு மாநாட்டு மையத்தில் நடைபெறும் இந்த மாநாடு நிர்வாகம் உயர்நெறி ஊழல் தடுப்பு தொடர்பான அறிவு ஆய்வு முடிவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான முதன்மை தளமாக அமையும் என்று SPRM தேசிய நிர்வாக திட்டமிடல் பிரிவு மூத்த இயக்குனர் டாத்தோ இட்ரிஸ் ஜஹருடீன் கூறினார். காசா அரசாங்க ஊடக அலுவலகம் இஸ்ரேல் தாக்குதல்களால் சேதமடைந்து இடியக்கூடிய இடரில் உள்ள 255 கட்டடங்களை அகற்றுவதற்கான அவசர திட்டத்தை அறிவித்துள்ளது. பொதுப்பணி வீடமைப்பு அமைச்சின் தலைமையில் பல்வேறு அமைச்சுகள் அரசு நிறுவனங்கள் பன்னாட்டு அமைப்புகள் ஐநா ஆகியவை இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. ஜெர்மனியின் வடகிழக்கு மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்சின் CDU கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் CDU 4.9 விழுக்காடு வாக்குகளை பெற்றதாகவும் இது 5 விழுக்காடு நாடாளுமன்ற நுழைவு வரம்பை காட்டிலும் குறைவு என்றும் கூறப்படுகிறது. விளையாட்டு ஸ்பெயின் லாலிகா கால்பந்து மெத்ரோபொலித்தான அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் அட்லாண்டிகோ மெட்ரிட் 2-1 என பரம வைரியான ரியல் மெட்ரிட்டை வென்றது. 2nd பாதியில் அலெஜென்ட்ரோ கிரிமால்டோவும் ஜொனதன் டேவிட்டும் முறையே 1 கோல் பெற்றுத்தந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளவை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஒரு நிறைவான பொழுதா உங்களுக்கு இன்றைக்கு இருக்க போகுது. நம்பிக்கையோட நம்பிக்கையான காலை இன்றைக்கு நீங்க தொடங்கியிருப்பீங்க. சரி, இன்றைக்கு வந்து 21 செப்டம்பர் உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா அப்படி மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த வேலையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகி உங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை தாங்க கேட்க போறோம். தொடக்க பாட்டு உங்களுக்காக யார் கொண்டு வராங்க? ஜெஸ்ஸி கிஃப்ட் பாடுறாங்க, கேட்கலாம்.

அப்சல் சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலையாள பாடல்களை நம்ம இளமை விலாசம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஃபஹத் ஃபசில் இருக்காரு இல்லையா, அவருடைய அடுத்த திரைப்படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வெளிவரப்போகுது, டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ற ஒரு திரைப்படம். இதனுடைய ட்ரெய்லர் இல்லைங்க, டீசர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1:51 வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3 மொழிகளில் வந்து இது வெளியிடப்பட்டிருக்கு. அந்த ட்ரெய்லரே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை டீசரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வண்ணமயமாக இருக்குது. அதை பார்க்கும்போதே என்ன ஏதோ வித்தியாசமாக சொல்ல வர்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் அதை பாருங்கள். ஃபார் ஃபசிலோட பார்த்தீங்கன்னா நம்ம சௌராப், சுஷாங்க் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் அக்டோபர் 2 வெளிவரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

காலை பொழுது ரொம்ப ஆரோக்கியமான பொழுதாக உங்களுக்கு அமையட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு கூட, இப்போ கூட நீங்கள் ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா 14 வயது சிறுவர்களுக்கு கூட Type 2 நீரிழிவு நோய், இந்த டயபிட்டிஸ் வந்துட்டு இருக்கிறதா சுகாதார அமைச்சு வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. யாருக்கு எப்போ எது வருதுன்னே தெரியலங்க. அதனால நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம், ஆனால் பின்னாடி அது என்னென்ன பின்விளைவுகளை கொண்டு வந்து விடும் அப்படின்றது தெரியாது. அதனால அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்றத சரியா பார்த்து சாப்பிடுவோம். சரியா, இப்போ அடுத்த பாட்டு ஜஸ்ட் கிஃப்ட் ஜோஸ்னா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

அப்சோ ஜோஸ்னா குரல்ல இந்த உற்சாகமான பாடலை கேட்டிருந்தீங்க. சரி, போக்குவரத்து நிலவரங்களை பிளஸ் வாயிலாக வந்திருக்கீங்க, அதை பார்த்துடலாம். ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு. கிலோமீட்டர் 253.6 திருவங்க முன்னரிலிருந்து கோலக்கங்சார் பக்கமாக இப்போ நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்களா, போக போகிறீங்க அப்படின்னா அங்கே தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு. அதன் காரணமாக வாகனங்கள் வந்து இப்போ அங்கே மெதுவாக நகர்ந்துட்டுருக்கு. கோப்பைங்கிலிருந்து தாப்பா பக்கமாகவும் சாலை பழுது பார்க்கும் நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் காரணமாக இப்போ அங்கே நெரிசல் ஏற்பட்டிருக்கு. சுங்காய்புலோலிருந்து சுங்காய்புலு மருத்துவமனை இருக்கில்லையா, அது வரைக்கும் கிலோமீட்டர் 456.7 456.6 வரைக்கும் வந்து கொஞ்சம் நெரிசலாக இருக்கு அப்படின்ற தகவலை பதிவிட்டிருக்காங்க. நிறைய விபத்துகள் எதனால் நடக்குது அப்படின்றதையும் வந்து பதிவிட்டிருக்காங்க ஒரு போஸ்டர் மாதிரி. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு வாகனத்துக்கும் இன்னொரு வாகனத்துக்கும் இடைவெளி சரியாக இல்லாத காரணத்தினால கிட்டக்கிட்ட போகிறதுனாலையும் இந்த விபத்துகள் வந்து ஏற்படுது. அதனால் சரியான இடைவெளியை கடைபிடித்து பயணம் செய்யுங்க அப்படின்றதையும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த பாட்டு விது பிரதாப் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

செப்டம்பர் 21 இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. என்ன தெரியுமா? பழங்கள் அதிகமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. இன்றைக்கு மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே பழங்கள் அப்படின்றது தினமும் ஒரு பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. அதை மனசுல வச்சுப்போம். இன்றைக்கு வந்து ஏன் இந்த நாள் அனுசரிக்கப்படுதுன்னா, அதற்கான விழிப்புணர்வு இன்றைய இளைஞர்களுக்கு இல்லாம போகுது. அதை ஊக்குவிக்கணும். பழங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஆரோக்கியமானது அப்படின்றத வலியுறுத்தணுன்றதுக்காக தான். ஆக உங்க வீட்லயும் இருக்கிற இளைஞர்கள் இல்ல நீங்க சந்திக்கிறவங்கள்ட்ட, ஐ பழம் சாப்பிடுங்கப்பா, சாப்பிட்டீங்களா, ஐ பழம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சரியா? இப்ப அடுத்த பாட்டு கேஜே ஜாஸ் ஜாதா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எஸ் கோகுலன். அமெரிக்க சீன அதிகாரிகளுக்கு இடையிலான வர்த்தகம் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பேச்சு ஆக்ககரமாக அமைந்ததாக அமெரிக்க நிதியமைச்சர் பெசன் கூறினார். சீன துணை பிரதமர் ஹே லீ ஃபெங்குடன் நடைபெற்ற நாள் முழுவதுமான சந்திப்பில் செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையே தகவல் பரிமாற்றத்தை அதிகரிப்பது தொடர்பாகவும் கலந்தாலோசிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பொதுவான இலக்குகளையும் அச்சுறுத்தல்களையும் அடையாளம் காணும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையே அறிவிப்பு பரிமாற்ற நடைமுறையை உருவாக்க அமெரிக்கா பரிந்துரைத்துள்ளதாகவும் பெசன் குறிப்பிட்டார். 2021 ஹெய்தி அதிபர் ஜோவனல் மொய்சி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 18 பேர் புளோரிடாவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 53 வயது மோசி 2021 ஜூலை 7 நாள் இராணுவ பயிற்சி பெற்றிருந்த கொலம்பிய கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டார். அப்போது அதிபரின் பாதுகாவலர் எவரும் அவரை காப்பாற்ற முற்படவில்லை என கூறப்படுகிறது. சம்பவத்தில் தொடர்புடையவர்களை நீதியின் முன் நிறுத்தும் கடப்பாடாக பல்வேறு இடங்களில் பன்னாட்டு அளவிலான கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமெரிக்காவின் கூட்டரசு விசாரணை பிரிவு FBI எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. 2029 முதல் ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் இணைவதற்கான விண்ணப்பத்தை ஆஸ்திரேலியா சமர்ப்பிக்கும் என பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ் தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் 10 நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் ஆண்டுதோறும் 5 நாடுகள் அதில் இணைய தேர்ந்தெடுக்கப்படும். பின்லாந்தும் 2009-2030 உறுப்பினர் வேட்பாளராக விண்ணப்பித்துள்ளது. இது தவிர ஆசிய பசிபிக், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் குழுக்களும் விண்ணப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசா அரசாங்கம் பொதுப்பணி வீடமைப்பு அமைச்சின் தலைமையில் உடனடி அவசர திட்ட செயலாக்கத்தை அறிவித்துள்ளது. பல்வேறு அமைச்சுகள், அரசாங்க அமைப்புகள், பன்னாட்டு அமைப்புகள், ஐநா ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு குடியிருப்பாளர்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றும் அதேவேளை இஸ்ரேல் தாக்குதல்களால் எந்நேரத்திலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ள 255 கட்டடங்களை முற்றாக அழிக்கும் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளது. காசா நகரில் உள்ள அல்சடா கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் 21 பேர் பலியான நிலையில் பாதுகாப்பு கருதி இந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சிரியா எலப்போ நகருக்கு அருகில் சக்திமிக்க வெடிப்பு பதிவானது. அல் ஐஸ் பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பை தொடர்ந்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தொடர் வெடிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் அப்பகுதியை விட்டு விலகியிருக்கும்படி அதிகார தரப்பு பணித்துள்ளது. வெள்ளிக்கிழமை டயர் எசோர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் 11 பேர் பலியானதை அடுத்து அல் ஐசில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. ரெசிடென்ட் ஈவல் திகில் திரைப்படம் வட அமெரிக்காவில் வெளியான முதல் வார இறுதியில் $60 மில்லியன் வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஜேக் கிரீகர் இயக்கிய அப்படத்தில் ஆஸ்டின் ஏப்ரம்ஸ் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். உட்புற பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மருத்துவ பொருட்களை விநியோகிக்கும் ஒருவர் மரபணு மாற்றமடைந்த உயிரினங்களை எதிர்கொள்ளும் கதையாக இஃது அமைந்துள்ளது. கடந்த வாரம் முதலிடத்தில் இருந்த பிராக்டிகல் மேஜிக் 2 $12.2 மில்லியன் வசூலித்து 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஸ்பைடர்மேன் திரைப்படம் மேலும் $6.5 மில்லியன் வசூலித்து அமெரிக்காவிலும் கனடாவிலும் அதன் மொத்த வசூல் $944.5 மில்லியன் பதிவாகியுள்ளது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. நேற்றிரவு போர்ன்மவுத்துக்கு எதிரான ஆட்டத்தில் லிவர்பூல் 1-1 சுழியும் என வெற்றி பெறுவதற்கு அலெக்சாண்டர் இசாக் உதவிய போதிலும் அந்த தாக்குதல் ஆட்டக்காரர் அவரது ஆட்டத்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியுள்ளது என த ரேட்ஸ் மேலாளர் ஆந்தனி இரவோலா வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு இருக்கிற அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக வழங்கப்படும். 2 மணி நேரம் உங்களுக்காக இருக்கு. அதுல இந்த முதல் 1 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாங்க. நல்ல வாய்ப்பு இல்ல. யாருக்காவது பாட்டு கேட்கணும்னு தோணுது, இல்ல ஒரு அன்பு பரிசா கொடுக்கலாங்க, ஒரு பிரச்சனைங்க போய்கிட்டு இருக்கு, அதனால பாட்டு கேட்டு சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு. இது இளமை உல்லாசம் நிகழ்ச்சி.

0: சரவணன் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
1: ஓகே, இந்த பாட்டு வந்து யார் யார் வந்து நல்லது சமூக சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்களேன். என்ன விஷயம்னா, நானே அதுதான் செஞ்சுட்டு இருக்கேன். மிட்டக்காப்புல ரொம்ப பேருக்கு, மிட்டக்காப்புல ரொம்ப பேரு சமூக சேவை செய்யறாங்க. இந்த வேலையில அவங்களுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு.
0: உங்களுக்கும் இந்த வேலையில நன்றி. பாட்டு கேக்கலாம், வாங்க.
1: ரொம்ப நன்றி.

0: வணக்கம் கிஷன், மேகலா பேசுறேன். கிஷன்
1: மேகலா, சொல்லுங்க என்ன பாட்டு கேக்கலாம்
0: இன்னைக்கு? என் கணவரோட அக்காவுக்கு பிறந்த நாள், தங்கால இருக்காங்க. அவங்க பேர் சாந்தி. சோ நான் இப்ப கூப்பிடுறது கூட என் கணவருக்கு தெரியாது, இது ஒரு சர்ப்ரைஸ். சோ அவங்களுக்காக இந்த பாடல் அவரு வந்து அவங்களுக்காக டெடிகேட் பண்றாரு.
1: கணவர் வந்துட்டு அக்காவுக்காக.
0: ஆமா, ரொம்ப செல்ல தம்பி. அவங்க ரெண்டு பேரோட உறவை பார்த்தா எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். அவ்வளவு ஒத்துமையா
1: தம்பினா இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி.
0: நிஜமா விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்குறதுக்கு.
1: சரி, அந்த அக்கா தம்பிக்கு நடுவுல நீங்க மனைவியா வந்த பிறகும் அந்த உறவை வந்து நீங்க கொண்டாடுறீங்க பாத்தீங்களா, அதுதாங்க பெரிய விஷயமே. என்ன பாட்டு அவங்களுக்காக கொடுக்கலாம்?
0: ஆய் சுழ்ந்த விளக்கிலே, இவன் அண்ணன் பாதி தம்பி மீதி ஆனானே, அந்த பாடல் வேணும்.
1: சரி, கண்டிப்பா அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. முடிஞ்சா பதிவு பண்ணி அவங்களுக்கு அனுப்பி வைங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. சரியா?
0: நன்றி.
1: தொடர்ந்து

வேலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: கேக்கலான்னு இந்த முயற்சியில இறங்கி இருந்தீங்க.
1: இன்னைக்கு வந்து என் அம்மாவுக்கு பிறந்த நாளே, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்.
0: அம்மா பேர் என்னது?
1: அம்மா பேரு ராஜேஸ்வரி.
0: சரி, ராஜேஸ்வரி அம்மாவுக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்து. என்ன பாட்டு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு எடுத்து வாங்கலாம், அந்த பாட்டு அம்மாவுக்கு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க வீட்டுல எங்க அண்ணன் கபிலன், காயத்ரி, சிவானி, சஞ்சனா, திருமுலேஷ், எங்க அப்பா பழனி, பாட்டி சுசிலா தேவி, இவங்க சார்பா நான் இந்த பாட்டை விரும்பி கேக்குறேன்.
0: சரி, எல்லாரும் பேரும் இப்ப வாரொலி பக்கமா அம்மா கேட்க போறாங்க. நன்றி.
1: எஸ், நன்றி அண்ணன்.

0: அடுத்து ஜேபில இருந்து ஈஸ்வரன் இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் கிஷன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ஈஸ்வரன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட
0: பர்த்டே. பிறந்த நாளுக்கு வேலையா?
1: ஆமா, பிறந்த நாளுக்கு வேலை. உழைக்கும் கரங்கள்,
0: உழைக்கும் கரங்கள். வீட்டுல யாரும் எதுவும் சொல்லலையா?
1: சொல்லலையே.
0: எப்படி உங்களுக்கு மனசு வந்தது பிறந்த நாளுக்கு வேலைக்கு போறது? நிறைய பேர் வந்து பிறந்த நாளுக்கு இல்லங்க, நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க.
1: காலத்துல எந்திரிச்சேன், அப்புறம் யோசிச்சேன் போலாமா வேணாமா அப்படின்னு. அப்புறம் சரி பரவாயில்ல போவோம் சொல்லிட்டு வேலைக்கு வந்துட்டேன். வீட்டுல இருந்தா வருஷம் வருஷம் அதே செலிபிரேஷன் தான் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு?
0: ஆமா, அதே கேக்கு, அதே நபர்கள். அதனால சலிச்சிருச்சு உங்களுக்கு?
1: பழகிருச்சு.
0: வேலை எத்தனை மணிக்கு முடியும்?
1: 6 o'clock முடியும்.
0: 6 மணிக்கு முடிச்சிட்ட உடனே கொண்டாட்டம் தான் உங்களுக்கு?
1: கண்டிப்பா.
0: சரி, இனிய பிறந்த நாள் வாழ்த்து உங்களுக்கு மின்னல் எஃப்எம் சார்பாக நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி நன்றி. எனக்கு ஒரு பாட்டு ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமா?
0: கண்டிப்பாக. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, கொடுத்துருவோம் பிறந்த நாளுக்கு.
1: ரதிமா பாட்டு.
0: ரதிமா, தங்கமான பையனா? ஓ, உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறீங்க அத?
1: கண்டிப்பா. எனக்கு யாரும் கேட்க மாட்டாங்க, நானே கேட்டுக்கிறேன்.
0: உங்களுக்காக நீங்களே கேட்ட பாட்டு உங்க பிறந்த நாளுக்காக நாங்க பரிசா கொடுக்கறோம். வந்துட்டே இருக்கு, எடுத்துக்கோங்க.
1: ஓகே, தேங்க்யூ.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: தேவேந்திரன் நாயர் ரவாங்கல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
0: எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே.
1: சரி,
0: அவர் பெயர் வந்து சுகுமாரன் நாயர். வாழ்த்து பெயர் வந்து அம்மா அம்மு கிருஷ்ண நாயர், பிறகு வந்துட்டு அச்சா சுப்பையா கோபால் நாயர், அக்கா நளினி நாயர், தேவேந்திர நாயர், சுஜாதா நாயர், அவங்க எல்லாம் நாங்க வாழ்த்து சொல்றோம் எங்க அண்ணனுக்கு.
1: நல்ல உற்சாகமான பாட்டு அவருக்காக கொடுத்துருவோமா?
0: கொடுத்துருங்க, ரொம்ப நன்றி.

0: சும்மா கீழி.
1: கரும வீரன் பேசுறேன், ஜலானி போல இருந்து.
2: கரும வீரன்,
1: ஆமா
2: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம் நினைச்சிருக்கீங்க?
1: என்னோட தம்பி ஒய்ஃப்க்கு வந்து அவங்க பர்த்டே பிறந்தநாள், அவங்க பேரு ராஜேஷ், அவங்க பிறந்தநாள். அவங்களுக்கு என்ன பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச பாடுகிற பாட்டு வந்து த கீஸ், நம்ம உள்ளூர் பாட்டு.
2: த கீஸ்
1: உங்களுக்கு
2: சாப்பாடு சரியா வந்தா சரி, அதை பாத்துக்கோங்க. நன்றி நன்றி,
1: ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மக்கா மடினா ஆகிய இரு புனித தலங்களின் மேன்மையை தற்காப்பதில் அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்றிணைய வேண்டும். இவ்விவகாரத்தில் அரசியல் எல்லை வேறுபாடுகள் களையப்பட வேண்டுமென அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமார் சயித் அமீடி அழைப்பு விடுத்துள்ளார். அரசியல் அல்லது தற்காப்பு ரீதியாக எத்தகைய பிளவுகள் இருந்தாலும் அந்த இரு வழிபாட்டு தலங்களின் புனிதத்தன்மை பணையம் வைக்கப்படலாகாது என அவர் வலியுறுத்தினார். மலாக்கா சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் பி எச் பிளாஸின் ஒத்துழைப்பை புதிய கூட்டணியாக ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தால் தற்போதைக்கு அரசியல் புரிதலாக கருதவே பொருத்தமாக இருக்கும் என நம்பிக்கை கூட்டணி பி எச் தெரிவித்துள்ளது. அந்த ஒத்துழைப்பு தொடர்பான நிலைப்பாடு குறித்து தேசிய முன்னணி தெளிவுபடுத்த வேண்டுமென பி எச் கூட்டணியின் தேர்தல் இயக்குநர் டத்தோஸ்ரீ அமிருடன்சாரி கேட்டுக் கொண்டுள்ளார். சரவாக்கில் லுபோஹந்து கனோவிட் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளும் இன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அப்பகுதியில் புகைமூட்டம் காரணமாக காற்றுதர குறியீடு 200 எட்டியதையடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி, வளைகுடா நாடுகளும் ஈரானும் இணைந்து வட்டார பாதுகாப்பு பணிச்சட்டகத்தை உருவாக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். அண்மைய போர் வட்டாரத்திற்கு விழிப்புணர்வு அழைப்பு என குறிப்பிட்ட அவர், ஈரான் அண்டை நாடு என்பதால் இருதரப்பும் ஒன்றுக்கு ஒன்று அச்சுறுத்தலாக இல்லாத வகையில் நல்லுறவை பேண வேண்டும் என்றார். கொலம்பிய அதிபர் எப்லாலோ டேலா எஸ்பரேலா நாட்டின் பல்லாண்டு கால ஆயுத மோதலை உட்படுத்திய கடுமையான குற்றங்களை விசாரிக்கும் சிறப்பு அமைதி நீதிமன்றத்திற்கு எதிராக பழிவாங்கும் கொள்கை எதுவும் இல்லை என கூறினார். தீர்ப்பாயத்திற்கான அரச நிதியை சுமார் 31 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு குறைக்கும் மசோதாவுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய பூப்பந்து ஆடவர் அணி 3-0 சுழியமென மங்கோலியாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது. நாட்டின் ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் லியோ ஜுன்ஹோ 21-13, 21-12 என பட்டவா முக்பாட்டை வென்று மலேசியாவுக்கு முதல் புள்ளியை பெற்றுத்தந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஒரு மணி வரைக்கும் நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்காக இருக்குங்க. பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? இப்போ போட்டி எங்கும் உங்களுக்காகவே இருக்கு. ஒரு திரைப்பட வசனம், ரொம்ப குட்டி வசனம் தான், சுலபமான வசனம் தான். அதை நீங்க பேசி காமிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லை நடிச்சு காமிச்சிட்டிங்க அப்படின்னா, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பிடிச்சவங்களுக்காக பாட்டு கேட்க போறோம். அப்ப இந்த முயற்சி கூட நாங்கள் பண்ண மாட்டோமா, களத்தில் இறங்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்து இருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக எண்கள் சொல்றோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
2: வணக்கம் அன்பார்ந்த கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மைக்கேல் சாக்சன் இசைக்குழுவின் சார்பிலே மணமக்களை வாழ்த்தி ஒரு அற்புதமான பாடல் உங்களது மத்தியிலே.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:09. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:09.
3: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க, நம்மை இணைப்பது மின்னல் FM.

0: யுகேந்திரன் ஆந்தனி தாசன் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இளமை உலாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்களும் அழைக்கணும் அப்படின்னா தாராளமா அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு ஒரு வசனத்தை நாங்க ஒளிபரப்பு செய்வோம். அந்த வசனத்தை நீங்க கேட்ட பிறகு நீங்க அதே மாதிரி நடிச்சு காட்டினாலே போதும். பிடிச்சவங்களுக்கு தொடர்ந்து நீங்க பிடிச்ச பாட்டு கேட்கலாம். என்ன வசனம் அப்படின்னு கேக்குறீங்க? இதுதான்
1: லைஃப். ரொம்ப சிம்பிள் அர்ஜுன். இவனோட லைஃப் ஸ்பேன் 120 இயர்ஸ் சொல்லுவாங்க. என்னோட தாத்தா உன்னோட தாத்தா எல்லாம் 100 வயசு வாழ்ந்துருக்காங்க. 190 ஆச்சு 90 80 ஆச்சு 80 70 ஆச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நீ நான் எல்லாரும் 50th தன்னாலே பிளஸ்ட். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்களே நீ 100 வருஷம் நல்லா இருங்க, ஐயோ வேணண்டா சாமின்னு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணாச்சு.
0: சுருக்கமாக சொல்லணும்னா 100 வயசு வரைக்கும் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த வசனத்தை நீங்க அப்படியே உள்வாங்கி உங்க பாணியில சொல்லி காட்ட போறீங்க. அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க அன்பானவர்களுக்கு பாட்டை விரும்பி கேட்கலாம். இப்போ அடுத்த பாட்டு அனிருத் இசையில வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எனக்கு ஜேவி கட்டிச்சு 5 வருஷம் அங்க இருந்தேன்.
2: மாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? மனசு முத அதை ஏத்துக்கணுமே.
1: கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபேமிலி விட்டு முத தடவை வெளியே போறது. இன்னொன்னு ரொம்ப பிரச்சனையா இருந்தது சாப்பாடு. ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போய் நிறைய தடவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு 5 வருஷம் சர்வைவ்
2: பண்ணேன்.
1: 5 வருஷம் ஓட்டி அதுக்கப்புறம் திருப்பி கேல்க்கு ட்ரான்ஸ்பர் கட்டி
2: வந்தேன். வரும்போது
1: எனக்கு அது சொல்லு இன்ஃபேக்ட் அங்க உள்ளவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாம் நான் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு சந்தோஷமாயி என்ன செலிப்ரேட் பண்ணாங்க. கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது கிஃப்ட் பொம்மை அந்த மாதிரி என் காடி ஃபுல்லா நாங்க இருந்து கிளம்பி வரும்போது கிஃப்டே இருந்தது என் காடி ஃபுல்லா. எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்ட்டு.
2: பரவாயில்லம்மா, நீ கேள் பொண்ணுமா, உனக்கு ஜேபி செட் ஆகாது.
1: ஆனா அதுலதான் ஒரு டிஸ்ட் கட்சியில பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 5 ஜேபி
2: என்னெல்லாம் நடந்திருக்கா. இப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு.
1: எனக்கு கனெக்ஷன் புரிஞ்சுச்சு. ஓ ஃபியூச்சர்ல இங்க வர போறதுக்கு தான் போல இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது சொன்ன ஒரே விஷயம், நீங்க கேல இருக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் உங்களை
2: கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு
3: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன் அது சரி ரா 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
4: நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: 300 லிட்டர்ல இருந்து 200 லிட்டருக்கு பூடியின் 95 சலுகையை வந்து குறைத்திருப்பது வந்து ஒரு தற்காலிக முடிவு, சரியான முடிவும் கூட. என உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. 90 விழுக்காட்டு மக்கள் மாதத்திற்கு 200 லிட்டருக்கு குறைவாகத்தான் எரிபொருளை பயன்படுத்துகிறார் என்று ஆய்வு கூறுகிறது. தொடர்ந்து மக்களுக்கு 1.99 வெள்ளிக்கு எரிபொருளை அரசாங்கத்தினால் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும். அண்டை நாடுகளில் எரிபொருள் விலை ஏறிவிட்டது, நாம் இன்னும் குறைந்த விலையிலே கொடுக்க முடிகிறது. அப்படி உண்மையிலே மக்களுக்கு 200க்கு மேல் தேவைப்பட்டால் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் கோட்டான்றாங்கன்னா அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: உங்களுக்காக
2: நம்மை சுற்றி
3: பங்குங் சினி டிரெடிஷனல் ஏற்பாட்டில் செப்டம்பர் 25-26 நாள்களில் நெகிரி சிம்பிலான் தேசிய கலை பண்பாட்டுத் துறையின் முதன்மை அரங்கில் மார்க்கம் நாட்டிய இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேல் விவரங்களுக்கு 0-1-2-7-5-4-7 என்ற எண்களில் கஸ்தூரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: நம்மை சுற்றி
3: யாசியின் ஆண்டு கூட்டம் மலேசிய இந்திய கலைஞர் அறவாரியம் யாசியின் ஆண்டு பொதுக்கூட்டம் வரும் சனிக்கிழமை 26 மாயிகா தலைமையகத்தின் நேதாஜி மண்டபத்தில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை தருகிறார் ராமச்சந்திரன்.
4: வணக்கம். மலேசிய இந்திய கலைஞர்கள் அறவாரியத்தின் ஆண்டு கூட்டம் வருகின்ற 26 சனிக்கிழமை காலை 9 நமது நேதாஜி மண்டபத்தில் நடைபெறுகிறது. உறுப்பினர்கள் அனைவரும் தவறாம கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நல்ல விஷயங்களை கலைஞர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தில் டாக்டர் சுன் சாமியுல் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறவாரியம் இந்த ஆண்டும் நமது ஆண்டு கூட்டம் நடைபெறுகிறது. தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம். நான் இந்த அறவாரியத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாடகர் ராம

0: வாணி ஷாலாமிலிருந்து பேசுறேன்.
1: வாணி, உங்களுக்கான வசனம் என்னன்னு பாக்கலாமா?
0: பாக்கலாம்.
2: லைஃப் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் 120 இயர்ஸ்னு சொல்வாங்க. என்னோட தாத்தா உன்னோட தாத்தா எல்லாம் 100 வயசு வாழ்ந்திருக்காங்க. 190 ஆச்சு, 90, 80 ஆச்சு, 80, 70 ஆச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நீ நான் எல்லாரும் 50 தாண்டாலே பிளஸ்ட். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்களே, நீ 100 வருஷம் நல்லா இருங்க, ஐயோ வேணாண்டா சாமின்னு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணாச்சு.
1: எப்படி வாழ்க்கையை வந்து நல்லா ரசிச்சு வாழணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க எப்படி சொல்ல போறீங்க?
0: ஓகே, ட்ரை பண்றேன். நார்மலா ஹியூமனோட லைஃப் 120 வருஷம்.

0: வருஷம் வாழலாம். பட் இப்ப ஐம்பது வயசு, ஐம்பது வயசுலயே முடியும். நம்ம தாத்தா உங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்ப இந்த லைஃப் வந்து வாழ்ந்தா போதும்டா சாமி, லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணணும்.
1: ஓ, இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.
0: இதுதான் புரிஞ்சிருக்கு.
1: ஜீவா சொன்ன மாதிரி இல்லாட்டியும் இது வாணி சொன்ன மாதிரி நாங்க எடுத்துக்கிறோம். சரியா சொல்லுங்க, வாணிக்காக என்ன பாட்டு வேணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிருக்கீங்கல்ல, கொடுத்துடலாம்.
0: டாக்டருக்கு வந்து கண்ணுக்கு பிடிச்சது அந்த தலைப்பிரி கச்சேரி பாட்டு போடுங்க.
1: வந்துகிட்டே இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு பிடிச்ச பாட்டா கேக்கலாம். நன்றி,
0: வணக்கம்.
1: அங்க தொடர்ந்து நீங்களும் முயற்சி செய்யலாங்க. இந்த வசனத்தை நீங்க அப்படி நடிச்சாலே போதும், பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கலாவதி யாருக்காக பாட்டு கேட்கலாம்னு இருக்கீங்க?
1: ஆதிலட்சுமிஜி.
0: ஆதிலட்சுமி யாரு?
1: எங்க மகளா?
0: மகளுக்கு என்ன பிறந்த நாளா?
1: நேத்து. நேத்து.
0: சரி, மகளுக்கு பிறந்த நாள் சொல்றதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை பேசிடலாமா?
1: முந்தி உள்ளவங்க வந்து 120 வருஷம் வாழ்ந்துருவாங்க, ஆனா இப்ப உள்ளவங்க வந்து 50 வயசுக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா வாழ்க்கை போராட்டம் தான்.
0: வாழ்க்கை போராட்டம் தான். இத ஜீவா அதுல சொன்னாரா? இது நீங்களே சொல்ற மாதிரி இருக்கு. சரி, உங்க வயசுக்கு நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். இப்ப எல்லாம் 50 வயதை தாண்டறதே பெரிய விஷயமா இருக்குல்ல?
1: ஆமா, உண்மையிலதான். முந்தி உள்ள வாழ்க்கை வேற, இப்ப உள்ள வாழ்க்கை வேற.
0: ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் மாறிடுச்சுல,
1: சூழ்நிலையும் மாறி போச்சு.
0: சரி, ஜீவா ஒரு பக்கம் வந்து அவர் படத்துல அந்த வசனத்தை சொல்லிருப்பாரு, நீங்க நிஜ வாழ்க்கையில உங்க அனுபவத்தை வச்சு இந்த வசனத்தை சொல்லிருக்கீங்க எங்க
1: கிட்ட.
0: மகளுக்காக இந்த முயற்சி எடுத்தீங்க. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, கொடுத்துடலாம்.
1: புது பாட்டு ஏதாச்சும் கொடுத்துருங்க.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சுங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக திரேசாலா சார் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்க அழைத்து பேசலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். இப்போ நிறைவு பாடல். பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த பக்கம் மழையா இருக்கா உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: புகை மூட்டம். சரவா லுபுஹந்து கனோவின் மாவட்ட பள்ளிகள் மூடப்பட்டன. இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை நாட்டின் ஏற்றுமதி 1.356 trillion ரிங்கேட்டை எட்டியது. வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மக்கா மடினா ஆகிய இரு புனித தலங்களின் மேன்மையை தற்காப்பதில் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இவ்விவகாரத்தில் அரசியல் எல்லை வேறுபாடுகள் களையப்பட வேண்டுமென துணை பிரதமர் ரத்தோஸ்ரீ டாக்டர் அமர் சயித் அமிடி அழைப்பு விடுத்துள்ளார். அரசியல் அல்லது தற்காப்பு ரீதியாக எத்தகைய பிளவுகள் இருந்தாலும் அந்த இரு வழிபாட்டு தலங்களின் புனிதத்தன்மை பணையம் வைக்கப்படலாகாது என அவர் கூறினார். எனவே எந்தவொரு நெருக்கடியிலும் மக்கா மடினா ஆகிய புனித தளங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். மேலும் மலேசியா சவுதி அரேபியா அரசாங்கத்தின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் மதிப்பளிக்கும் அதேவேளை அவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நல்லிணக்கத்தை தொடர்ந்து போற்றும் கடப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சீனா பெய்ஜிங்கில் நடைபெறும் 12வது ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு எபெக் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் அட்டவணை இடப்பட்டது போல மலேசியாவை நிகழ்த்து பங்கேற்பார். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த கூட்டத்தினூடே இருவழி சந்திப்புகளும் இடம்பெறுகின்றன. அத்துடன் இரு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்படுவதாக அமைச்சர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. நிலம், ரயில், கடல், வான், பொருள் அனுப்பும் துறை ஆகியவற்றை உட்படுத்தி மலேசிய அரசாங்கத்திற்கும் சீன மக்கள் குடியரசு அரசாங்கத்திற்கும் இடையே போக்குவரத்து உடன்படிக்கை கையெழுத்திடப்படும். பின்னர் மலேசிய பொது வான் போக்குவரத்து நிறுவனம் சிஏஏஎம்மும் சீன வான் போக்குவரத்து நிறுவனம் சிஏஏசியும் வான் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்பாட்டில் கையெழுத்திடுவர். உயர்கல்வி அமைச்சர் மலாக்கா இளையோர் விளையாட்டு வளாகத்தில் வரும் 26-27 நாள்களில் 2026 கல்வி உதவித்தொகை நாளை ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டில் உள்ள வாய்ப்புகள் குறித்த மாணாக்கரின் விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கத்தில் அந்த முனைப்பு செயல்படுத்தப்படுவதாக உயர்கல்வி துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் கூறினார். இதன் மூலம் உதவித்தொகை வாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் விரிவாக பகிரப்படுவதை உறுதிப்படுத்த முடியும். அத்துடன் தற்போது மேற்கல்வி தொடரும் மாணவரும் எதிர்கால மாணவரும் அந்த விவகாரங்களை எளிதில் பெற இது வழிவகுக்கும் என அவர் தெரிவித்தார். அரசாங்க உதவித்தொகை மட்டுமில்லாத தனியார் துறையின் உதவித்தொகையுடன் கூடிய கல்வி வாய்ப்பு பற்றிய தகவல்களும் அதில் வழங்கப்படும் என்றார் அவர். நாடு முழுவதும் நண்பகல் 12 மணி வரை 17 இடங்களில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMMS அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றுள் சரவா காப்பீட்டில் மிக அதிகமாக IPU 168 பதிவானது. தொடர்ந்து சரியானில் 167, ஸ்ரீ அமானில் 161, பிந்துலுவில் 159 என IPU பதிவு செய்யப்பட்டது. இவ்வேளை தீபகற்பம் புத்ராஜயாவில் IPU மிக அதிகமாக 157 பதிவு செய்யப்பட்டது. 42 இடங்களில் IPU மிதமான அளவில் உள்ளதாக APIMS அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. இவ்வேளை சரவாக்கின் லுபுஹந்து கனோவை மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளும் இன்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அப்பகுதியில் இன்று காலை 9 மணி அளவில் புகைமூட்டம் காரணமாக காற்று மாசு குறியீடு 200 எட்டியதைத் தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தொடர்புடைய பள்ளிகளை உட்படுத்தி இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் முறை செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் மலேசியாவின் ஏற்றுமதி கடந்த ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரை 31.2 விழுக்காடு அதிகரித்து 1.356 trillion ரிங்கேட்டாக பதிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அதன் மதிப்பு 1.33 trillion ரிங்கேட்டாக இருந்தது. அமெரிக்கா, பிரான்ஸ், அயர்லாந்து உட்பட 40 நாடுகளின் சந்தையை உள்ளடக்கிய இந்த சாதனை கடந்த ஆண்டு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட மொத்த ஏற்றுமதி மதிப்பை கடந்துள்ளது. மேம்பாட்டு சந்தை குறிப்பாக நமீபியா ஏற்றுமதி 430.2 விழுக்காடாக உயர்ந்ததாக மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மாற்றேட் தெரிவித்தது. மலாக்கா சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் பிஎச் பிளாஸின் ஒத்துழைப்பை புதிய கூட்டணியாக ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தால் தற்போதைக்கு அரசியல் புரிதலாக கருதுவது பொருத்தமாக இருக்கும் என நம்பிக்கை கூட்டணி தெரிவித்துள்ளது. அந்த ஒத்துழைப்பு தொடர்பான நிலைப்பாடு குறித்து தேசிய முன்னணி தெளிவுபடுத்த வேண்டுமென பிஎச் கூட்டணியின் தேர்தல் இயக்குநர் டத்துஸ்ரீ அமருடன் ஷாரி கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்விவகாரத்தில் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்வதில் பிஎச் தயாராக உள்ளது. இதில் தன்னிச்சையாக போட்டியிடுவதும் புதிய கூட்டணியை உருவாக்குவதும் அடங்கும் என அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: ஜெர்மனி பிரதமர் ஃபெட்ரிக் மெர்ஸ் தலைமையிலான மத்திய வலதுசாரி சிடியு கட்சி 2 மாநில தேர்தல்களில் பின்னடைவை சந்தித்துள்ளது. மெக்ளின்பர்க் மேற்கு பனோரனியா மாநிலத்தில் சிடியு 5 விழுக்காட்டிற்கும் குறைவான வாக்குகளை பெற்றதால் நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் வாய்ப்பை இழந்தது. அங்கு தீவிர வலதுசாரி AfD கட்சி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. பெர்லினிலும் சிடியு கட்சி இடதுசாரி டி லிங்கே கட்சியிடம் தோற்றது. இதனையடுத்து கட்சியின் தோல்வி பேரொழிவு என குறிப்பிட்ட மர்ஸ் கட்சித் தலைவராகவும் பிரதமராகவும் தொடர்ந்து பொறுப்புடன் செயல்படப் போவதாக கூறினார். கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி, வளைகுடா நாடுகளும் ஈரானும் இணைந்து வட்டார பாதுகாப்பு பணிச்சட்டகத்தை உருவாக்க வேண்டுமென வலியுறுத்தினார். அண்மைய போர் வட்டாரத்திற்கு விழிப்புணர்வு அழைப்பு என குறிப்பிட்ட அவர், ஈரான் அண்டை நாடு என்பதால் இருதரப்பும் ஒன்றுக்கு ஒன்று அச்சுறுத்தலாக இல்லாத வகையில் நல்லுறவை பேண வேண்டும் என்றார். கத்தாரும் அதன் வட்டார பங்காளிகளும் இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் இந்த மோதல் வட்டார நாடுகளிடையே அதிக ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கொலம்பிய அதிபர் எபெலார்டோ டேலா எஸ்பரேலா நாட்டின் பல்லாண்டு கால ஆயுத மோதலை உட்படுத்திய கடுமையான குற்றங்களை விசாரிக்கும் சிறப்பு அமைதி நீதிமன்றத்திற்கு எதிராக பழிவாங்கும் கொள்கை ஏதும் இல்லை என கூறினார். தீர்ப்பாயத்திற்கான அரசு நிதியை சுமார் 31 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு குறைக்கும் மசோதாவுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். இதன் மூலம் நீதிமன்றத்தின் நிதி 230 மில்லியன் டாலரிலிருந்து 199 மில்லியனுக்கு குறைக்கப்படவுள்ளது. இந்நிலையில் நிதி குறைப்பு பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று தீர்ப்பாய தலைவர் எச்சரித்துள்ளார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி தேசிய பூப்பந்து ஆடவர் அணி 3-0 என மங்கோலியாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது. நாட்டின் ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் லியோ ஜின் ஹோ 21-13, 21-12 என பட்டவா மொக்பாட்டை வென்று மலேசியாவுக்கு முதல் புள்ளியை பெற்றுத்தந்தார். கோசி வே நோர் இசுடின் முகமது ரம்சானி இணையினர் 21-5 என பில்டெட் எடனா ஒட்பயார் மட்கூஸ் பயர் ஷகனை தோற்கடித்த வேளை ஜஸ்டின் ஓ மலேசியாவுக்கான வெற்றியை உறுதி செய்தார். நாளை திட்டமிடப்பட்டுள்ள காலிறுதியில் மலேசியா இந்தோனேசியாவை எதிர்கொள்கிறது. இதனிடையே நாளை இந்தோனேசியாவுடன் களம் காண்பதற்கு முன்னதாக களச்சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்வதில் மங்கோலியாவுக்கு எதிரான இந்த ஆட்டம் தேசிய அணிக்கு மிகவும் முக்கியமானது என்று தேசிய ஆடவர் இரட்டையர் பயிற்றுவிப்பு இயக்குநர் ரக்ஸி மைனாக்கி தெரிவித்துள்ளார். இந்தோனேசியா வெற்றி பெற அதிக வாய்ப்பு கொண்டுள்ளது என்ற சிந்திப்பதை விடுத்து தேசிய அணியினர் அடுத்து வரவிருக்கும் 5 ஆட்டங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர். புகைமூட்டம் சரவா லுபோஹாந்து கனோவை மாவட்ட பள்ளிகள் மூடப்பட்டன. இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை நாட்டின் ஏற்றுமதி 1.356 ட்ரில்லியன் ரிங்கேட்டை எட்டியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இலக்கண கவிதையோடு இனிதே மலர்ந்து விட்டது இசையும். இசையும் செப்டம்பர் 21 திங்கட்கிழமை மதியம் 1:14 ஆகிவிட்டது. வாரத்தின் முதல் நாள் புதிய நம்பிக்கைகளோடும் புதிய உற்சாகத்தோடும் தொடங்கட்டுங்க. கடந்த நாட்களின் நினைவுகளை பின்னால் அப்படியே விட்டுவிட்டு இந்த பக்கம் இங்க வரணும். இன்றைய நாளை இசையோடு இனிமையாக ஆரம்பிப்போம். சில பாடல்கள் மனதை வருடும், சில பாடல்கள் நினைவுகளை திரும்ப கொண்டு வரும், சில பாடல்கள் நம்மை மீண்டும் உற்சாகப்படுத்தும். அந்த இனிய பாடல்களோடு உங்கள் மதிய நேரத்தை மகிழ்ச்சியாக்க உங்களோடு உங்கள் நான் ட்ரேசாலா தரும்.

அப்படி விறுவிறுப்பா உற்சாகப்படுத்தும் பாடல்கள் மெட்டுகள் உங்கள் நாளை திங்கட்கிழமையை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கோம். நாங்கள் நம்புறோம். சரி, உங்களுக்கான கேள்வி திங்கட்கிழமைகளை உணவு சம்மந்தப்பட்ட கேள்வி தானே கேட்போம். நமக்கு பிடித்த உணவின் வாசனை மட்டும் வந்தாலே ஏன் திடீர்னு பசி எடுக்குது? ஏன் பசி எடுக்குது? உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா? உங்களுக்கு பிடித்த உணவை பார்த்த உடனே பசிக்காது, சாப்பிடணும் போல தோணலைங்க, ஆனால் உங்களுக்கு பிடித்த உணவோட வாசனை வந்துட்ட பிறகு எங்கே இருந்தால் பசி வரும்னு தெரியாது. அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்தால், இருக்கு, அப்படிப்பட்ட நபராக நீங்க இருந்தால் என்ன செய்யணும்? அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு. அதாவது உங்களுக்கு பசி இல்லைங்க, ஆனாலுமே அந்த வாசனையை பார்த்துட்ட பிறகு எங்கே இருந்தால் பசி வரும்னு தெரியாது.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எனக்கு ஜேபி கட்டிச்சு 5 வருஷம் அங்க இருந்தேன்.
2: மாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? மனசு முதல் அதை ஏத்துக்கணுமே.
1: கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபேமிலி விட்டு முத தடவை வெளியே போறது. இன்னொன்னு ரொம்ப பிரச்சனையா இருந்தது சாப்பாடு. ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போய் நிறைய தடவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு 5 வருஷம் சர்வைவ் பண்ணேன்.
3: இப்படின்னு
1: 5 வருஷம் ஓட்டி அதுக்கப்புறம் திருப்பி கேல்க்கு ட்ரான்ஸ்பர் கட்டி
2: வந்தேன். வரும்போது
1: எனக்கு அது சொல்லும் அங்க உள்ளவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு சந்தோஷமாயி என்ன செலிப்ரேட் பண்ணாங்க. கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது கிஃப்ட் பொம்மை அந்த மாதிரி என் காடி ஃபுல்லா நான் அங்கிருந்து கிளம்பி வரும்போது கிஃப்டே இருந்தது என் காடி ஃபுல்லா. எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்ட்டு.
2: பரவாயில்லம்மா, நீ கேள் பண்ணுமா, உனக்கு ஜேபி செட் ஆகாது.
1: ஆனா அதுலதான் ஒரு டிஸ்ட் கட்டில பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 5 ஜேபி.
3: என்னெல்லாம் நடந்திருக்கா? இப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு.
1: எனக்கு கனெக்ஷன் புரிஞ்சுச்சு. ஓ, பியூச்சர்ல இங்க வர போறதுக்கு தான் போல இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது சொன்ன ஒரே விஷயம், நீங்க கேல இருக்கிறேன்னு சொன்னா மட்டும் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல.
3: என்ன
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
5: மலேசியா நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதை ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
6: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
7: மஞ்சள் வானம் செந்தல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
7: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
6: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
8: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
6: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
9: கூழு சுண்டலு வேர்க்கடலை வத்தக்கறி வடுமாங்காய் சுண்ட கஞ்சி சுட்டவாழை மக்காச்சோளம் நீர்மோறு பேட்டரி தண்ணி இளநி எறா தொக்கு உப்பு கண்டம் பழைய சோறு டிகிரி காப்பி இஞ்சி மரப்பா கடல் முட்டாய் கமரகட்டு வெள்ளரிக்காய் இளந்த பழம் குச்சி ஐஸ் கோழி சோடா முறுக்கு பஞ்சு முட்டாய் கரும்பு சாறு மிளகா பஜ்ஜி எள்ளு வடை பொறி உருண்டை ஜிகிரு தண்டா ஜீரா தண்ணி ஜவ்வு முட்டாய் கீரை வடை கிர்ணிப்பழம் அவிச்ச முட்டை ஆஃப் பாயில் பள்ளி முட்டாய் பப்பாளி புகையலை போத பாக்கு புண்ணாக்கு.

பாவம் போட்டு கொடுத்து போடுறான். அம்மை கிண்டல் எழப்பம் எச்ச புத்தி இருமாப்பு சகுனி வேலை சதி செயல் கோல் முட்டல் குறுக்கு புத்தி ஒட்டு கெட்டல் ஓர வஞ்சன பொய் புழுகு முட்டை டகுல் வேலை டப்பாங்குத்து அரக்கத்தனம் பீலா பில்டப் பிசாத்து கொள்ளி கண்ணு குசும்பு சின்னத்தனம் சிண்டு முடி அல்லக்கை அல்போன் டேருமாறு டிமிக்கி ஊழ உதார் ஒப்பாரி ஜால்ரா ஜர்க்கடித்தல் திருட்டு வேலை தில்லு முள்ளு சண்டித்தனா.

எல்லா உணவுகளின் பெயர்களுமே வந்துட்டு பாடல் வரிகளில் சொல்லிட்டாங்க. அது சொல்லும் போது தான் நானும் ஒன்னொன்றாக யோசிச்சுட்ருக்கேன், ஒன்றன் பின் ஒன்றாக, ஓ இப்படிலாம் இருக்குல்ல, ஆனால் எது உண்மை பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு எது ஆரோக்கியம், அதுவும் இந்த புகை மூட்டம் காலகட்டத்தில் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வது அவசியமான ஒன்று, ஒரு அன்பான நினைவுடல். சரி, நமக்கு பிடித்த உணவின் வாசனை மட்டும் வந்தாலும் ஏன் திடீர்னு பசிக்குதுன்னு கேட்டிருந்தோம் இல்லையா. அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, உணவின் வாசனை மூளையை தொடும்போது உமிழ் நீர் சுரப்பதும் செரிமானத்திற்கான உடல் தயாரிப்புகளும் அதிகரிக்கின்றன. அதனால் உணவை சாப்பிடுவதற்கு முன்பே நமக்கு பசி எடுத்தது போல உணர்கின்றோம். அதனால அது பிடித்த உணவு கட்டுப்படுத்த முடியல அப்படிலாம் கிடையாதுங்க, அந்த வாசனையை மூளையை வந்து தூண்டுது பார்த்தீங்களா. அதனால நீங்கள் அடிப்படையில் கட்டுப்பாடான உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், பிடித்த உணவோட வாசனை உங்கள் பக்கம் வராமல் யார் பார்த்துக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, அதை கட்டுப்படுத்த முடியும்.

0: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க. தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

உள்ளூர் பாடலை கேட்டோம். டாடி ஷேக் குரலில் அவருடைய வரிகளில் உருவான பாடல் தான் இது. இந்த பாடலை எப்போ கேட்டாலும் மனசுக்கு ஒரு இதத்தை கொடுக்கத்தான் செய்கின்றது. இந்த காதல், முதல் பார்வை, இதெல்லாம் அதெல்லாம் மனசுக்குள்ளே வைத்துக்கொள்ள முடியாது. இந்த ஒரு நொடி மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான நொடிங்க. சரி, மழைக்காலமாக இருக்கின்றதாக பேட் மலேசியா அவங்களுடைய மைச்சுவாச்சா செயலியையும் அவங்களுடைய அக்கப்பக்கத்தையும் ஆக கடைசி நிலவரங்களையும் நீங்கள் கொஞ்சம் சரிபார்த்து கொள்ளுங்கள். புகை மூட்டத்திற்கு மத்தியில் மழை பெய்வது நல்லதுங்க. கொஞ்சம் அந்த புகை மூட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்த மாதிரி இருக்கும். இதற்கிடையில் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், வெளிப்புற நடவடிக்கைகளை முற்றிலும் குறைத்து விட வேண்டும்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம் இன் வானொலி நாடகம்.
4: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்,
1: அமுதே தமிழே.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: Ram and his friends were tired of playing in the hot summer. They wished for the coolness of breeze and something as chill as ice. Ta-da! There comes the granny with a tray full of

0: 윤아.
1: 바삐.
0: 윤아.
1: 바삐야, 바삐야, 바삐.
0: 바삐야. 윤아. 이 너도 한 건 하나 할게. 윤아?

0: अंकल बॉल।
1: இங்க நாய் இருக்குன்னு யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அங்க என்னடா பண்றீங்க?
0: பொன்னால தாத்தா அங்கிளோட நாய் பால் எடுத்துட்டு போயிடுச்சு.
1: நாயா?
0: ஆ

0: தான் தர்மா.
1: சார், நான் நல்ல யாரையும் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னீங்க, ஆல்ரெடி ரெண்டு வாரம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் பிடிங்க சார், இதோட டார்ச்சர் தாங்க முடியல.
0: அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல நாய்க்கு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடு. நாய் பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இல்லைன்னா அப்புறம் யார்தான் அடாப்ட் பண்ணிப்பா? நீயே சொல்லு.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலாக்கா நிலையிலான மேம்பாடு, பசுமை உருமாற்ற திட்டங்களில் துரித முன்னேற்றம் அடைவதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்து ஸ்ரீ அத் ஜசப் குரோப் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர் டத்து ஸ்ரீ அப்துல்ராவு யூசுப் தலைமைத்துவத்தின் கீழ் அரசியல் கடப்பாடும் துணிச்சலும் நிலைத்தன்மையை மெய்ப்பிப்பதில் பலனளித்துள்ளதாக அவர் கூறினார். மலேசியர்களின் சராசரி மாத சம்பளம் கடந்த ஆண்டு 4.1 விழுக்காடாக உயர்ந்து 3,803 ரிங்கேட்டை எட்டியதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் வெளியிட்ட 2026 மலேசிய ஊதிய சம்பள கணக்கெடுப்பு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு முந்தைய ஆண்டு மாத சம்பளம் 3,652 ரிங்கேட்டாக இருந்ததாக டோசம் கூறியது. ஆசிய பங்குச்சந்தைகள் திங்கட்கிழமை காலை பெரும்பாலும் உயர்வுடன் தொடங்கின. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான உலகளாவிய தேவையிலும் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக பேச்சிலும் ஏற்பட்ட ஆக்ககர முன்னேற்றம் இதற்கு ஆதரவாக அமைந்தது. ஹாங்காங் பங்குச்சந்தை 0.5 விழுக்காடும் ஷங்காய் சந்தை 0.5 விழுக்காடும் உயர்ந்தன. தென்கொரியாவின் பங்குச்சந்தை 1.5 விழுக்காடு உயர்ந்தது. ஜப்பான் சந்தை பொது விடுமுறை காரணமாக மூடப்பட்டிருந்த நிலையில் சிட்னி சந்தை சற்று சரிந்தது. ஜப்பானில் டுவான் சூறாவளியை தொடர்ந்து குறைந்தது 275 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் அந்த சூறாவளி டோக்கியோவை நோக்கி நகரும் நிலையில் அங்கு வரலாறு காணாத மழைப்பொழிவு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சூறாவளி பலத்த காற்றிற்கு வித்திடும் என ஜப்பானிய வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நியூயார்க்கில் தமது பிரான்ஸ் சகா இமானுவல் மேக்ரோனை சந்திக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. அங்கு நடைபெறும் ஐநா பொதுக்கூட்டத்தில் இரு தலைவர்களும் பங்கேற்கின்றனர். இவ்வேளை மேக்ரோன் யுக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியையும் சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளார். 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி, இதன் ஆடவர் செபா தக்ரோ பிரிவில் குழு நிலையிலான 2ம் சுற்றிலும் மலேசியா வெற்றியை நிலைநாட்டியது. தேசிய அணியினர் 3-0 என்ற புள்ளிகளில் பிலிப்பீன்ஸை வெற்றி கொண்டனர். முன்னதாக நேற்றைய தொடக்க ஆட்டத்தில் மலேசிய அணி உபசரணி நாட்டு அணியை 3-0 என வீழ்த்தியது. இதன் வழி குழு நிலையிலான போட்டியில் நாட்டின் ஆடவர் அணியினரின் நிலை வலுப்பெற்றுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

பழம் நினைவுகளை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வர போகின்றோம். ஆமாங்க, பழம் பாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. இன்று செப்டம்பர் 21ஆம் நாள் என்னன்னா உலக நன்றியுணர்வுக்கான ஒரு நாள். ஆமா, இந்த உலக நன்றியுணர்வு நாள் ஒவ்வொரு ஆண்டுமே செப்டம்பர் 21 அன்று கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த நாளோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில உதவி செய்தவர்கள், நம்மை ஆதரித்தவர்கள், இயற்கை மற்றும் நமக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகள் ஆகியவற்றை நினைத்து நினைத்து நன்றியை வெளிப்படுத்துவதையும் பாராட்டும் மனப்பான்மையை வளர்ப்பதையும் ஊக்குவிப்பதற்கான ஒரு நாள் தான் இன்று. ஆமாவா, அப்படி என்ன பண்ணணும் இன்று அப்படி நீங்க கேட்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நன்றி என்பது ஒரு சிறிய சொல் தாங்க, ஆனா அதை உண்மையாக சொல்லும் போது ஒருவரின் முழு நாளையே மாற்றக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. இந்த நாளோட வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்க்கும் போது இந்த நாளை உருவாக்கியதற்கான தொடக்கம் குறித்து பல்வேறு பதிவுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக 1977 ஹவாய் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் நன்றி உணர்வுக்காக ஒரு சிறப்பு நாளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனாலதான் கடைபிடிக்கப்படுகின்றது. அழைத்து பாடலோடு சேர்த்து என் வாழ்க்கையில இன்று இந்த நாள்ல நான் நன்றி ஒருத்தவங்களுக்கு சொல்வேனா, இவங்க தாங்க, அவங்க யாரு

0: வணக்கம்மா, சகுந்தலா பேசுறேன்.
1: யாருக்கு இன்று நன்றி சொல்ல போறீங்க? மனசார
0: மனசார என்னோட ஃப்ரெண்டுமா, ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன உடம்பு முடியாம இருக்க விடிய விடிய அங்கதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேரு கோவிந்தம்மா தேவி, பண்டாபாத்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. என்னோட வாய்நாள்ல அவங்கள மறக்க கூடாது, மறக்க மாட்டேன். நன்றி தேவி, எனக்கு பண்ண ஹெல்ப் நான் இன்னும் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். எனக்கு ரொம்ப உதவி செஞ்சீங்க. அதுதான்
1: பாடம் கேட்க போறீங்க?
0: இதய வீணை தூங்கும் போது பாட முடியும்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கங்க, நான் முருகன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க?
0: நான் வாண எஃப்எம் தான் நன்றி சொல்லணும்.
1: மின்னல் எஃப்எம்க்கா?
0: ஆமா.
1: ஏன்?
0: அவங்கதான் எனக்கு மன நிம்மதி எல்லாமே போக்குறது மின்னல் எஃப்எம் தான்.
1: அப்படியா?
0: உங்களுக்கு எல்லோருக்கும் வானொலி வேலை செய்ய எல்லோருக்கும் நன்றி.
1: நன்றி. ஆனா நாங்க யாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்? அப்படிலாம் கிடையாது, உங்களால் தான் இன்று வானொலி. அதனால உங்க எல்லாருடைய அன்பிற்கும் அந்த இதயத்துக்கும் நன்றி.
0: நன்றி.
1: சரி, என்ன பாடல் அந்த இதயத்துக்கு வேணும்?
0: கடவுள் இருக்கின்றால் கண்ணுக்கு தெரிகின்றதா?
1: உங்க கண்ணுக்கு தெரியறதா இல்லையா?
0: கண்ணுக்கு சிலதான் தெரியாது. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா? பேர்லயே முருகப்பெருமானை வைத்திருக்கீங்க இல்லையா?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: அப்ப முருகன் உங்களுக்கு துணைதான், சரியா?
0: அப்பா பேர் பத்துமலை.
1: பாத்தீங்களா, ஒட்டு மொத்தமா குடும்பமாவே எடுத்துக்கிட்டீங்க. சரிங்கய்யா, உங்களுடைய குரல்ல இந்த மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த மகிழ்ச்சியும் நல்ல உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்போதும் இருக்க முருகன் துணை புரிவா, சரியா?
0: ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.
1: நன்றிங்கய்யா.

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், என் பெயர் சுப்பிரமணியம், சித்ராலந்து பேசுறேங்களா?
0: சொல்லுங்க ஐயா, யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க?
1: பணிவான என் தாய்மொழி தமிழுக்கு வணக்கத்தை சொல்லி என்ன ஆரம்பிக்கிறாங்களா?
0: நிச்சயமா.
1: இரண்டு பேருங்களா, எனக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப உதவி பண்ணவங்க வந்து நன்றி கூறுறது வந்து ஒன்று கிருஷ்ணன்றவர். அவர் வந்து நான் வீடு வாங்கும் போது எனக்கு 5000 முன்பணமா கொடுத்தாருங்களா. அவருக்கும் இன்னொன்று சொல்லி கொடுத்த ஆசிரியருங்களா. அது வந்து அது ரகசியமான ஒரு விஷயம், சொல்ல முடியாது. சர்க்கார் கவர்மெண்டோட அவரும் எனக்கு உதவி செஞ்ச அவருக்காக இந்த வந்து நான் இந்த வேலையில வந்து ரொம்ப நன்றி சொல்றேன். வாழ்க்கையில மறக்க முடியாத இந்த இரண்டு பேருங்களும் முடியாது.
0: நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து வரும் போது ஒரு இக்கட்டான சூழல உதவி செய்திருப்பாங்க பாருங்களேன், கடவுள் மாதிரி. அவங்களை மறக்கவே முடியாதுல்ல.
1: வாழ்க்கையில வந்து நம்ம உயிர் போயிட்டு கூட அந்த இதுல அந்த இதுல வந்து நம்ம மறக்க முடியாம ரெண்டு பேர் இருக்காங்களா, அது உண்மைதாங்களா? உண்மையிலே
0: அவங்களை இன்று இந்த நல்ல நாள்ல நினைத்து பார்க்கும் போது மனதார நீங்க நன்றி சொல்றீங்க இல்லையா, அது போதுங்க ஐயா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு, சட்டி சுட்டதடா கை விட்டதடா. அது எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்குங்களா. உண்மையில அந்த கண்ணதாசன் மறைமுகமா சொல்லியிருக்காரு.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
3: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
0: ஒரு

வரும் வரும். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: வணக்கம். சுங்கை புலோ கிளாங்கூர்ல இருந்து சத்தியவாணி பேசுறேன்.
1: சத்தியவாணி, நல்ல பெயர் உங்களுக்கு.
0: நன்றிமா.
1: சரி அம்மா, யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க?
0: உங்க ஒன்றும் கூட நிகழ்ச்சி சிரமம் பாராம என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க. அதுக்கு முதல்ல வந்து நான் முதல்ல நன்றி சொல்றேன். சொல்லிட்டு நம்ம பழைய நண்பர்கள்லாம் மறுபடியும் ஒன்று கூடி நம்ம நாங்க படிச்ச தமிழ் ஸ்கூல், சரஸ்வதி தமிழ் ஸ்கூல்ல நாங்க சேர்றோம். அந்த இடத்துல நாங்க ஒன்று கூடுறோம். அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் என்னோட நண்பர்கள், பழைய நண்பர்களாம் மறுபடியும் நான் பார்க்க போறேன். திடீர்னு ஒரு இது செஞ்சாங்கம்மா, அதனால இப்ப இந்த வாரம் செய்ய போறோம். நாங்கெல்லாம், நான் பிறந்த ஊரெல்லாம் வந்து ஜோஹர், ஜோச்சா.
1: சரி,
0: தமிழ் ஸ்கூல்.
1: உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல யாராவது நிகழ்ச்சி கேட்டு இருந்தா ஒருவேளை அவங்க வரணும்னா எப்படி, எங்க எங்க நடக்கு சொல்லுங்க. ஒரு யாருக்கு தெரியும், உங்க நண்பர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சிய.
0: நாங்கள் முன்னாள் படிச்ச தமிழ் பள்ளியில தான் இந்த நிகழ்ச்சி செய்யறோம். சரஸ்வதி தமிழ் பள்ளி, சா
1: சொல்லுங்க.
0: எனக்கு அன்பேவா படத்துல ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்.
1: அடேங்கப்பா, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல்ல.
0: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: எப்ப கேட்டாலும் அந்த குதிரை வண்டியில போற மாதிரி தானே இருக்கும்.
0: ஆமா,
1: டக் டக் டக் டக்னே.
0: ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுனது.
1: அடேங்கப்பா, அது குரல்ல தெரியுது. இந்த மகிழ்ச்சியோட நீங்க என்றைக்கும் இருக்கணும், சரியா?
0: ஓகேம்மா, ரொம்ப நன்றிமா.
1: நன்றிமா.

0: அவங்க பேரு சாந்தா ஆனந்தன்மா. ஆபரேஷன் பண்ணி இருக்கும் போதுமா 5 நாள் என் கூடயே இருந்து என் தேவைங்களை பார்த்து அனுப்பி வச்சவங்கம்மா.
1: அப்படியா?
0: என்னால உங்களை வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டேமா.
1: அது உண்மைதான். அதாவது இந்த மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு தனிமையில வழியில இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறாங்க தெரியுங்களா, நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதலா கண்காணித்து கொண்டு. அவங்கெல்லாம் நடமாடும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க?
0: இப்போல இருக்காங்கம்மா. எனக்கு ஆபரேஷன் இப்போலதான் நடந்துச்சு. அப்ப என் கூடயே இருந்தமா 5 நாளுமா என் தேவைங்களை
1: பார்த்தவங்கம்மா.
0: என் வாழ்நாள் முழுது நான் மறக்க முடியாது உங்க.
1: சரி, அவங்களுக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வழி புரிந்து கொண்டான், அந்த பாட்டம்மா.

0: நன்றி சொல்ல போறீங்க?
1: முதல் நன்றி வந்து மின்னலசைக்கு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலும் என் மனதை வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை வச்சிருக்கிறது வந்து மின்னலசைக்கு தான். அன்றில் இருந்து இப்ப இருக்கும்.
0: அப்படியா?
1: அப்புறம் என் தோழிகள், அப்புறம் என் தோழிகள்.
0: இந்த தருணத்துல உங்களுடைய இதயத்துக்கு நன்றி சொல்றோம். அன்றும் இன்றும் இனி என்றென்றும் உங்க இதயத்துக்கு நன்றி. சரியா?
1: ஆமா ஆமா.
0: என்ன பாடல் வேணும் அந்த இதயத்துக்கு?
1: தூது சொல்ல ஒரு தோழி இல்லை,

0: புகைமூட்டம் குறித்து விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

ஒரு வார்த்தையில் ஆறுதல், ஒரு புன்னகையில் அன்பு, ஒரு சிறிய உதவியில் மனிதநேயம், இவை எல்லாம் ஒரு நாள் நன்றியாக திரும்பி வருங்க. நமக்காக நின்றவர்களை நினைப்போம், நம் கண்ணீரை துடைத்தவர்களை நினைப்போம், நாம் விழுந்த போது கை கொடுத்தவர்களை நினைத்து கொண்டே இருப்போம். நன்றி என்பது ஒரு சொல் மட்டும் கிடையாது, நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றும் ஒரு அழகான உணர்வு. அதனாலதான் நன்றி உணர்தலுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்று மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள நல்ல உள்ளங்களுக்கு தினம் தினம் அணு தினமும் நன்றி சொல்லி பார்ப்போம். ஏதாவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் பரவாயில்ல, அது சிறியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நன்றி அப்படின்னு சொல்லுவோம். முகத்துல ஒரு வளர்ச்சி வரும் பாருங்க. நிறைவு பாடல், நல்லவர்களுக்கான சாட்சி தேவையில்லை, அவர்கள் விதித்த நன்மைகளே அவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். அந்த நன்மை தொட்ட மனிதர்களின் இதயம் என்றுமே சாட்சியாக இருக்க இந்த பாடல். யாரும் பாக்கலையே, நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படிலாம் இருக்க கூடாது. இந்த சாட்சி இருக்குல்ல, மனசாட்சி, அது கடைசி வரைக்கும் நம்மள விடாது. செய்வதற்கு முன் பின் வரும் அந்த விளைவுகளையும் யோசித்து நல்லதே செய்திருப்பீர்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். சுற்றுச்சூழல் துறை மலேசிய தேசிய கணக்காய்வு துறையுடனான வியூகவு தொழைப்பின் மூலம் ஐ பேமெண்ட் என அழைக்கப்படும் இணையம் வழி அபராதம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்துஸ்ரீ அத்த ஜெசப் குரூப் தெரிவித்தார். பொதுமக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையிலான நடைமுறைகளை எளிதாக்குவதை அது நோக்கமாக கொண்டதாகும். மற்றொரு நிலவரத்தில், மலாக்கா மாநிலம் தற்போது நிலையான மேம்பாடு மற்றும் பசுமை மாற்றத்திற்கான சிறப்பான செயல் திட்டத்தை விரைவாக முன்னெடுத்து வருவதாக டத்துஸ்ரீ அத்த ஜெசப் கூறினார். முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல்ராவு யூசுப்பின் அர்ப்பணிப்பு நிலைத்தன்மை எனும் அம்சம் மாநிலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பேரா அத்தஞ்சோமாலின் ஹைடெக் பார்க்கின் கட்டுமானம் 2029 மூன்றாம் காலாண்டில் முழுமையாக முடிவடைய இலக்கிடப்பட்டுள்ளது. 178.8 ஹெக்டர் நிலப்பரப்பை உள்ளடக்கிய அத்திட்டம் 1.4 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலானது என மந்திரி பசர் டாக்டர் ஸ்ரீசரணி முகமது கூறினார். அத்திட்டம் உற்பத்தி மற்றும் வாகன துறைகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். இந்தோனேசியா கட்டுக்கடங்காத காட்டுத்தீயை அணைக்க எல்லா வகை முயற்சிகளையும் முன்னெடுத்துள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பல விமானங்கள் உட்பட 1000கணக்கான பணியாளர்கள் அத்தீயை கட்டுப்படுத்த போராடி வருவதாக அவர் கூறினார். போர்னியோ சுமத்ரா தீவுகளில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர். தென் மற்றும் வடகொரியாவை பிரிக்கும் ராணுவமற்ற மண்டலத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற தேடல் நடவடிக்கையின் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 ராணுவ அதிகாரிகள் காயமடைந்தனர். இச்சம்பவத்திற்கான காரணத்தை ராணுவம் குறிப்பிடவில்லை என்றாலும் அது கண்ணிவெடியால் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. காயமடைந்த 2 அதிகாரிகளும் அவசர கால உலங்கூர்தி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விளையாட்டு 2026 லட்டோட லங்காவி சைக்கிள் பந்தயத்தின் ஜேசி வெளியீட்டாளராக 2027 மலேசிய பாரா ஆசியான் போட்டி சி போட்டி மாசுக் ஆதரவு வழங்கியுள்ளது. 2027 பாரா ஆசியான் போட்டியையும் சி போட்டியையும் விளம்பரப்படுத்தும் தளமாக அந்த புகழ்பெற்ற சைக்கிள் பந்தயம் துணை புரியும் என மாசுக் நம்புகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

செப்டம்பர் 21 நாள் திங்கட்கிழமை இன்று பிறந்த நாளா திருமண நாளா அழைத்து எங்களோடு உங்களுடைய அன்பான வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய அன்பிற்கு நன்றிங்க. ஏனெனில் இன்று உலக நன்றியுணர்தல் நாளும் கூட. அதனால இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம வாழ்க்கையில சொல்ல மறந்துவிடவே வேண்டாம். எவ்வளவுக்கு அதிகமாக நன்றி சொல்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்ம வாழ்க்கையில நல்ல நற்செய்திகள் நடந்து கொண்டே இருக்கும்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எனக்கு ஜேவி கட்டிச்சு 5 வருஷம் அங்க இருந்தேன்.
2: மாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? மனசு முத அதை ஏத்துக்கணுமே.
1: கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபேமிலி விட்டு முத தடவை வெளியே போறது. இன்னொன்னு ரொம்ப பிரச்சனையா இருந்தது சாப்பாடு. ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போய் நிறைய தடவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு 5 வருஷம் சர்வைவ்
2: பண்ணேன்.
1: 5 வருஷம் ஓட்டி அதுக்கப்புறம் தான் திருப்பி கேல்க்கு ட்ரான்ஸ்பர் கட்டி
2: வந்தேன். வரும்போது அப்படியே மனசு
1: எனக்கு அது சொல்லும். இன்ஃபேக்ட் அங்க உள்ளவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாம் நான் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு சந்தோஷமாயி என்ன செலிப்ரேட் பண்ணாங்க. கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது கிஃப்ட் பொம்மை அந்த மாதிரி என் காடி ஃபுல்லா நான் அங்க இருந்து கிளம்பி வரும்போது கிஃப்டே இருந்தது. என் காடி ஃபுல்லா எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்ட்டு.
2: பரவாயில்லம்மா, நீ கேள் பொண்ணுமா, உனக்கு ஜேபி செட் ஆகாது.
1: ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட். கட்சியில பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 5 ஜேபி.
2: என்னெல்லாம் நடந்திருக்கா? இப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு.
1: எனக்கு கனெக்ஷன் புரிஞ்சுச்சு. ஓ, ஃபியூச்சர்ல இங்க வர போறதுக்கு தான் போல இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது சொன்ன ஒரே விஷயம், நீங்க கேல இருக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் உங்களை
2: கல்யாணம் பண்ணிக்கிறீங்க.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
4: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.
1: ராஜா சார் பாட்டு பாடுங்களா.

0: மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: இன்று திங்கட்கிழமை, மற்றும் ஒரு நாளும் அனுசரிக்கப்படுகின்றதுங்க, உலக தசை அழற்சி விழிப்புணர்வு நாள். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஆமா, தசைகளில் வீக்கம் ஏற்பட்டு தசைகள் பலவீனம் அடைய செய்யும் அரிய நோய்களின் தொகுப்பே தசை அழற்சி. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, தசை அழற்சி ஏற்பட்டவர்களுக்கு படிக்கட்டுகள்ல ஏறுதல், நாற்காலியிலிருந்து எழுதல், பொருட்களை தூக்குதல் போன்ற அன்றாட செயல்கள்ல சிரமம் ஏற்படலாம். அந்த செயல்களை செய்யறதுக்கு அரிய தசை நோய்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதும், பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்வதும், உரிய மருத்துவ உதவியை நாடுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கவே அனுசரிக்கப்படுகின்றது. நம்மை தினமும் நடக்கவும், வேலை செய்யவும், சிரிக்கவும் உதவும் தசைகளுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பது மிக அவசியமான ஒன்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த மாதிரியான செயல்கள், நடவடிக்கைகளை மேற்கொள்ள உங்களுக்கு சிரமம் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக போய் மருத்துவரை பாருங்க, அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கலாம். ஒருவேளை உண்மையிலேயே ஏதேனும் கோளாறுகள் இருந்தால் அதற்கான மருத்துவ ஆலோசனையோடு சேர்ந்து உங்களுக்கு சிகிச்சையும் கொடுப்பாங்க. மறவாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அன்பான நினைவூட்டல் தாங்க.
2: லட்சுமிக்கு வணக்கம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை. நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. صدق الله العظيم. இந்த வாரம் சூரத்துல் பக்ராவுடைய 8வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களை பற்றி மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறான். இந்த நயவஞ்சகர்களின் மீது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக தெளிவாக இந்த வசனத்திலே எடுத்துச் சொல்கிறான். அல்லாஹு கூறுகிறான், வமினன்னாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுஃமினீன். மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று நாவால் கூறுவார்கள். ஆனால் உள்ளத்தால் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான். மனித இனங்களில் இப்படிப்பட்டவர்கள் மிக மோசமானவர்கள். இவர்கள் உள்ளத்திலே ஒன்றை மறைத்து வைத்துக் கொள்வார்கள், வெளியிலே ஒன்றை பேசுவார்கள். இவர்களுடைய தன்மைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நயவஞ்சகர்கள் மிக மோசமானவர்கள். அவர்களுடைய தன்மை ஒன்றாவது நல்லவர்களை போன்று நடிப்பது. நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் அவர்களிடத்திலே இருக்காது. தங்களை பற்றி அடுத்தவர்களுடைய உள்ளத்திலே ஒரு நல்ல தன்மையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். ஆனால் அடுத்தவர்கள் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பினால் பிறகு அவர்களுக்கே இவர்கள் மோசம் செய்து விடுவார்கள். இப்படிப்பட்ட மோசமான மனிதர்கள்தான் நயவஞ்சகர்கள். இரண்டாவது, முஸ்லீம்களை போன்று நடித்து முஸ்லீம்களுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு முஸ்லீம்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களிடத்திலே சென்று முஸ்லீம்களுடைய ரகசியங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வார்கள். அடுத்து மூன்றாவது, நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். இது நயவஞ்சகர்களுடைய தன்மையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், இதா ஹத்தஸ கதிப, பேசினால் அவர்கள் பொய் பேசுவார்கள். வாயை திறந்தால் யாரும் அவர்களுடைய வார்த்தையை இவர் பொய் சொல்கிறார் என்று நினைக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு பொய்யான வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசக்கூடிய தன்மையிலே அவர் இருப்பார். இரண்டாவதாக, வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்து நடப்பார்கள். நயவஞ்சகர்களுடைய தன்மை எல்லா மனிதர்களுக்கும் சாதாரணமாக வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். எந்த வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற தன்மை நயவஞ்சகர்களுக்கு ஒருபோதும் இருக்காது. சாதாரணமான முறையில் வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அடுத்து மூன்றாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைதா துமின ஹான, நம்பினால் மோசடி செய்வார்கள். நம்பிக்கை துரோகத்தை சாதாரணமான முறையில் எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் நயவஞ்சகர்கள் செய்வார்கள். நம்பிக்கை துரோகம் செய்வது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கணவன் மனைவியை நம்பும் பொழுது மனைவி நம்பிக்கை துரோகம் செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கணவனுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்படும். யாரும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது நயவஞ்சகத்துடைய உச்சகட்ட அடையாளமாக இருக்கிறது என்பதை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸுகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்ற காரணத்தை பார்க்கும் பொழுது, நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹு தஆலா மிக தெளிவாக குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரித்து கூறியதினால், நயவஞ்சகர்களுடைய கெடுதியை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தன்மைகளை பற்றி நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் மிக தெளிவாக இப்படி கூறினார்கள், இதா ஹத்தஸ கதிப, பேசினால் அவர்கள் பொய் பேசுவார்கள், வைதா வஅத அஹலஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வார்கள், வைதா ஹாசம ஃபஜர, வழக்காடினால் பாவத்தையே செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அத்தோடு மட்டுமல்ல, வைதா ஆஹத கதர, உடன்பாடு செய்து கொண்டால், ஒப்பந்தம் செய்து கொண்டால் அதற்கு மாறு செய்வான். இது நயவஞ்சகத்துடைய அடையாளமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளில் நயவஞ்சகர்களை பற்றி மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நயவஞ்சகம் ஏன் தோன்றியது என்ற காரணத்தை பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் மதீனாவில் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்பவர் ஒருவர் இருந்து வந்தார். அவர் மக்களுக்கு மத்தியில் நல்லவரை போன்று தன்னை வெளிப்படுத்தி காட்டியதினால் மக்கள் அவரை நம்பினார்கள். அவரை தலைவராக்க வேண்டும் என்று மக்கள் ஆலோசனையும் செய்தார்கள். அவருக்காக வேண்டி ஒரு கிரீடத்தையும் தயார் செய்து வைத்திருந்தார்கள். இந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்னடத்தைகளை மக்கள் பார்க்கிறார்கள். நபி அவர்களுடைய வார்த்தையை மக்கள் பார்க்கிறார்கள். நபி அவர்களுடைய ஒவ்வொரு குணாதிசயங்களையும் மக்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்கு அனைத்து மக்களும் தயாராக இருந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டார்கள். அந்த உபதேசத்தில் உயிரோட்டம் இருந்தது. அந்த உபதேசத்தை நம்பினார்கள். அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். அத்தோடு மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுக்கு தலைவராக தேர்ந்து எடுத்து கொண்டார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்த காரணத்தினால் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்பவர் தன்னை மக்கள் தலைவராக தேர்ந்தெடுக்காமல் இப்பொழுது வந்த முஹம்மதை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே என்ற காரணத்தினால் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்பவருக்கு மிகப்பெரிய பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் ஏற்பட்டது. அந்த வெறுப்பு நபியின் மீதும், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று நபியை தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களின் மீது கடுமையான முறையில் வெறுப்பு ஏற்பட்டது. இந்த வெறுப்பு ஏற்பட்டதின் காரணமாக தன்னை ஆதரிக்கக்கூடிய சில நபர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு முஸ்லீம்களையும் இந்த இஸ்லாத்தையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சதிதிட்டம் தீட்டினார்கள். அப்படி தீட்டிய பிறகு அவர்கள் எடுத்த முடிவு, நாம் முஸ்லீம்களாக நடிக்க வேண்டும், முஸ்லீம்களை பார்த்து சொல்வோம், நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றோம், மறுமையை ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று முஸ்லீம்களிடம் சொல்லி, முஸ்லீம்களை போன்று நாம் நடித்து அவர்கள் என்னென்ன செய்திகளை எல்லாம் எடுக்கிறார்களோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு எதிரிகளிடத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்து தங்களை உண்மை முஸ்லீம்களை போன்று நடித்து முஸ்லீம்களுக்கு மத்தியிலே காண்பித்துக் கொள்வார்கள். முஸ்லீம்களும் அவர்களை நம்பினார்கள். யதார்த்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த முடிவுகளையெல்லாம் எடுக்கிறார்களோ அனைத்தையும் இந்த நயவஞ்சகர்களுக்கும் எடுத்துச் சொல்வார்கள் முஸ்லீம்கள். இப்படி முஸ்லீம்களோடு கலந்து இந்த நயவஞ்சகர்கள் முஸ்லீம்களுடைய ரகசியத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்காவுடைய இறை மறுப்பாளர்களிடம் சென்று முஸ்லீம்களுடைய ரகசியத்தை எடுத்து சொன்னார்கள். இரண்டாவதாக, மதீனாவுடைய சுற்று வட்டாரத்தில் வசிக்கக்கூடிய வேதம் வழங்கப்பட்டவர்களில் சிலர் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தார்கள். அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரிகளாக இருந்தார்கள். அவர்களிடம் சென்று முஸ்லீம்களுடைய ரகசியங்களை எடுத்து சொன்னார்கள். முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி சதிதிட்டம் தீட்டினார்கள். இப்படிப்பட்ட மோசமான வேலையைத்தான் இந்த நயவஞ்சகர்கள் செய்தார்கள். இவர்களை பற்றி எச்சரிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 8வது வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். நயவஞ்சகத்துடைய வகைகளை நாம் பார்க்கிறோம். நிஃபாக் என்று சொன்னால் அரபி மொழியில் நயவஞ்சகம் என்று அர்த்தம். இந்த நயவஞ்சகம் என்பது நான்கு வகையாக இருக்கிறது. ஒன்றாவது, இஸ்லாத்தை ஏற்றதாக நாவால் கூறுவார்கள், மனதாலும் திரை மறைவிலும் அதனை நிராகரித்துக் கொண்டிருப்பார்கள். இது நயவஞ்சகத்துடைய முதல் வகையாக இருக்கிறது. இரண்டாவது வகை, தங்களை முஸ்லீம்கள் என்று கூறுவார்கள், ஈமான் கொண்டதாக அவர்கள் கூறுவார்கள், ஆனால் உறுதியான எந்த ஒரு முடிவும் இல்லாமல் இருப்பார்கள். மூன்றாவது வகையினர், மனதார இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் உலக ஆதாயம் என்று வந்துவிட்டால் அந்த ஈமானை தூக்கி எறிந்துவிட்டு உலக ஆதாயத்திற்குத்தான் முக்கியத்துவம் தருவார்கள். இந்த மூன்று வகையினர்கள் மிக மோசமான தன்மை உள்ளவர்கள். இது அல்லாமல் நாலாவது ஒரு வகையினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வார்கள், அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள், ஆனால் நயவஞ்சகர்களுடைய சில செயல்களை செய்து குற்றவாளிகளாக பாவிகளாக மாறிவிடுவார்கள். சொல்லப்பட்ட மூன்று வகையினர்கள் மிக மோசமானவர்கள். அவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலல் தஜித லஹும் நஸீரா. நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். ஏன் அடித்தட்டு என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அந்த அடிப்பகுதியில் உஷ்ணம் மிக கடுமையாக இருக்கும். கொடூரமான வேதனையை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். வலன் தஜிதலகும் நசீரா, அவர்களுக்கு உதவி செய்பவர்களை நிச்சயமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துன் நிசாவிலே மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான். இந்த மூன்று வகை மோசமாக இருந்தாலும் நான்காவது வகையாக இருக்கக்கூடிய உண்மை முஸ்லீம்களாக இருப்பார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? நயவஞ்சகர்களிடம் இருக்கக்கூடிய அந்த செயல்களை இவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் மிகப்பெரிய பாவிகளாக மாறிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகளை புகாரி முஸ்லீம்களில் நாம் பார்க்கும் பொழுது மிக தெளிவான பல ஹதீஸுகள் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஹதீஸுகளில் ஏறத்தாழ ஒரு ஆறு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது, பேசினால் பொய்யை பேசுவார்கள், இது நயவஞ்சகருடைய தன்மை. இந்த தன்மையை ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொண்டால் அவர் குற்றவாளியாக மாறிவிடுகிறார். இரண்டாவது, வஞ்சிப்பது, பழிக்கு பழி தீர்ப்பது. இந்த தன்மையை ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய குற்றவாளியாக பாவியாக மாறிவிடுகிறார். மூன்றாவது, நம்பிக்கை துரோகம் செய்வது. நான்காவதாக, வாக்குமாறி நடப்பது. ஐந்தாவதாக, ஏசக்கூடிய தன்மை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய தன்மை, அடுத்தவருடைய உள்ளத்தை குத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய தன்மை. இது நயவஞ்சகருடைய தன்மையாக இருக்கிறது. அடுத்து ஆறாவதாக, ஒப்பந்தம் செய்து அதற்கு நேர் மாற்றமாக நடப்பது. இது சாதாரணமான முறையில் நயவஞ்சகர்கள் செய்வார்கள். இந்த தன்மை ஒரு முஸ்லீமிடத்திலே வந்துவிட்டால் அவர் மிகப்பெரிய குற்றத்தை சுமந்தவராக அவர் மாறிவிடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நயவஞ்சகம் என்பது ஒரு மோசமான தன்மை. அந்த மோசமான தன்மையினால் அவரும் பாதிக்கப்படுகிறார், அவரை சுற்றி உள்ளவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதன் காரணமாக ஒரு சமூகமே பாதிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதினால் அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களை பற்றி எடுத்து சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து, நபியே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய எட்டாவது வசனத்தில் தெளிவுபடுத்தி கூறியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் நயவஞ்சக தன்மையில் இருந்து பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய செயல்களிலிருந்து பாதுகாத்து சிறப்பான முறையில் நம் அனைவர்களையும் வாழ வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
0: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்தளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சி நிறைவே காண்கின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் திரைசாலசரோ. அடுத்த தீரா இசையில் உங்களை சந்திப்பதற்காக காத்திருக்கின்றார் எஸ் குமரன். ஆனா அவரோடு என்ன காத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இன்றைக்கும் முயற்சி நடந்திருக்கு, கடுமையான ஒரு முயற்சி தான், ஒரு விஷயம் பறிச்ச மாதிரியும் தோணுது. ஆனா மன்னிச்சிருங்க, முன்கூட்டியே மன்னிப்பு கேட்டுக்கணும். இன்னைக்கு நன்றி உணர்தலுக்கான ஒரு நாளா இருந்தாலுமே கூட நான் என்னுடைய குழு சார்பாக ஒரு மன்னிப்பு. அது ஏன் என்ன கதை அப்படின்றத இன்றைய தீரா இசையை கேட்டா மட்டும் தாங்க தெரியும். சில நேரங்களில் உங்களை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்றதுக்காக பரவ யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு களத்துல இறங்கியிருக்கோம். பாருங்களேன் பிடிச்சிருக்கா இல்லையானு. மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பாலிடெக்னிக் மற்றும் சமூக கல்லூரி போலி சிசி பட்டதாரிகளின் சந்தைப்படுத்தல் திறன் விழுக்காட்டு அளவை கடந்து பார்க்கப்பட வேண்டும். இதுவே அத்தரப்பினர் திறனுக்கு ஏற்ற வேலை, நல்ல வருமானம், தரமான தொழில் வாய்ப்புகளை பெறுவதை உறுதி செய்யும் என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் கூறினார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன்ராசாக் வீட்டுக்காவலில் வைக்கப்பட நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனையான 50 மில்லியன் தண்டத்தொகையை இன்னும் செலுத்தவில்லை என தேசிய சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ முகமது டுசுகி முக்தார் தெரிவித்தார். டத்தோஸ்ரீ நஜிப்பின் வழக்கு குவாலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதால் அதற்கான அபராத தொகையை அந்நீதிமன்றத்தின் பதிவாளர் அலுவலகத்தில் செலுத்த வேண்டும் என்றவர் கூறினார். கடந்த ஆண்டு மொத்தம் 78,443 மெட்ரிக் டன் உற்பத்தியுடன் கிளாந்தான் மாநிலம் தர்பூசணி, மங்குஸ்தீன், டோகோங், சால ஆகிய பழ வகைகளின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக மாறியுள்ளது. ஒட்டுமொத்த உற்பத்தியில் மிக அதிகமாக 64,827 மெட்ரிக் டன் தர்பூசணி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மாநில வேளாண்மை, வேளாண், உணவு, தொழில், மூலப்பொருள் செயற்குழு தலைவர் டத்து துவான் முகமது சரிபுடின் துவான் இஸ்மாயில் கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்க அதிபருடன் சந்திப்பு நடத்துவதற்காக இவ்வாரம் அமெரிக்காவுக்கு பயணமாவதாக பெய்ஜிங் அறிவித்துள்ளது. ஜியின் அமெரிக்க பயணம் 23 தேதி தொடங்கி 25 வரை என சீன அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. பிரான்சின் மறைந்த புகழ்பெற்ற நடிகரும் வில்லியல் ஆய்வாளருமான பிரிகேட் பாரோட்டுக்கு சொந்தமான பொருள்கள் பாரிஸில் ஏலம் இடப்படவிருக்கின்றன. கடந்த ஆண்டு காலமான அவரின் உடைமைகளிலிருந்து சிலைகள் மற்றும் தனிப்பட்ட நினைவு பொருள்கள் உள்ளிட்ட 280க்கும் மேற்பட்ட பொருள்கள் ஏலத்தில் படவிடப்பதாக மில்லோ ஏல நிறுவனம் தெரிவித்துள்ளது. அழிவின் விளிம்பிலிருந்து பறவை இனமான ககோர் அல்லது பிளாக் ராபின் நியூசிலாந்து ஃபாரஸ்ட் அண்ட் பேர்ட்ஸ் பறவை போட்டியில் முதலிடம் பிடித்தது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் அப்போட்டியில் மக்கள் வாக்குகள் வாயிலாக தங்களின் விருப்பமான உள்ளூர் பறவையை தேர்ந்தெடுப்பர். விளையாட்டு காட்பந்து. கிளாந்தான் சிட்டி எஃப்சி இப்பருவ எஃப்ஏ கிண போட்டியை காட்டிலும் A1 செமி ப்ரோ லீக்கில் அதிக கவனம் செலுத்துவதாக தலைமை பயிற்றுநர் அல்ஃபேடோ கொன்சாலேஸ் தெரிவித்தார். A1 லீக்கில் கிடாவுக்கு எதிராக அணியினரின் சிறந்த நிலையில் உள்ளதை உறுதிப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கீங்க? 4-3 சொன்ன பிறகுதான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். அப்படியா, நமக்குள்ள என்ன இருக்கு? திரைசையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கின்றோம். இன்று 21 செப்டம்பர் திங்கட்கிழமை பிறந்த நாள் என்றால் உங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இன்று உலக நன்றி கூறும் நாளாம். நன்றி நேர்களே, எங்கள் கூடவே இருக்கீங்களே. அதோடு எங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எங்கள் கூடையே நிற்கிறீங்க பாருங்கள். அதனால் உங்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு செல்வம் வாங்க.

இந்த பாடல் வரும் நேரத்தில் உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? நான் ரொம்ப சின்ன பையன். உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? ஏன்னா பாடல்கள் எப்போதுமே நமது ஞாபகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், ஞாபகங்கள் எப்போதுமே நமது மன அழுத்தத்தை குறைத்துவிடும். அப்படிதான் நமது அறிவிப்பாளர்கள் என்றெல்லாம் தீபாவளி பரபரப்பில் மன அழுத்தத்தோடு இருந்தாங்க. பிரவீன்குமார்கிட்ட சொன்னேன், ஸ்டுடியோவுக்கு அழைத்து சென்று குழுவாக ஒரு பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இசையை கொடுத்துட்டேன். நல்லா பாடுனாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் மனசு லேசாகிருச்சு, அதனால் மகிழ்ச்சி. அதே மாதிரி நீங்களும் நமக்கு உங்களுடைய பதிவுகளை அனுப்பலாம். அடுத்த வாரம் தொடங்கி நீங்கள் உங்களுடைய குழுவாக பாடணும், உங்களுடைய பள்ளியிலேயோ வீட்டிலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ குழுவாக பாடி அந்த பாடலை நமக்கு இன்ஸ்டாகிராமில் கொலாப் பண்ணிங்கன்னா அதை வைத்து நாங்கள் அடுத்த வாரம் வானொலியிலும் ஒளிபரப்புவோம், இன்ஸ்டாகிராம் நமது சமூக ஊடகங்களிலும் அதில் பதிவேற்றம் செய்வோம். சரி, இன்று நமது அறிவிப்பாளர்கள் எப்படி பாடினாங்க அப்படின்னு எந்த கருத்தை சொல்லாதீங்க, கேளுங்கள்.

பாடுனாங்க, பேசல பாடுனாங்க. நமது கடவுளுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா இன்று நன்றி கூறும் நாள் இல்லையா பிரவீன்குமார்? சரி, உண்மையிலேயே இந்த பாடலை எஸ் ஜானகி, மனு அவர்கள் பாடியிருந்தால் எப்படி இருக்கும்? அவங்க தான் பாடுனாங்க இந்த பாடலை, கேளுங்களேன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:14. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:14.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01907219119.
3: இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

எனக்கு தானே அப்படின்னா என்ன என்ன சொல்ல வர்றாரு? ஆனா அருமையான பாடல்ல எம் எஸ் வாசுதேவன், நமது நாட்டைச் சேர்ந்தவர். மாலை மணி 4:22 தீரா இசையில் இனிய பாடல்கள் உங்களுக்காக ஒளியேறிக்கொண்டே இருக்கின்றன. 8 மணி வரை நம்மோடு பயணம் செய்ய தயாராக நேர்களே. சரி, ஒரு விஷயம் படித்தேன், கேட்டேன். அதாவது பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு கவலையாக இருக்கா? ரொம்ப வருத்தப்படுறீங்களா? அப்போ அந்த பதிவில் பேசுகின்றவர் சொல்கிறாரு, இங்கே நாமே உருப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைங்க உருப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாளையை பற்றிய கவலைகள் இல்லாமல் இன்று மகிழ்ச்சியாக வாழ்வோம், ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ்வோம். ஏனென்றால் உலகம் மிகப்பெரியது, நமக்கான வாழ்க்கை வாய்ப்புகளும் மிகப்பெரியது. சரியா? இந்த பாடல் ரொம்ப அரிதான பாடல், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தொலைபேசி வாயிலாக அழைத்து பேசுங்கள்.

என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது, நமது நேயர்கள் அழைக்கவில்லை. ஏன்னா இந்த பாடல் மிகவும் அரிதான ஒரு பாடல், ரொம்ப நாள் சென்று கேட்கிறோம். நமது நேயர்கள் நிச்சயமா அழைத்து பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பி சுசிலா பாடிய 1000 நிலவே வா என்று திரைக்காக இடம்பெற்ற பாடல் அது. சரி நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக நதியில் ஆடும் பூமுகம் அப்படின்ற பாடலும், ரோஜாவை தாளாட்டும் பாடலும், அப்புறம் காதல் ஓவியம் பாடலும், இது மூன்றையும் ஒன்றாக கேட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்க கேட்போம்.

0: அருமையான பாடல் இல்ல. ராதா நடித்த திரைப்படம் இன்று அவரை பற்றி பரபரப்பான செய்தி சமூக ஊடகங்களில் இடம்பெற்று வருகிறது. பார்த்தீங்களா, கேட்டீங்களா? சரி, அது அவருடைய பிரச்சனை. நம்ம வந்து நீங்க மகிழ்ச்சியா இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மலேசிய நேயர்கள். அதே வேளையில் உலகத்தில் பல நாடுகளிலிருந்து இணையம் வாயிலாக நமது நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. சரி, அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் காலை நிகழ்ச்சியை செய்கின்ற அறிவிப்பாளர்கள் எப்படிலாம் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமது மோகனுக்கு அழைத்து பேசணும். ஏன்னா அவங்களுக்கும் நன்றி கூறணும்ல. ஒவ்வொரு நாளும் நமது நேயர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க எப்படிலாம் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமது காலை நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர் மோகனிடம் பேசுவோம். வாங்க.
1: சும்மா பண்றீங்களா? எனக்கே புரியல. பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தூங்கினானு வந்து அப்பயே என்ன விட மாட்டேங்க.
0: நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க நமது காலை நிகழ்ச்சிக்கு? வணக்க மின்னலுக்கு.
1: வணக்க மின்னலுக்கு பாஸ், நான் ஒரு 4:50 போல எழுந்திருப்பேன்.
0: 5:30 இங்க இருக்கணும்ல, நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்க.
1: ஆமா, நான் எனக்கு ஒரு நான் ரொம்ப பக்கம் தானே, தடுக்கி விழுந்தா ஆர்டிஎம்ன்ற மாதிரி தான் இருக்கறனால.
0: சரி, ஒரு கேள்வி இருக்கு, நமது நேயர்களுக்குமே அந்த கேள்வி இருக்கும். காலையில 4:00 எந்திரிக்கிற நீங்க வந்து அதுக்கு பிறகு காலை நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? தூங்குவீங்களா?
1: இல்ல, நான் பொதுவா விடைபெறும் போது சொல்லுவேன் நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது மனசாட்சி இல்லாம தான் அதை நான் சொல்லுவேன். அது ஒரு பொதுவா சொல்றதுக்காக சொல்லுவோம். ஆனா அதுக்கப்புறமும் வேலை இருக்கும் இல்லையா? இப்ப அடுத்த நாள் நிகழ்ச்சியோட வேலைகள்லாம் இருக்கும், பாட்டு எடுத்து வைக்கணும், என்ன பேச போறோம் அப்படின்றத உங்ககிட்ட நம்ம பேசி கலந்துரையாடி முடிவு பண்ணணும். அப்புறம் எல்லாரும் தெரிஞ்சமா ஸ்கிரிப்ட் செய்யணும். சோ இதுக்கே ஒரு 3-4 மணி நேரம் அதுல போவோம். சோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறதுக்கே ஒரு 12:00 இல்ல.
0: அப்ப தூங்க மாட்டீங்க நீங்க? காலையில எந்திரிச்சீங்கன்னா தூங்க மாட்டீங்க?
1: இல்ல, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் மத்த வேலைங்க பாக்க வேண்டியதான்.
0: ஊன் உறக்கமின்றி உழைக்கணும்ல, ஏன் தூங்கணும் நீங்க?
1: இல்ல, எனக்கு கொஞ்ச நேரம் இந்த ஓய்வு ரொம்ப முக்கியம் பாஸ்.
0: நேயர்கள் சார்பா காலையில 4:00 எந்திரிக்கிற நீங்க, உங்களுக்கு ஓய்வு தேவை. வீட்டுக்கு போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் வேலைக்கு வருவீங்க.
1: மத்த வேலைங்க செய்வேன்.
0: சரி சரி, நாளைக்கு நிகழ்ச்சி இருக்குல்ல? இல்ல, நாளைக்கு தொண்ணூறாம் ஆண்டு தலைப்பு என்ன இருக்கு மோகன்?
1: பாஸ், இப்ப நீங்க இப்ப நிகழ்ச்சி முடிக்கிறீங்களே, நீங்க கொஞ்சம் வேலையா இருக்கீங்க, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு தான் முடிவு பண்ணோம்.
0: சரி சரி, நன்றி மோகன்.
1: நன்றி பாஸ், நன்றி மோகன்.

சரி, நேர்களை காலை கதிர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வணக்கம் மின்னலாக்க மாற்றம் கண்டு நமது அறிவிப்பாளர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஓடாய் உழைக்கின்றார்கள். அந்த வகையில் தான் தற்று முன் மோகனுடைய அந்த கதை இடம்பெற்றது. சரி, இப்பொழுது நேரம் மாலை மணி 4:40. இன்றைய நிகழ்ச்சியில் மௌனராகம் என்ற அங்கம் இடம்பெறும் இல்லையா? புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8 அதே நேரத்தில் பாட்டுக்கடை இருக்கிறது. அந்த பாட்டுக்கடையிலையும் நீங்கள் பாடல்களை விரும்பி கேட்கலாம். இதே மாதிரி ஒரு 8 மணி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா பாடல் ஒளிபரப்ப முடியாதுல்ல. அடுத்து பாடலை கேட்டுருவோம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எனக்கு ஜேபி கட்டிச்சு 5 வருஷம் அங்க இருந்தேன்.
2: மாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? மனசு முத அதை ஏத்துக்கணுமே.
1: கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபேமிலி விட்டு முத தடவை வெளியே போறது. இன்னொன்னு ரொம்ப பிரச்சனையா இருந்தது சாப்பாடு. ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போய் நிறைய தடவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு 5 வருஷம் சர்வைவ் பண்ணேன்.
2: இப்படின்னு
1: 5 வருஷம் ஓட்டி அதுக்கப்புறம் திருப்பி கேல்க்கு ட்ரான்ஸ்பர் கட்சி
2: வந்தேன். வரும்போது
1: எனக்கு அது சொல்லு அங்க உள்ளவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு சந்தோஷமாயி என்ன செலிப்ரேட் பண்ணாங்க. கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது கிஃப்ட் பொம்மை அந்த மாதிரி என் காடி ஃபுல்லா நான் அங்கிருந்து கிளம்பி வரும்போது கிஃப்டே இருந்தது. என் காடி ஃபுல்லா எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்ட்டு.
2: பரவாயில்லம்மா, நீ கேள் பண்ணுமா, உனக்கு ஜேபி செட் ஆகாது.
1: ஆனா அதுலதான் ஒரு டிஸ்ட் கட்சியில பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 5 ஜேபி
2: என்னெல்லாம் நடந்திருக்கா. அப்ப இதோ ஒரு காரணம் இருக்கு.
1: எனக்கு கனெக்ஷன் புரிஞ்சுச்சு. ஓ, பியூச்சர்ல இங்க வர போறதுக்கு தான் போல இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது சொன்ன ஒரே விஷயம், நீங்க கேள் இருக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
2: என்ன சொல்றீங்க?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனான்ஸ் இ-டியூஷன். மைனான்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனான்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
4: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்து விடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI AI டெக்னாலஜி மைனர்ஸ் இ-டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்க விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனப்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
3: குறித்த விவரங்களை 9072 7211 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனப்ஸ் இ-டியூஷன்.

0: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறது நேர்களே? சாலையில் இருக்கிறீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருங்க. எப்போதுமே நாங்கள் உங்க கூட இருப்பதும் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்ய வைப்பதற்கும் காரணம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பல தகவல்களை உங்களிடம் சேர்க்க வேண்டும், அதற்காகத்தான். அந்த வகையில் உற்ற நேயர்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். 8 மணிக்கு பிறகு நீங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும், அதுக்கு முன்பு உடற்பயிற்சி செய்தால் எங்களுக்கும் மகிழ்ச்சி. சரி, ஜோஹர்பாரில் இருந்து ஒரு நேயர் கோமதி அழைத்தார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? வணக்கம் கோமதி.
1: வணக்கம் குமரன் சார். சொல்லுங்க.
0: பிரவீன்குமார் வந்து சொன்னார்ல, 2 நிமிடம் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வானொலியில காத்துட்டு இருப்பது எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது.
1: ஏன்னா அந்த பாடலை கேட்டுட்டு அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு.
0: சரி, நீங்க ஏன் அழைத்தீங்க சொல்லுங்க, நமது நேர்கள்கிட்ட சொல்லுங்க.
1: ஓகே, நான் ஏன் அழைத்தேன்னா, எனக்கு பல வருடங்களா இந்த ஒரு கேள்வி இருந்தது. அறிவிப்பாளர்கள் வந்து எத்தனை மணி நேரம் வேலை பண்ணுவாங்க, எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவாங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவாங்களா, இல்ல பேக் ஆஃப் த ஸ்கிரீன் ஒண்ணும் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குமா, என்னென்ன பண்ணுவாங்கன்றத அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நான் கோயின்சிடென்ட் தான் இப்ப டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது.
0: சரி, உண்மைக்குமே அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக, இன்று நன்றி கூறும் நன்னாள் அப்படின்றதுக்காக மோகனை அழைத்தோம். உண்மைக்குமே அவர்கள் அவ்வளவு வேலை செய்வார்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு.
1: அது ஒண்ணு சார். இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு வந்து நோ டவுட் அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும், சில விஷயங்கள் பேசுவாங்க. பட் ஒரு நேயர் அழைச்சு அவங்க இந்த மாதிரி பாஸ் பக்கத்துல வந்து நின்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணணும்னு கேக்குறப்ப, அன்றைக்கு வந்து மோகனும் தெய்வீகனா இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என் பாஸ் பக்கத்துல வந்து நின்னாலே எனக்கு கை காலெல்லாம் ஆடும்னு நேயர் சொல்ல, அதுக்கு தெய்வீகன் வந்து ஸ்பான்டேனியஸா என்ன பாட்டுக்கு ஆடும் அப்படின்னு கேட்டாரு. சோ இதெல்லாம் வந்துட்டு கேக்குற எங்களுக்கே வந்து அவ்வளவு உற்சாகமா இருக்கு.
0: நன்றி கோமதி. ஜோஹர் பாருல இருந்து பேசுனீங்க, நன்றி.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: பாலிடெக்னிக் சமூக கல்லூரி மாணவர்கள் திறனுக்கேற்ற வேலை வாய்ப்பை பெற வேண்டும். தலைநகரில் தீபாவளி சந்தை கட்டணம் 400 ரிங்கிட்டுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். பாலிடெக்னிக் சமூக கல்லூரி பாலிசிசி பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு விகிதம் விழுக்காட்டு அளவை கடந்து பார்க்கப்பட வேண்டும். இதுவே அத்தரப்பினர் திறனுக்கேற்ற வேலை, நல்ல வருமானம், தரமான தொழில் வாய்ப்புகளை பெறுவதை உறுதி செய்யும் என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் கூறினார். பாலிசிசி மாணாக்கரின் சந்தைப்படுத்தல் விழுக்காடு கடந்த ஆண்டு 98 விழுக்காட்டை கடந்தது. இருப்பினும் அந்த அடைவு நிலையில் மட்டும் கல்விக் கழகங்கள் மனநிறைவு கூடாது என அவர் கூறினார். மாணவர்கள் தரமான வேலைவாய்ப்பை பெறுவதை உறுதி செய்ய கல்விக் கழகங்களுக்கும் தொழில்துறைக்கும் இடையிலான உறவு, பாடத்திட்ட மேம்பாடு தொடங்கி பயிற்சி வேலைவாய்ப்பு வரை தொடர வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். நாட்டை கட்டியெழுப்பும் 6 முதன்மை திட்டங்களை செயல்படுத்த அடுத்தாண்டு வரவு செலவு திட்டம் மூலம் 550.7 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டிற்கு தேசிய ஒற்றுமை அமைச்சு விண்ணப்பிக்கும். ஒன்றுபட்ட அடையாளம், தேசிய ஒற்றுமை வலுவூட்டல், நல்லிணக்கம் ஆகியவற்றை வலுப்படுத்தும் அந்த முனைப்புகள் தொடர்பில் நாளை நிதியமைச்சிடம் பேசவுள்ளதாக அமைச்சர் டத்தோ எரன் அகோடகாங் கூறினார். மலேசிய தேசிய நூலகத்தில் 2026 மலேசிய கதை கூறும் நிகழ்ச்சியை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்து அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். சுற்றுச்சூழல் துறை மலேசிய தேசிய கணக்காய்வுத்துறையுடனான வியூக ஒத்துழைப்பின் மூலம் ஐ பேமெண்ட் எனப்படும் இணையம் வழி அபராதம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் தொடர்பான கடமையை ஆற்றுவதில் பொதுமக்கள் தொழில்துறையினரின் செயல்பாடுகளை எளிதாக்குவதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ எர்த் ஜோசப் கூரப் கூறினார். மக்களின் தேவைக்கேற்ப விவேகமாகவும் ஆக்ககரமாகவும் அரசாங்க சேவைகள் உள்ளதை உறுதிப்படுத்தும் அணுகுமுறையாகவும் அது செயல்படுத்தப்பட்டுள்ளது என அவர் கூறினார். இவ்வேளை மலாக்கா நிலையான மேம்பாடு பசுமை உருமாற்ற திட்டங்களில் துரித முன்னேற்றம் அடைவதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ எர்த் ஜோசப் கூரப் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துராவு யூசுப் தலைமைத்துவத்தின் கீழ் அரசியல் கடப்பாடும் துணிச்சலும் நிலைத்தன்மையை மெய்ப்பிப்பதில் பலனளித்துள்ளதாக அவர் கூறினார். பசுமை உருமாற்றத்தில் முன்னணி மாநிலமாக மலாக்காவை நிலைநிறுத்தும் தொலைநோக்கு பார்வையை அமைச்சர் பாராட்டினார். தலைநகரில் உள்ள சிறு வணிகர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வணிகச் செலவை குறைக்கும் நோக்கில் 2026 தீபாவளி சந்தை கட்டணம் 85 விழுக்காடு குறைக்கப்பட்டு 400 ரிங்கேட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேசத்திற்கான அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். 30 ரிங்கேட் உரிம கட்டணம், 150 ரிங்கேட் சேவை கட்டணம், 150 ரிங்கேட் வாடகை கட்டணம், 70 ரிங்கேட் பாதுகாப்பு வைப்பு தொகை என 400 ரிங்கேட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் விவரித்தார். கடந்த ஆண்டு அந்த கட்டணம் 2626 ரிங்கேட்டாக இருந்தது. ரமடான் சந்தைகளுக்கு விதிக்கப்படும் கட்டண விகிதத்திற்கு இணையாக அந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தை செயல்படும் காலம் முந்தைய 21 காட்டிலும் 30 நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பேராத்தாஞ்சோ மலிம் ஹைடெக் பார்க்கின் கட்டுமானம் 2029 மூன்றாம் காலாண்டில் நிறைவடையும் என இலக்கிடப்பட்டுள்ளது. 178.8 ஹெக்டேர் நிலப்பரப்பை உள்ளடக்கிய அத்திட்டம் 1.4 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலானது என மந்திரி பசா டத்தோசே சரணி முகமது கூறினார். சத்ய ஆன்லைன் நிறுவனத்தால் நிர்மாணிக்கப்படும் அத்திட்டம் உற்பத்தி வாகனத்துறைகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளது. அத்துடன் தஞ்சோ மலிமில் செயல்பாடுகளை தொடங்க அல்லது விரிவுபடுத்த விரும்பும் பிற நிறுவனங்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளதாக அவர் கூறினார். தஞ்சோ மலிமின் எதிர்காலத்திற்கு நேர்மறையான உறுதிப்பாட்டின் இத்திட்டம் வழங்குவதாக டத்தோஸ்ரீ சரானி குறிப்பிட்டார். கிளாந்தான் கடந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக 78,443 மெட்ரிக் டன் தர்பூசணி, மங்குஸ்தீன், டுகோங், சலாக் ஆகிய பழங்களை வெளியிட்டு முதன்மை உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ளதாக மாநில விவசாய வேளாண் உணவுத்துறை மூலப்பொருள் செயற்குழு தலைவர் டாக்டர் துவான் முகமது சரிபுடின் துவான் இஸ்மாயில் தெரிவித்தார். அவற்றுள் மிக அதிகமாக தர்பூசணி பழம் 64,827 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. நாட்டின் உணவு உத்தரவாதத்தையும் வேளாண் உணவு மேம்பாட்டையும் ஆதரிப்பதில் கிளாந்தான் வேளாண் துறையின் பங்களிப்பை இது வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்தோனேசியா கட்டுக்கடங்காத காட்டுத்தீயை அணைக்க எல்லா வகை முயற்சிகளையும் முன்னெடுத்துள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பல விமானங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் அத்தீயை கட்டுப்படுத்த போராடி வருவதாக அவர் தெரிவித்தார். போர்னியோ, சுமத்ரா தீவுகளில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு படையினர் போராடுகின்றனர். அந்த தீயினால் விளையும் நச்சுத்தன்மை வாய்ந்த புகை மூட்டம் அந்நாட்டின் பல பகுதிகள் உட்பட மலேசியா, சிங்கப்பூரையும் பாதிக்கச் செய்துள்ளது. விமானங்கள் மூலம் தண்ணீரை பாய்ச்சி தீயை அணைக்கும் முயற்சியில் கடந்த மாதம் 64 விமானங்களும் 54,000 பணியாளர்களும் ஈடுபட்டதாக அமைச்சரவை செயலாளர் டெடி இந்திரா விஜயா தெரிவித்தார். பணவீக்கம், கடன் செலவு, செயற்கை நுண்ணறிவு என உலக பொருளாதாரம் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாக பன்னாட்டு நிதியம் IMF-இன் நிதி மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா ஜோஜோவா தெரிவித்தார். உலக நாடுகளின் மத்திய பொருளகங்கள் கொள்கைகளை கடுமையாக்கும் தருணம் வந்துவிட்டதாக கூறிய அவர், விலையை நிலைப்படுத்தும் முயற்சி கடனை திரும்ப செலுத்துவதற்கான செலவை அதிகரித்துள்ளது என்றார். நிதி ஒருங்கிணைப்பின் அவசியம் குறித்து பரவலான புரிதல் உள்ளது, ஆயினும் போதுமான நடவடிக்கை எடுக்கப்படாததை அவர் சுட்டிக்காட்டினார். பிரான்சின் புகழ்பெற்ற நடிகரும் விலங்கியல் ஆர்வலருமான பிரிகேட் பர்டோட்டுக்கு சொந்தமான பொருள்கள் பாரிஸில் ஏலத்தில் விடப்படுகின்றன. பர்டோட் கடந்த ஆண்டு காலமானார். அவரது உடைமைகளில் சிலைகளும் தனிப்பட்ட நினைவு பொருள்களும் உள்ளிட்ட 280-க்கும் மேற்பட்ட பொருள்கள் ஏலத்தில் விடப்படவிருப்பதாக மிலோன் ஏல நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் பர்டோட்டின் நினைவு குறிப்புகளை எழுத பயன்படுத்திய ஒலிவெட்டி தட்டச்சு இயந்திரம், ரொபேட்டோ பேலட் காலணிகள், உருவப்படம் உட்பட பல்வேறு அன்றாட பொருள்களும் ஏலமிடப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளன. நியூசிலாந்து ஃபாரஸ்ட் அண்ட் பேர்ட்ஸ் பறவை போட்டியில் அழிவின் விளிம்பிலிருந்து தப்பிய பறவை இனமான கரோரே அல்லது பிளாக் ராபின் முதலிடம் பிடித்தது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் அப்போட்டியில் மக்கள் வாக்குகள் மூலம் தங்களுக்கு விருப்பமான உள்ளூர் பறவையை தேர்ந்தெடுப்பர். இப்போட்டி வில்லிங்டனின் குறிப்பிடத்தக்க உயிரினங்கள் எதிர்நோக்கும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது. 1980களில் இனப்பெருக்க திறன் கொண்ட ஒரு பெண் பறவை உட்பட மொத்தம் 5 பிளாக் ராபின் பறவைகள் மட்டுமே இருந்தன. தற்போது அவ்வின 350 பறவைகள் இருக்கும் நிலையில் இது பறவை இனத்தை காப்பாற்றிய வெற்றி கதை என கூறப்படுகிறது. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஆடவர் 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் அஞ்சல் நீச்சல் பிரிவில் மலேசியா இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கியூ ஹூஹான், அனண்டா லீம், ஜெய்டன் தான், அர்வின் சாங் சிங் சலால் ஆகிய தேசிய நீச்சல் வீரர்கள் 7:22.05 போட்டியை நிறைவு செய்து 2ம் இடத்தில் வெற்றி பெற்றனர். இதன் இறுதி சுற்று நாளை இரவு அட்டவணையிடப்பட்டுள்ளது. இவ்வேளை அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தேசிய நீச்சல் வீரர் என்ரிகோ ஆடவர் 100 மீட்டர் பிரஸ்ட்ரோக் பிரிவின் தொடக்க சுற்றிலேயே வெளியேறினார். பாலிடெக்னிக் சமூக கல்லூரி மாணவர்கள் திறனுக்கேற்ற வேலைவாய்ப்பை பெற வேண்டும். தலைநகரில் தீபாவளி சந்தை கட்டணம் 400 ரிங்கிட்டுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
5: என்னமோ சொல்ல வரீங்க?
6: படிச்சுமையிலும் மகிழ்வா என்றார்
5: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க லிங்கம்ஸ்.

0: ரிக்ஷா மாமா என்ன மாமா ரிக்ஷா மாமா திரைக்காக்கிடம் பெற்ற அருமையான பாடல் அது. எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. சரி, வெளியில் எப்படிங்க இருக்கு? எங்கே எங்களை இங்கே வந்து ஒரு கூடாரத்தில் அடைத்து வைத்து விட்டார்கள். அதனால வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. நீங்கள் சொன்னீங்கன்னா வெளியில் எப்படி இருக்குன்னு நாங்கள் அதை அனுபவிச்சுக்குவோம். இனிய பாடல்களை உங்களுக்காக கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். சரி, இப்பொழுது இருக்கின்ற மாணவர்களுக்கு நம்ம ஒரு சபா சொல்லத்தான் வேண்டும் மாணவர்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை திறன், புத்தாக்க திறன் கொண்ட மதிப்பீட்டு சோதனை முறைகள் எல்லாம் அவர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அதே பரீட்சையை நமக்கு கொடுத்தோம்னா அதை பற்றி பேச வேண்டாம். சரி, படிவம் 4 PKSK புதிய மதிப்பீட்டு சோதனை குறித்து பேசுகின்றார் கல்வியாளர் யுகேஸ்வரி சுப்பையா. அவர் பேசுவதை இப்பொழுது கேட்போம்.
1: வணக்கம் மாணவர்களே, இன்றைய கல்வி தகவலில் குறிப்பாக இடைநிலை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய தகவலை பார்க்கலாம். PKSK அதாவது பந்தக்சிரான் மசுகான் சொகோலா குசுஸ் தொடர்பான தேர்வு நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. 2027 சிறப்பு பள்ளிகளில் சேர விரும்பும் படிவம் 4 மாணவர்களுக்கான PKSK மதிப்பீடு இன்று September 21 தொடங்கி October 1 வரை நடைபெறுகிறது. அதேவேளை படிவம் 1 PKSK மதிப்பீடு October 12 to 22 வரை நடைபெறவுள்ளது. அப்படியானால் PKSK என்றால் என்ன? PKSK என்பது மலேசியாவில் உள்ள சில சிறப்பு பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கைக்காக நடத்தப்படும் மதிப்பீடாகும். PKSK வழியாக மாணவர்கள் முக்கியமாக 5 வகையான சிறப்பு கல்வி நிறுவனங்களுக்கான வாய்ப்புகளை பெற முடியும். அவை SBP, சொகோலா புராஸ்ராமா பின்னோ அதாவது முழுமையான தங்கும் வசதியை கொண்ட உறைவிட பள்ளிகள், SMKA, சொகோலா முனங்காக பங்சான் அகாமு அதாவது தேசிய சமய இடைநிலை பள்ளிகள், SMT, சொகோலா முனங்கா டெக்னிக் அதாவது தொழில்நுட்ப இடைநிலை பள்ளிகள், KV காலேஜ் வொகேஷனல் அதாவது தொழிற்கல்வி கல்லூரிகள் மற்றும் MTD மக்தப் தந்திர டிராஜ் அதாவது ராயல் மிலிட்டரி காலேஜ் எனப்படும் அரச ராணுவ கல்லூரி. எனவே மாணவர்கள் PKSK என்பது ஒரு தேர்வு மட்டுமல்ல, உங்கள் ஆர்வம் திறமை மற்றும் எதிர்கால கல்வி பாதைக்கு ஏற்ப வெவ்வேறு கல்வி வாய்ப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முக்கிய நுழைவாயிலாகவும் அமைகிறது. எனவே PKSK தேர்வை எழுதவிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972791919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: முதல் முறையாக சிரம்பானில் SK Event Production பெருமையுடன் படைக்கும் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாரகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகம பாப்புகள் திவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com தொடர்புக்கு 0100 336 96 5.

0: திருபதி பழனிசாமி திரைக்காக இடம்பெற்ற பாடல். திடீர்னு கையை காட்டுறாரு பேசணும்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். மாலை மணி 5:28 நேர்களை திரையில் இனிய பாடல்கள் வரிசையில் அடுத்து உங்களுக்காக வணிகம் குறித்த ஒரு செய்தி வருகிறது. இதற்கிடையில் புகைமூட்ட பிரச்சனை உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிரட்டலாக அமையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். எப்போதுமே உங்களுடைய ஆரோக்கியம் எங்களுக்கும் ரொம்ப முக்கியம். இன்று வீடு திரும்பியதும் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். பிரவீன்குமார் ரொம்ப சும்மா தான் இருக்கார், அனுப்பி வைக்கிறோம். சரி நேர்களை, இன்று வணிகத்தில் எம்ஜே ஓபியா டேஸ்ட் ஹப் வியாபாரத்தை நடத்தி வரும் நமது நேயர் கிளாங்கை சேர்ந்தவர் ஜெகதம்பாள் பரமசிவம் சிறு தொழில், அவருடைய சிறு தொழில் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கேட்கப் போகின்றோம் வணிகத்தில்.
1: நான் கிளாங்கிலிருந்து ஜெகதம்பாள் பரமசிவம் பேசுறேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்பதால் வீட்டில் இருந்தபடியே எம்ஜே ஓவியா டேஸ்ட் ஹப் என்ற பெயரில் ஒரு சிறு தொழில் நடத்தி வந்துகிட்டு இருக்கேன். நான் முக்கியமாக செய்வது டீசர்ட்ஸ் அண்ட் மினி கேத்தரிங். இப்ப நிறைய ஃபங்க்ஷன்ல டீசர்ட்ஸ் டேபிள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப டீசர்ட் டேபிள் கேட்கறவங்களுக்கு நான் அழகா அந்த டீசர்ட் டேபிளை செட் பண்ணி தந்து முக்கியமா சைவமா டிசர்ட்டை நான் செய்து வழங்குறேன். அப்பதான் சைவம் அசைவம் இரு தரப்பினருமே அந்த டிசர்ட்ஸை சுவைத்து சாப்பிடலாம். அதில் ப்ரௌனிஸ், ஸ்லைஸ் பட்டர் கேக், வைரல் கேக், புட்டிங், வெரைட்டி ஆஃப் த ஜெல்லிஸ், சாண்ட்விச்சஸ், கிரீமி, இந்திய பதார்த்தங்கள் அனைத்தும் உள்ளடங்கியவை. நம்ம டிசர்ட் சாப்பிடும்போது டீ காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதனால டீ காஃபியும் எங்களிடம் கிடைக்கும். 30-100 பேருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா, சின்ன சின்ன ஃபங்க்ஷன் லைக் பர்த்டே, நலுங்கு, ஸ்மால் ரீயூனியன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றபடி சமைத்து கொடுப்போம். மீகோரையோ, நசிலம்மா, பிரியாணி ரைஸ் இந்த மாதிரி எங்ககிட்ட தாராளமாக கிடைக்கும். இன்னும் ஒரு மாதத்தில் வந்து தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கும் நான் பிஸ்கட் முறுக்கெல்லாம் செய்து தரேன். டாக் கிஃப்ட் நீங்கள் கேட்குறவங்களுக்கும் நாங்கள் அழகாக அதை பேக் பண்ணி 500-1000 பேர் வரைக்கும் நாங்கள் செய்து உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். எம்ஜே ஓவியா டேஸ்ட் ஆப்போட முக்கிய நோக்கமே சுவையில் தரம், சேவையில் அன்பு. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 012-3651-743. இன்னொரு நம்பர் 012-538-6523. இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய மின்னல் எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.

0: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 9 7 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மா

அறிமுகமானார்கள். அதுதான் அப்படி சொன்னேன். சரி நேர்களே, இன்று வேலை முடிந்து, வேலை முடிந்தில்ல, வேலைக்கு வருகின்ற நேரத்தில் ஒருத்தவங்களை பார்த்தவங்க பேர் மரியா. திடீர்னு கேட்டாங்க, எப்போ கடைசியாக போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பேசவே முடியல, எப்போ கடைசியாக போய் சொன்னீங்க அப்படின்னு திடீர்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஒரே சிரிப்பு அவங்களுக்கு, அது நம்பல அவங்க, அதுதான் சொல்ல வரேன். சரி நேர்களே, 6 மணிக்கு செய்திகள், அதன் பிறகு நமக்கு மௌன ராகம் இடம்பெறும். அடுத்து வரும் பாடல் செந்தமிழ் பாட்டுத்துறைக்காக மனு பாடும் பாடல்.

நாட்டின் தேசிய மலர் செம்பருத்தி, செம்பருத்தி திரைக்காக அந்த பாடல் ஒலித்தது தங்கமான பையன். அந்த திரைப்படத்தில் பிரசாந்த் ரோஜா

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: முதல் முறையாக சிரம்பானில் SK Event Production பெருமையுடன் படைக்கும் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாடகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகம பாப்புகள் திவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com தொடர்புக்கு 0163369650. உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0139713688.
2: கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும்.

0: மாலைமணி 5:52 நேர்களை, இப்பொழுது நமது தொடர்பில் நாடறிந்த இயக்குனர் ஜே கே விக்கி இருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்து கூறணும் பாராட்டணும் அப்படின்றக்காகத்தான் அவர் அழைத்தோம். ஏன்னா கடந்த சனிக்கிழமை பிஜெக் சிவிக் சென்டரில் நடைபெற்ற பாரதியார் விழாவில் மிக சிறப்பாக பேசியதாக அறிகின்றோம். வணக்கம் விக்கி.
1: வணக்கம் வணக்கம்.
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுதுலாம் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி நல்லா பேசுகின்ற இளைஞர்களை கூப்பிட்டு வாழ்த்தி உற்சாகம் கொடுக்கணுன்றதுதான் நம்முடைய நோக்கம். அந்த வகையில தான் திடீர்னு தோன்றியது உங்களை கூப்பிட்டு பேசுறோம்.
1: எனக்கு கொடுத்த தலைப்பு வந்துட்டு தமிழரின் தொன்மை வரலாறு அப்படின்ற ஒரு தலைப்புலதான் பேசியிருந்தேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கீழடி அகழ்வாய்வு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பொருணை நாகரிகம் அப்படின்னு நிறைய புது புது அகழ்வாராய்ச்சி தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதையெல்லாம் தொகுத்து ஸ்லைட் பிரசன்டேஷனோட சேர்த்து அந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தேன்.
0: ஏன்னா நீங்க குறிப்பாக உங்களுடைய படைப்புகள் எல்லாம் இளைஞர்களுக்கு அந்த தகவல்கள் போய் சேர வேண்டும், நம்முடைய பழமையும் பெருமையும் அவர்களிடத்தில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும், அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அந்த வகையில பூச்சாண்டி திரையை உலகம் முழுவதும் மலேசிய பெருமையை கொண்டு சேர்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் நம்ம வந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும், அதுதான் நம்முடைய நோக்கம். நன்றி விக்கி, உங்களுடைய தமிழ் சேவை தொடரட்டும்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நாடு முழுவதும் மாலை வரை 17 இடங்களில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டது. சரவாக் காப்பீட்டில் மிக அதிகமாக IPU 172 பதிவானது. தலைநகர் செராசில் 157, நகரிசம்பிலானின் நீலாயிலும் புத்ராஜயாவிலும் 156 என IPU பதிவு செய்யப்பட்டது. 41 பகுதிகளில் IPU மிதமான அளவில் உள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் நேற்று வழக்கமான 30 மில்லிமீட்டர் அளவை காட்டிலும் 5 மடங்கு அதிகமாக 155.5 மில்லிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்ததாக குவாலாலும்பூர் மாநகர் தலைவர் டத்தோஸ்ரீ ஃபட்லுன்மா உஜூர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தலைநகரின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது. உயர்கல்விக் கழக மாணவர்களுக்காக மட்டும் My50 அட்டை போன்ற பொது போக்குவரத்து கட்டணத்திற்கான உதவித்தொகை பரிசீலிக்கப்பட வேண்டும் என மலேசிய இஸ்லாமிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITMஇன் மலேசிய போக்குவரத்து கழக தொழில்முறை மேம்பாடு பயிற்சி தலைவர் ஏர்த்தியஸ் டாக்டர் அகமது குஷைரி மக்தார் கூறினார். மாணாக்கரின் மாதச் செலவை குறைக்க இது உதவியாக இருக்கும் என்றார் அவர். போக்குவரத்துக்காக மாணவர்கள் மாதம் 400 ரிங்கிட் வரை செலவிடுவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. சூடானின் தென்பகுதி எல்லையை பகிரும் மேற்கு எத்தியோப்பியாவில் நடந்த மோதலில் 12 கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் எல்லையற்ற மருத்துவ சமூக நல அமைப்பு MSF தெரிவித்துள்ளது. 400,000 அதிகமான அகதிகள் வசிக்கும் கெம்பேலா மாவட்டத்தில் அடிக்கடி சமூகங்களுக்கு இடையேயான மோதல்கள் வழக்கமான ஒன்றாகிவிட்டதாகவும் அது கூறியது. பிரிட்டனில் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோளாறினால் சில விமான நிலையங்களில் பயணங்கள் தாமதமாகியுள்ளன. 2 வாரங்களுக்கு முன்னதாக வேறொரு காரணத்தினால் அந்நாடு முழுவதும் 1,000 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனிடையே ஸ்காட்லாந்து பிரஸ்துவக் மையத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் மான்செஸ்டர், கிளாஸ்கோ, பெல்ஃபாஸ்ட் ஆகிய விமான நிலையங்களில் தற்போது பயண தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஐச்சி நகோயா ஆசிய போட்டி மகளிர் ஊஷு பிரிவில் தேசிய விளையாட்டாளர்கள் லீஜியா ரோங்கும் லோயிங் திங்கும் 10ம் 11ம் நிலைகளில் போட்டியை நிறைவு செய்தனர். தங்கப்பதக்கம் ஹாங்காங்குக்கு சொந்தமானது. மக்காவ் வெள்ளியும் இந்தோனேசியா வெண்கலப்பதக்கமும் வென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: ஷக்கீரா இசையில் மௌன ராகம் ஆரம்பித்து விட்டது. நேர்களை மாலை மணி 6:04. சரி, என்ன என்று நமது நேர்களுடைய அடிப்படை ரொம்ப குறைவாக இருக்குது. ரொம்ப வேலையாக இருக்கீங்களா? வீடு வந்து சேர்ந்துட்டீங்களா? இரவு ஏதாவது வேலை இருக்கா? அதற்கு முன் வானொலியோடு கொஞ்சம் பேசலாமே, என்னோடு பேசலாமே, உங்களுக்காக காத்துட்ருக்கேன். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. சரி, இன்று மௌன ராகத்தில் ஒரு சின்ன கதை, அப்பாவுடைய புலம்பல முதல்ல கேளுங்களேன்.
1: என் பொண்ண கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு இந்த உயிரே போயிருச்சு. புத்தி புத்தி பார்த்துக்கிட்ட ஒரே பிள்ளை. ஆனா இன்னைக்கு புகுந்த வீட்டுல அதுக்கு ஒரு பிரச்சனை, சங்கடம். எங்களால பேச கூட முடியல. எப்படி என் பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என் பொண்ணு எந்த ஏற்று பேச்சுக்கு வேணாலும் ஆளாகும். ஆனா பெத்த அப்பா, சொந்த அப்பா, நான் தலையிட கூடாதுன்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும்? நீங்களே சொல்லுங்க.
0: சொந்த அப்பா, அவர் பேர் பிரவீன்குமார், அந்த அப்பா தான் புலம்பிருக்காரு. சரி நேர்களை, பெண் பிள்ளைகளை பொதுவாக திருமணம் செய்து கொடுத்தால் கடமை முடிஞ்சதா பெற்றோர்களுக்கு? அவங்க வாழ்க்கையில் தலையிடக்கூடாதா? அப்படின்னா அவங்களுக்கு பெரியவர்கள்னு வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்களே, ஏதாவது ஒரு சூழலில் அந்த கணவன் மனைவி உறவில் அவர்கள் கலந்து கொள்ள முடியாதா? ஏன்னா ஒரு சிலர் பதிவுகளில் சொல்கின்றார்கள், கணவன் மனைவி விஷயத்தில் தலையிடாதீங்க, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது இல்லையா? அதைதான் நீங்கள் என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய அனுபவத்தின் பேரிலும், குறிப்பாக இளம் தம்பதியினர்கள் இவர்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு தலைமுறை மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே குழந்தையை கட்டி கொடுக்கின்றார்கள், அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அந்த கருத்து வேறுபாடுகளை அவர்களையே தீர்த்து கொள்ள சொல்கின்றார்கள். பெற்றோர்களுடைய தலையீடு வந்து இன்னும் பிரச்சனையை பெரிதாகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. சொல்லுங்க, நீங்கள் சொல்லாமல் வேற யார் சொல்றது? 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8 ஜொகோர்லிருந்து பெர்லிஸ் வரும் இருக்கின்ற நேயர்கள் அழைத்து என்று பேசலாம்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0 1 0 9 0 7 2 9 1 1

0: உஷா.
1: உஷா, உங்க பெயரை கேட்டோன்னு எனக்கு இரண்டு பெயர்கள் ஞாபகம் வருது. ஒண்ணு பிடி உஷா, இன்னொன்னு உயிர் உள்ளவரை உஷா அப்படின்ற ஒரு திரைப்படம். சரி, உஷா எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சிறுடாங்கல இருந்து. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்பா அம்மா பிள்ளைகள் விவகாரத்துல நுழையலாமா வேண்டாமா?
0: அது என்ன விஷயம் பொறுத்து இருக்கு. இப்ப என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா, அவங்க அந்தந்த விஷயத்துல இருக்கும் போதுதான் அவங்க அதுல தடையில் இல்லடலாமா இல்லையான்னு தெரியும். ஏன்னா என்னோட விஷயத்துல பாத்தீங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணி 14 வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்குமே எந்த பிரச்சனையும் அப்பா அம்மா வரைக்கும் போவாத வரைக்கும் நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம். மேபி அந்த மாதிரி பிரச்சனைனா ஓகே நினைக்கிறேன். அதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரானாலுமே அத ஒரு தீர்வுக்கு எடுத்து வர முடியலன்னா மேபி அப்பா அம்மாவை இன்வால்வ் பண்ணலாம், கேட்டு பாக்கலாம். ஏன்னா அவங்க எல்லா கடந்து வந்தவங்க தானே, அவங்களுக்கு தெரியாது.
1: இப்போது தொடங்கி 7 மணி வரை அவருடைய பாடல்கள் தான் இடம்பெற போகின்றன. கேளுங்க உஷா.
0: நன்றி.

0: அப்பா வந்து தலையிட்டுதான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
1: புதிதா திருமணமானவர்களுடைய இரண்டு கருத்துக்களும் வாழ்க்கை முறையும் வேறு வேறு இல்லையா? ஆக அவர்கள் அதை பழகி கொள்வதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அது
0: ஆரம்பத்திலே அப்பா வந்து இதுல தலையிலதுன்னா மீங்குடும் மீங்குடும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஓ, ஒருவேளை அப்பா தலையிட்டாருன்னா அந்த சைட்டு கொஞ்சம் அவங்க வீட்டுல வந்து கேக்குறாங்க அப்படின்னு முடிவு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓ, நீங்க ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி உங்க பேர் என்ன சொன்னீங்க?
0: என் பேர் ஜானகி.
1: ஜானகிங்கிறது கூப்பிடுறீங்க?
0: பூச்சோங்.
1: பூச்சோங் ஜானகியா நீங்க? ரொம்ப நன்றி பூச்சோங் ஜானகி.
0: ரொம்ப நன்றி.

0: நான் துரை கிளாங் வந்து கூப்பிடுறேன்.
1: கிளைங் துரையோ நீங்கள்?
0: ஆமா கிளைங், நான் மட்டும்தான் துரை.
1: சரி சொல்லுங்க.
0: இதுல ரெண்டு கேட்டகரிய பிரிக்கலாம். ஒண்ணு வந்து நீங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனை நீங்க தான் சால்வ் பண்ணணும். இது வந்து பெற்றவங்க ஈடுபடக்கூடாது.
1: சரி.
0: ஏன்னா ஒருத்தர் முன்படி தெரிஞ்சுக்கிட்டு பிறகு ஒரு சில வருஷம் கழிச்சுதான் நம்ம வந்து கல்யாணம் அப்படின்னு ஒரு பந்தத்துல இணையிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும் இவர் எப்படி இல்ல இவங்க எப்படி தெரியும், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் அந்த கேரக்டர் எல்லாமே. ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு உங்களுக்குள்ள ஒரு
1: தொடர்ந்து
0: புரிந்துணர்வு இருக்கும். இதே வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னா ஓகே, அந்த மாதிரி விஷயத்துல வந்து பெத்தவங்க தலையிட வாய்ப்பு இருக்கு. எனக்கு
1: படிசூல் வந்துருமே இந்த பையனுக்கு பொண்ணு பாத்து வச்ச அப்படின்ற மாதிரி.
0: அதனாலதான் என் பெத்தவங்க பாத்து வைக்க திருமணம் எப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப பொண்ணு சேர்த்து சரி மாப்பிள்ள சேர்த்து சரி எல்லாம் நல்லா விசாரிச்சு அவங்க பேக்ரவுண்ட் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரியும் ஓகே இந்த ஃபேமிலி எப்படி இந்த இவங்க குடும்பத்தை எப்படி. அதனாலதான் வந்து அந்த மாதிரி பந்தவர் இணையவங்க வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் குறவா இருக்கு. இப்ப ப்ராப்ளம் நிறைய வர்றது, பிரச்சனை நிறைய வருது, எல்லாமே வந்து காதல் திருமணம் தான்.
1: சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாமா உங்களை?
0: ஆமா அதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்துக்கிறேன்னா இதனாலதான்.

0: நான் சித்ரா காப்பாள்ல இருந்து பேசுறேன்.
1: ஓ சித்ரா, ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க
0: என்ன பாட்டு கேக்குறீங்க?
1: ஏதாவது பாடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு.
0: சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா?
1: கேக்கல. சரி, நீங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? அப்பா தலையிடலாமா?
0: தலையிடலாம். ஏன்னா ரொம்ப நான் வந்து நானும் அந்த நிலைமையெல்லாம் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஏதோ என்னால முடிஞ்சத வந்து நான் தீர்த்துக்குவேன். அப்படியே முடியலன்னா நான் போயிட்டு கேப்பேன், இந்த மாதிரி பிரச்சனை
1: அப்படின்னா அப்பா கிட்ட கோல் சொல்லுவீங்க?
0: இல்ல, கோல் சொல்ல மாட்டேன். அதுக்கு தீர்வு காணணும்ல அப்பா. அதுக்கு தீர்வுக்கு அப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி செய்யலாம், அப்படி அனுசரிச்சு போங்க அப்படி சொல்லுவாங்க.
1: அம்மா சொல்லுவாங்க தானே, உன் வீட்டு பிரச்சனையை கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி.
0: அப்படி அம்மா வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அம்மாவும் சொல்லுவாங்க, அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க.

0: லங்கால இருந்து பிரசாத் பேசுறேன்.
1: பிரசாத், வெளியில மழையோ?
0: இல்ல இல்ல, லோரி வேலை வேலை
1: பண்ணிட்டு. உங்களோட ரத்தம் வந்து கொதிச்சிருச்சு, நீங்க சொல்ல போறீங்க தலையிட கூடாது அப்படின்ற மாதிரி.
0: ஆமா சார், உண்மைதான்.
1: சொல்லுங்க.
0: ஏன்னா பெத்தவங்க வந்து எது எது கண்டிக்கணுமோ, இந்த மாதிரி கதை ஹஸ்பண்ட் வைப்புள்ள பிரச்சனை ஆகி ஏதோ ஒன்னா பெத்தவங்க கண்டிக்கலாம். என்னன்னா பெத்தவங்க கிட்ட போனா கூட எடுத்து நம்ம கிட்ட பேசலாம், கேட்கலாம், இதெல்லாம் தவறு இப்படி இருக்காதிங்க, அதெல்லாம் சொல்லலாம். சில விஷயத்த சொல்லும் போது என் மகன் நல்லாதான் இருக்கு, அது நல்லா சம்பாதிக்குது, அது பிரச்சனை இல்லை, இப்பதான் நல்லா இருக்கு அப்படி சொல்றது. அப்படி எல்லாம் இல்ல, எதா இருந்தாலும் உட்கார வச்சு நேரம் உட்கார வச்சு எல்லாம் பேசணும் பெத்தவங்க.
1: அதுதான் பெரியவர்களுக்கு அழகு.
0: அது உண்மை சார்.
1: சரி சரி, இப்ப நீங்க வாகனம் செலுத்துறீங்களே, இந்த வாகனம் செலுத்தும் போது ரெண்டு பக்கமும் பார்த்து கவனமா, எந்த ஒரு சங்கடமும் இல்லாத மாதிரி வாழ்க்கையும் ஓட்டணும், அப்படிதான் என்ன சொல்றீங்க?
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
1: சரி, உங்களுக்கு எந்த ஆண்டுல திருமணம் நடந்தது?
0: எனக்கு 2008 திருமணம் நடந்தது.
1: 2008 அந்த மணமகன் கோலத்தில் இருக்கும் தருணம் உங்கள் ஞாபகத்திற்கு வருகிறதா?
0: ஆமா சார், வரும். அப்பப்ப
1: அப்ப வைக்கப்பட்டீங்களா? அப்படிங்களா? சரி, அந்த மகிழ்ச்சியோடு உங்களுடைய மனைவிக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து பேசுங்க, சரியா?
0: ஓகே சார்.
1: உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, ரஹ்மான் பாடல் கேளுங்க.
0: ஓகே சார், நன்றி.

0: பேர் வந்து இந்திராணி செல்வகுமார், அப்பா பேரு வந்து இந்திராணி ராமசாமி. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தான் தெரியும் அந்த தகப்பனாரோட பாசம் என்னன்னு, ஓகேங்களா? அப்படி அப்படிப்பட்ட காரியத்துல இருக்கக்குள்ள கணவரா இருந்தாலும் நம்மளுக்கு முதல் சொல்ல நினைக்கிறது வந்து தகப்பனார் கிட்டதான். தரிச்சனை வரக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணி வந்துட்டு நம்ம வந்து எழுதி கொடுத்து வந்துடல, அதாவது எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு ஒரு சொந்தமோ இல்ல பந்தமோ இல்லன்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்து வந்துடல, ஓகேங்களா?
1: ஆனா இது உங்க குடும்பமா ஆயிருச்சே, உங்க குடும்பம் இல்ல, உங்க குடும்பத்தை நீங்க அப்பா அம்மா குடும்பத்துக்கு கொண்டு போய் அவங்களையும் சிரமப்படுத்துறீங்களே?
0: இல்ல சிரமப்படுத்துறது இல்ல, கணவர் வந்து ஒரு எதனாச்சும் ஒரு வார்த்தை என்ன சொல்லிடுறாரு, எதனாச்சும் கேட்டு நீ இவ்வளவு ஸ்டூப்பிடா இருக்க, இது கூட உனக்கு செய்ய தெரியல அப்படின்னு கேக்குறாருன்னு வச்சீங்கன்னா
1: உடனே அப்பா கிட்ட புகார் பண்றது.
0: அப்பா கிட்ட போயிட்டு அப்பா நீங்க வந்து என்ன கெட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லி சொன்னீங்க, ஏன் திடீர்னு என்ன வந்து இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க, யாருமா உன்ன சொன்னா, உனக்கு வந்து உன்னோட கெட்டிக்கார தானே தெரியலையா அப்படி சொல்லிட்டு எங்க அப்பா வந்து எங்க அப்பா பத்தி சொல்றாங்க. எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா எப்படிப்பட்டவருன்னா சண்டை போட்டுட்டு வீட்டு பக்கத்து வரக்கூடாது, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கணவன மனைவினு தான் வரணும், தனியா மட்டும் வரக்கூடாது. நான் வந்து இந்த பிள்ளைய ரொம்ப செல்லமா வளர்த்து விட்டேன், ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து விட்டேன், அதனால அந்த பிள்ளை இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் நீ பொறுத்து போப்பா, கொஞ்சம் பொறுத்து பொறுத்து பாத்துக்கங்க, அந்த மாதிரி எங்க அப்பா பேசிருக்கிறாரு. தவிர
1: நீங்க வந்து எங்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க, எனக்கு பயமா இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க ஏதாவது தவறு பண்ணிருந்தா, சரிங்களா? ஆனா நீங்க அப்பா பிள்ளை அது மட்டும் தெரியுது.
0: ஆமா கன்ஃபார்மா நான் அப்பா வீட்டு பிள்ளை தான்.

0: வணக்கம், யார் பேசுறது?
1: நான் குமரன் மின்னல் எஃப்எம்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். வணக்கம். இன்று ஒரு தலைப்பு ஒட்டி பேசிட்டு இருக்கோம். அது வந்து உங்க டிக்டாக்ல நீங்க அன்னைக்கு ஒரு உள்ளடக்கம் பதிவேற்றம் செஞ்சிருந்தீங்க. புதிதாக திருமணம் செய்தவர்களை வாழ விடுங்க, பெற்றோர்கள் வந்து அவங்களை வாழ விடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை ஒட்டிதான் இன்று தலைப்பு ஒன்று செய்து நமது நேயர்கள் அது குறித்து வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, நீங்க உங்களுடைய பார்வையை சுருக்கமா நமது நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாக, இளம் தம்பதியர்கள் இந்த திருமண வாழ்க்கையில புதுசா பூந்திருக்காங்க. இந்த சுத்தி இருக்கிறவங்க வந்து ஒரு 10-15 வருஷமா அது வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட அனுபவ வாழ்த்துக்கள். ஆனா அவங்க அந்த அனுபவத்தை பெற்ற சூழலும் இப்ப இந்த தலைமுறை திருமணம் ஆகி இருக்கிற சூழலும் சமம், ஒரே மாதிரி கண்டிப்பா இருக்காது. அவங்க எதிர்நோக்கிற சவால்களும் அவங்க எதிர்நோக்கிற பொருளாதார ரீதியிலும் சரி நடைமுறையில சரி வேறு வேறு தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு லேர்னிங் பீரியட் சொல்லிட்டு அவர்களுக்கு குறைஞ்சதே ஒரு 3-4 வருஷமா தான் ஆகும். அவங்களுக்கு முழுமையா தெரிஞ்சுக்கிறது ஒருத்தருடைய பைனான்சியல் ஸ்டேபிலிட்டியை கண்டுகிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க.
1: அதுல ஏற்றத்தாழ்வு வரும்பொழுது இந்த கருத்து வேறுபாடுகள் நடப்பது இயற்கை.
0: அது இயற்கை. எல்லா காலகட்டத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கதான் போகுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த போதிய அனுபவம் அவங்களுக்கு பக்குவம் படும் பொழுதுதான் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அறிவுரைகள் வழங்கலாம். ஆனா அது ஏற்று அவங்க நடக்கிறது கட்டாயத்தை வந்து அவங்க அதை திணிக்க கூடாது.
1: ஆக இந்த புதிய தம்பதியினர் இப்ப தலைமுறை ஒரு இடைவெளி காரணமாகவோ அல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வு புரிந்துணர்வுக்கு ஒரு 5 காலமாவது குறைந்தது வேண்டும். அது வரைக்குமே நம்ம தலையிடாம இருப்பது சிறப்பு. அவர்களுடைய வாழ்க்கையை வாழ விடுங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி, அதனாலதான் இன்று அந்த தலைப்பை ஒட்டி நமது மௌனராகத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில அதுக்கு காரணமாக இருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ டொன்கன் சிகோடோல் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC-யின் ஆலோசனைக் குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சிகளை வலுப்படுத்துவதோடு நாட்டின் நேர்மை மற்றும் நிர்வாகத் தரத்தையும் மேம்படுத்தும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசிய தினத்தை முன்னிட்டு ஹெச் எனும் வாகன மின் அட்டைக்கான ஏலத்தின் வழி சாலை போக்குவரத்து துறை JPJ 91.21 மில்லியன் ரிங்கிட்டை ஈட்டியது. இம்மாதம் 16 தேதி தொடக்கம் நேற்று வரையில் நடைபெற்ற ஏலத்தின் வழி 89.27 மில்லியன் ரிங்கிட்டும் JPJ EBIT அமைப்பு முறையின் சேவை கட்டணமாக 1.94 மில்லியன் ரிங்கிட்டும் ஈட்டப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். 27வது அனைத்துலக இஸ்லாமிய ஃபிக் கழக மாநாட்டை மலேசியா ஏற்று நடத்துகிறது. நவம்பர் 16 முதல் 20 தேதி வரை புத்ராஜயாவில் நடைபெறும் அதில் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் OIC உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த மத அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ ஜுல்கிஃப்லி அசான் கூறினார். ஜெர்மனின் மிகப்பெரிய தொழில்துறையான IG மெட்டாலின் தொழிலாளர் சங்கம் நாடு முழுவதும் போராட்டத்தை தொடங்கியுள்ளது. தற்போது சிக்கலை எதிர்நோக்கியுள்ள வாகன தொழில்துறையில் செலவுகளை குறைக்கும் நடவடிக்கை தொழிலாளர் எண்ணிக்கையை குறைப்பதை எதிர்த்து அப்போராட்டம் நடைபெறுகிறது. அதில் வாகன உற்பத்தி விநியோகிப்பு நிறுவனங்களின் தொழிலாளர்கள் கலந்து கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளனர். பிரிட்டனில் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோளாறினால் சில விமான நிலையங்களில் பயணங்கள் தாமதமாகியுள்ளன. 2 வாரங்களுக்கு முன்னதாக வேறொரு காரணத்தால் அந்நாடு முழுவதும் 1000 வாகன பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனிடையே ஸ்காட்லாந்து பிரஸ்வெக் மையத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் மான்செஸ்டர், கிளாஸ்கோ, பெல்ஃபாஸ்ட் ஆகிய விமான நிலையங்களில் தற்போது பயண தாமதம் ஏற்பட்டுள்ளது. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஆடவர் 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் அஞ்சல் நீச்சல் பிரிவின் இறுதிச் சுற்றில் தேசிய அணி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளது. கியூ ஹோயின், லிம் யே ச்வென், தான்காய் சின் மற்றும் அர்வின் ஷான் சிங் சஹலை உட்படுத்திய அவ்வணி 7:18.79 போட்டியை முடித்து 5வது இடத்தை பிடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

மின்னலின் தீரா இசை, தீராத இசை, தீராத பசியோ, ஆமா பசிக்கிற மாதிரி இருக்கு. நேரம் 7:04. நேர்களே, மழை நேரத்தில் டீ கடையில் பாட்டு கடை வாயிலாக இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது, ரொம்ப இனிமையானது தானே. ஆக வாழ்க்கையை கொண்டாடுவோம். சரி, புதிய நேர்களே, எங்க அழைப்பே காணா கூப்பிடுங்க. கடையை திறந்துட்டோம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8. 20 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அதே எண்கள் தான். அழைத்து பேசுங்கள் நேர்களை, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, கொடுக்க நாங்கள் தயார்.

0: உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9712 9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு
1: கொள்ளலாம்.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:12. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:12.
3: நமது சிங்கப்பூர் நேயர் சரவணன் வீரையா, நலமா இருக்கீங்களா?
4: எங்க இருக்கீங்க?
3: சிங்கப்பூர்ல
4: தானே?
3: ஜோஹூர் பாருவில் இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் இங்க இருந்து அங்க வேலைக்கு போறது கஷ்டமா இல்ல உங்களுக்கு? நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி? சரி, பாட்டு கடையில ஒரு பாடலை விரும்பி கேட்கலாம். என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்?
4: எனக்கு கட்ட பஞ்சாயத்து படத்துல இருந்து ஒரு சின்ன மணி கோயில்.
3: ரொம்ப நல்லாச்சு அந்த பாடலை கேட்டு.
4: இடையில வந்து மின்னஞ்சல் இன்ஸ்டாகிராம்ல ஒரு AI போஸ்டிங் வந்துச்சு, அறிவிப்பாளர்லாம். அதுல நான் கமெண்ட் கொடுத்திருந்தேன், எங்க மண்டே நாயகன் மிஸ்டர் குமரன் சார் காணோம்னு.
3: அந்த பதிவை ஏற்றியவர் வந்து நமது அறிவிப்பாளர் கிஷன். அவர்கிட்ட நீங்க கேளுங்களேன் அந்த கேள்வியே. உங்களை பத்தி ஒரு புகார் கிஷன்.
5: யாரு எனக்கு பிராது கொடுத்தது? யாரு? வணக்கம், யாரு பேசுறீங்க?
4: வணக்கம் கிஷன், நான் சரவணன் பேசுறேன்.
5: சரவணன், சொல்லுங்க சரவணன், என்ன பத்தி என்ன சொன்னீங்க?
4: ஏன் வந்து அந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்த இதுல வந்து குமரன் சார் வந்து புறக்கணிச்சிட்டீங்க?
5: கடவுளே, புறக்கணிக்கல, அவர் வந்து எங்க நிர்வாகியா மனசுல பதிஞ்சிட்டாரு இல்லையா, அதனால அறிவிப்பாளர் அப்படின்றதுல யோசிச்சு பார்க்க முடியல, அவ்வளவுதான்.
4: இருந்தாலும் கடைசியில ஒரு கிரெடிட் ஒரு போட்டோ வந்திருந்தா இன்னொரு நல்லா இருந்தது.
3: பாத்தீங்களா, சிங்கப்பூர்ல இருந்து இந்த புகார் வருது.
5: கடவுளே போஸ், இதுக்கு சிங்கப்பூருக்கு கால் பண்ணிருக்கீங்க?
3: நமது அறிவிப்பாளர்களை முன்னிலைப்படுத்தணும், அதுதான் உள் நோக்கம். நம்ம
5: அதுல எங்க போஸ் வந்து தங்கமானவர்.
4: இது வந்து நான் மட்டும் இல்ல, என் மனைவியும் வந்து இது பண்ணாங்க. எங்க அவர் அவரையும்
3: ஒரு செயற்கை நுண்ணறிவு AI துணை கொண்டு ஒரு நமது அறிவிப்பாளர்களை வைத்து ஒரு கண்டென்ட் செய்திருந்தார், ஒரு தொகுப்பை செய்திருந்தார். ரொம்ப அழகான காணொலியாக அது அமைந்தது. நமது நேயர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றிருந்தது. அதை சொல்வதற்காகத்தான் இந்த நாடகம். அதுக்காக கிஷனுக்கு நன்றியை தெரிவிப்போம். நன்றி நேயர்களே, உங்களுடைய ஆதரவிற்கு.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: நான் சண்முகம் கோலத்திலிருந்து பேசுகிறேன். முதல் முறை அளித்தோனே ஒரு முயற்சி பண்ண கிடைச்சிருக்கு.
2: முதல் நேரம் நீங்க புதுசா அளிச்சிருக்கீங்க, புதிய வாடிக்கையாளர் கிடைச்சிருக்காங்க. அப்ப எங்களுடைய சேவை நல்லா இருக்கு.
1: நன்றி.

0: என்னங்க யாரு அது?
1: ஹலோ வணக்கம்.
0: அவங்க யாரு?
1: பையன் தான், 6 வயசு பையன். அடிக்க சொல்லிட்டு இருக்காரு அன்னிலிருந்து. மாடிக்குமா நான் பாட்டு கேட்க போறேன், பாட்டு கேட்க
0: போறேன். அவர்கிட்ட பேசுவோம்.
1: ஓகே ஓகே, வணக்கம் சொல்லிட்டு பேசுறேங்க.
0: வணக்கம் அண்ணே.
1: வணக்கம்.
0: யாரு பேசுறீங்க?
2: பவிஷன்.
0: நல்லா இருக்கீங்களா பவிஷன்? டீச்சர் பேரு என்ன? உங்க டீச்சர் பேரு? ஆசிரியர் பேரு? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. அழகிய லைலா. ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? பாடுவோமா? நம்ம ரெண்டு பேரும் பாடுவோமா? நம்ம ரெண்டு பேரும் பாடுவோமா? 1, 2, 3. அழகிய லைலா. சரி, அம்மா அம்மா பேர் என்ன? அவங்களுக்கும் சேர்த்து இந்த பாடலை ஒளிபரப்புவோமா? வானொலி கேட்கணும். நன்றி.

0: எனக்கு
1: அடுத்த தடவை கூப்பிடும் போது அந்த இடத்துக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லுங்க. சரியா?
0: ஓகே, நான் கண்டுபிடிச்சு கண்டிப்பா சொல்றேன். தாலாட்டு பாடவா படத்துல இருந்து வெண்ணிலவுக்கு வானத்து பிடிக்கலையா, அந்த பாட்டு வேணும்
1: உங்களுக்கு. அந்த பாடல வழிபாடு பேர்றோம்.
0: ரொம்ப நன்றி.

0: வனிதா காஜாங்ல இருந்து பேசுறேன்.
1: வனிதா பேசுங்கள்.
0: எனக்கு ஒரு பாட்டு போடணுமா.
1: ஒரே பாட்டு? அந்த ஒரு பாட்டு வந்து ஏதோ ஒரு பாட்டா?
0: இல்ல இல்ல, மகளுக்காக கேக்குறேன். பொம்மக்குட்டி அம்மாக்கு படத்துல இருந்து ஒரு பாட்டு.
1: என்ன பாட்டு? ஓ, ஏன் பொம்மக்குட்டி அம்மாவுக்கு?
0: ஆமா, அந்த பாட்டு தான் இன்னைக்கு கிடைச்சிருச்சு.
1: அப்ப உங்க மகள பொம்மக்குட்டின்னு கூப்பிடுவீங்க நீங்க?
0: ஒளிபரப்புறோம்.
1: தொடர்ந்து எங்க கடையிலயே நீங்க பொருள் வாங்கணும், சரிங்களா?
0: கண்டிப்பா.

0: என்ன
1: செலவு இருக்கு?
0: அப்படியா,
1: நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது தானே எங்களோட வேலை.
0: ஏன் தெரியுங்களா, ஒரு தடவை கால் பண்ண மத்தவங்க வாய்ப்பு கொடுக்கணும்.
1: பேர் எடுத்து வைக்கிறேன் இப்பவே. ஐந்து ஐந்து இந்த புத்தகத்துல வந்து பேரு பிரவீன்குமார் எடுத்துக்கிட்டு இருக்காரு. யாரெல்லாம் திரும்பி திரும்பி கூப்பிடுறாங்க நேரமில்ல. சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
0: எனக்கு வந்து ஐயோ சின்ன தம்பி அம்மா அம்மாவுக்கு பிறப்பு படிப்பாருங்களா அம்மாவுக்காக.
1: பிறப்புவா? என்ன பாடல் அம்மாவுக்காக பாடுவாரா?
0: சின்ன தம்பியில
1: தூளியிலே ஆட வந்த அந்த பாட்டா?
0: ஆமாயா ஆமாயா, சந்தோஷமா இருக்கேன். குரல் கேட்கணும், ஆவலா இருக்கு.
1: அப்படியா? நீங்க நீங்க இவ்வளவு பாராட்டினீங்கன்னா நானே வந்து கரைஞ்சிருவேன் போல.
0: இல்லையா, நாலு மணில இருந்து அலுசல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கு.
1: அலுஸ்டார்ல இருந்து. நன்றி,
0: நன்றியா, நன்றியா.

0: வணக்கம் அண்ணா, நான் கனிஷா அண்ணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க தங்கச்சி?
0: நல்லா இருக்கும் அண்ணன்.
1: எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: நான் வந்து சிறப்பான்ல இருந்து கூப்பிடுறேன். ஆனா நான் கேஎல்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்போ நானும் என்னோட தோழியும்.
1: உங்க தோழி பேர் என்ன?
0: தரிசினி விஜயன்ற. இன்னைக்கு அவங்களுக்காக தான் நான் பாட்டு கேட்க போறேன்.
1: அவங்களுக்கு பிறந்த நாளோ?
0: இல்ல அண்ணா, அவங்க காடி ஓட்டிட்டு இருக்காங்க, நான் தான் பக்கம் கூட ஓட்டணும். எனக்கு பதிலாக இடம் மாத்தி கொடுத்தனால நான் பாட்டு கேட்க.
1: அப்படியா? ரெண்டு பேரும் அப்படியே ஒரு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு இந்த பாடலை கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க, சரிங்களா?
0: ஓகே.
1: வேலை இன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சா?
0: ஆமா.
1: அதை பத்தி நம்ம மறந்துடுவோமே. ஏன் கஷ்டத்தை பத்தி பேசணும்? என்ன சொல்றீங்க?
0: இல்ல, நான் இன்னைக்கு நடந்து வரும்போது மழையில நனைஞ்சிட்டு வந்தேன், அதுதான் ஞாபகம். சப்பத்தெல்லாம் வந்து தன் காலநிலை ரொம்ப இதா இருக்கு.
1: இங்க பாருங்க, இப்ப மழையில நனையறதெல்லாம் ஒரு காலகட்டத்துல அனுபவம்.
0: அது வந்து அந்த கோலாலம்பூர் குளியில காலை விட்டு இனிமே இருக்காது. அந்த குளியில காலை விட்டு என் சப்பத்து குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டு.
1: நான் அப்படியே ஒரு அதை புகைப்படமா எடுத்து போஸ்ட் போட்டேன்னா நல்ல லைக்ஸ் கிடைக்கும் இந்த செய்திக்கு. சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
0: என்னோட தோழிக்கு வந்து நான் சரியா தவற 12D படத்துல இருந்து கேட்க போறானே.
1: சரியா தவறாவா? என்ன பாட்டு அது?
0: சரியா தவறா.
1: நீங்க ரெண்டு பேரா நாலு பேர் இருக்கீங்களா?
0: ரெண்டு பேருக்கு
1: இந்த சத்தமா? சரி, கேட்டுட்டே மகிழ்ச்சியா இருங்க. நன்றி.

0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
0: உஷா பேசுறேன்.
1: உஷா, நீங்களும் உஷாவா? சற்று முன் ஒரு நேயரும் உஷா பேசுனாங்க. அந்த உஷாவும் இந்த உஷாவும் ஒரே ஆள் இல்ல?
0: இல்ல இல்ல, நான் வேறயா.
1: சரி சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: அவதார படத்துல இருந்து தெண்டல் வந்து என்ன தீங்கும்.
1: அவதாரம் சொல்லுங்க.
0: அவதாரம்.
1: சரி, அந்த படத்துல இந்த பாடல் வேணுமா?
0: அந்த பாடல் வேணும்.
1: அப்ப ஒரு டீ கொடுத்தாதான் நான் வந்து அந்த பாடல் ஒளிபரப்ப முடியுமா?
0: ஓ, டீ வேணுமா? உங்களுக்கு
1: இந்த பாடலை கேளுங்க.
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் பொன் கோகிலம்.
2: வணக்கம் சார்.
1: அடுத்து காற்றின் மொழி, நீங்க தான் அறிவிப்பாளர். வந்துட்டீங்களா?
2: வந்துட்டேன் சார்.
1: வெளியில அடை மழை, நாங்க வாகன நெரிசல், நாங்க எங்க பொன் கோகிலம் வராம போயிருவாங்களோன்ற பயம் வந்துருச்சு. என்ன சிரிக்கிறீங்க பொன் கோகிலம்? வந்துட்டீங்களே. நான் விடைபெறுகிறேன். பிரவீன்குமாரும் விடைபெறுகின்றார். அடுத்த அறிவிப்பாளர் நீங்க அப்படின்னு நேயர்கள்ட்ட சொல்லி நாங்க விடைபெறுகிறோம். நிகழ்ச்சியை சிறப்பா செய்யுங்க.
2: நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எனக்கு ஜேவி கட்டிச்சு 5 வருஷம் அங்க இருந்தேன்.
2: மாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? மனசு முதல் அதை ஏத்துக்கணுமே.
1: கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபேமிலி விட்டு முத தடவை வெளியே போறது. இன்னொன்னு ரொம்ப பிரச்சனையா இருந்தது சாப்பாடு. ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போய் நிறைய தடவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு 5 வருஷம் சர்வைவ்
2: பண்ணேன்.
1: 5 வருஷம் ஓட்டி அதுக்கப்புறம் திருப்பி கேல்க்கு ட்ரான்ஸ்பர் கட்சி
2: வந்தேன். வரும்போது
1: எனக்கு அது சொல்லு. இன்ஃபேக்ட் அங்க உள்ளவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாம் நான் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு சந்தோஷமாயி என்ன செலிப்ரேட் பண்ணாங்க. கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது கிஃப்ட் பொம்மை அந்த மாதிரி என் காடி ஃபுல்லா நான் அங்கிருந்து கிளம்பி வரும்போது கிஃப்டே இருந்தது. என் காடி ஃபுல்லா எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்ட்டு.
2: பரவாயில்லம்மா, நீ கேள் பொண்ணுமா, உனக்கு ஜேபி செட் ஆகாது.
1: ஆனா அதுலதான் ஒரு டிஸ்ட் கட்சியில பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 5 ஜேபி
2: என்னெல்லாம் நடந்திருக்கா. அப்ப இதோ ஒரு காரணம் இருக்கு.
1: எனக்கு கனெக்ஷன் புரிஞ்சுச்சு. ஓ, ஃபியூச்சர்ல இங்க வர போறதுக்கு தான் போல இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது சொன்ன ஒரே விஷயம், நீங்க கேல இருக்கிறேன்னு சொன்னா மட்டும் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
2: என்ன சொல்றீங்க?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் நாளை தொடங்கி சீனா ஷாங்காய்க்கும் ஹாங்ஜாவுக்கும் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அவரின் பயணம் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது, இலக்கவியல் வர்த்தக கட்டமைப்பை மேம்படுத்துவது, தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இன்று காலமான முன்னாள் புறநகர் வட்டார மேம்பாட்டு துணை அமைச்சரும் கோத்தாபலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ யாஹ்யா லாம்போங்கின் மறைவுக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார். மறைந்த டத்தோ யாஹ்யா 1982 பொதுத் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றதை தொடர்ந்து அந்த ஆண்டு தொடக்கம் 1986 வரை கோத்தாபலூர் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். ராக்யா டிஜிட்டல் முனைப்பின் கட்டாய பயிற்சியை கடந்த 17 வரை 9182 இளையோர் முடித்துள்ளனர். அதில் 7372 பேர் செயற்கை நுண்ணறிவு AI கருவிக்கான அணுகலை இலவசமாக பெற்றுள்ளனர் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங்டியோ கூறினார். இலக்கவியல் தொழில்நுட்பம் AIயால் இயக்கப்படும் எதிர்கால தேவைகளுக்கு தயாராகும் வகையில் மேலும் பல இளையோர் இம்முனைப்பை பயன்படுத்திக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். 2027 வரவு செலவு திட்டத்தின் கீழ் சபா சரவாக்குக்கான மேம்பாட்டு ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அல்லது தற்போதுள்ள நிலையில் தொடரப்பட வேண்டும் என பிரதமர் துறையின் சபா சரவா விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ முஸ்தபா சக்மூர் கூறினார். கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சபா சரவாக்குக்கு முறையே 6.9 பில்லியன் 6 பில்லியன் ரிங்கிட் என ஆக அதிகமான மேம்பாடு ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் கடற்படை 171 உதவிக்குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளது. அந்நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அபாயத்தை அதிகரித்துள்ள கனமழையை தொடர்ந்து தெற்கு மற்றும் மேற்கு வட்டாரங்களில் மேலும் 14 குழுக்களை அப்படை பணியில் ஈடுபடுத்தியுள்ளது. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு வடகிழக்கே அந்தமான் கடற்பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அந்நிலைக்கு காரணமாகும். சீன அதிபர் ஸி ஜின்பிங் அமெரிக்க அதிபருடன் சந்திப்பு நடத்துவதற்காக இவ்வாரம் அமெரிக்காவிற்கு பயணமாவதாக பெய்ஜிங் அறிவித்துள்ளது. ஸீயின் அமெரிக்க பயணம் 23 தொடங்கி 25 வரை என சீன அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

வணக்கம் அன்பான நேர்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மீண்டும் காற்றின் மொழியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருந்தது இன்றைக்கு நாள்? உங்களுக்கு சிறப்பு அமைந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஏனென்றால் நிச்சயமாக தீரா இசையில இனிமையான பாடல்களோடு அப்படியே மழையோடு அதே வேளையில கொஞ்சம் வாகன நெரிசலா இருக்கும் போது அந்த பாடல்கள் எல்லாம் உங்களை மகிழ்வித்துக் கொண்டே இருந்திருக்கும். அதே வேளையில நிறைய பேர் என்னை தேடி இருந்தீங்க, அதுக்குள்ள கூப்பிட்டுட்டீங்க. எங்க உங்களை வந்து தேடிட்டு இருந்தாங்களே, வந்துட்டீங்களான்னு கேட்டாங்களே, உண்மையிலே வந்துட்டீங்களா அப்படின்னு. ஆமாங்க, ஆமாங்க, வந்தாச்சு. ஏன்னா மழைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டு அலுவலகத்தில் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிக்கும் போது அடுத்த அறிவிப்பாளர் எங்கே அப்படின்னு தேடிடுவாங்க இல்லையா? அதே தான். சரி, இன்றைக்கு உங்களுக்கு வந்து தெலுங்கு பாடல்கள் எல்லாம் காத்துக்கிட்டே இருக்கு. அதே போல நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கு இருக்கின்றது. 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க அழைக்க போறீங்க, 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு. உண்மையிலே ஒவ்வொரு வாரமும் சொல்றதுதான், இனிமையான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. சரி, நீங்களும் வந்து டிக்டாக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பொன் கோகிலம் உங்க கூட பேசிட்டு இருக்க. நள்ளிரவு 12 மணி வரை நம்மளுடைய பயணம் இன்றைக்கு தொடரப்போகுது.

தெலுங்கு பாடல்களை நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். காற்றின் மொழியில நீங்கள் இணைந்திருக்கீங்க. 8:25 நேரம் இப்பொழுது. சரி, அடுத்து வரும் பாடலை நாம கேட்கவிருக்கின்றோம். விசவி திரைக்காக இடம்பெற்ற பாடல்.

தெலுங்கு பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, இந்த மழை நேரத்துல பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சூடா ஒரு டீ அல்லது ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணலாம். சில நேரங்கள்ல இப்பொழுது வாகன நெரிசல், சரி எங்கேயாவது சொல்லிட்டீங்க, ஆசை இருந்ததுதான், இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க, அதனால எங்கேயாவது உணவகத்துல அப்படி போயிட்டு ஒரு டீ அல்லது காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் கூட இரவு நேரத்துல நாம வந்து காபி அருந்துவது அப்படிங்கிறது தவிர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் நமக்கு வந்து தூக்கம் வந்து வராது, ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற கெஃபைன் வந்து நம்மளை தூங்க விடாது. அதனால இரவு நேரத்துல பெரும்பாலும் இந்த 7 மணிக்கு பிறகோ அல்லது 6 மணிக்கு பிறகோ தேநீர் அருந்துவதோ இது போன்ற காபி டீ வகைகளை அருந்துவதோ அது வந்து முற்றாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமான நீரிழிவு நோய் அதிகம் இருக்கின்றது. அதனால முடிந்த அளவுல நாம வந்து சீனியின் பயன்பாடோ சரி அல்லது நாம அதிகமாக அருந்தும் இந்த காஃபி தேநீர் வகைகளையும் சரி அதை குறைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதனால முடிந்த அளவுல ஒரு நாளைக்கு காலையில பசி ஆறும்போது ஒரு டீ காஃபி குடிக்கிறோமா சரி, அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப சின்ன சின்ன கிளாஸ்ல எல்லாம் வந்துருச்சு இல்ல.

சைல்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் குறைக்கிறதுக்கு அந்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்வீங்க, பெரிய குழந்தையில குடித்தாதாங்க குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இருந்தாலும் பழக்கம் தானே, முடிந்த அளவில் அதை நம்ம செய்வோம், பயிற்சி செய்வோம்.

0: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல.
1: உம்முன்னு இருந்தா
0: நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

0: ராயா டிஜிட்டல் முனைப்பின் கீழ் 9000-க்கும் அதிகமான இளையோர் கட்டாய பயிற்சியை நிறைவு செய்தனர். கோபிந்த் சிங் தகவல். சபா சரவாக்கில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்த ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் 9 முதன்மை செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். ஏழாவது அனைத்துலக இஸ்லாமிய ஃபீக் கழக மாநாடு IIFA-வை மலேசியா ஏற்று நடத்துகிறது. நவம்பர் 16 முதல் 20 தேதி வரை புத்ராஜயாவில் நடைபெறும் அதில் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் OIC உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த மத அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அசான் கூறினார். சமூகத்திற்கு பயனளிக்கும் தீர்வுகளை வகுக்க இஸ்லாமிய உலகின் நிபுணத்துவத்தை பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் சமூக நல்வாழ்வை மேம்படுத்துதல் மற்றும் மடானி விழுமியங்களை வலுப்படுத்துதல் என்ற கருப்பொருளில் IIFA-உடன் இணைந்து மலேசியா இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. ராயா டிஜிட்டல் முனைப்பின் கட்டாய பயிற்சியை கடந்த 17 நாள் வரை 9182 இளையோர் முடித்துள்ளனர். அதில் 7372 பேர் செயற்கை நுண்ணறிவு AI கருவிக்கான அணுகலை இலவசமாக பெற்றுள்ளனர் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் ஜோ கூறினார். இலக்கவியல் தொழில்நுட்பம் AI-ஆல் இயங்கப்படும், எதிர்கால தேவைகளுக்கு தயாராகும் வகையில் மேலும் பல இளையோர் இம்முனைப்பை பயன்படுத்திக் கொள்வதை இது காட்டுவதாக அவர் கூறினார். இதுவரை சிலாங்கூர், ஜோஹூர், குவாலாலும்பூர், பினாங்கு, பேராக்கில் அதிகமான பங்கேற்புகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் மேலும் அதிகமான மலேசிய இளையோர் ராயா டிஜிட்டல் வாயிலாக பயன்பெறுவர் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2026 மலேசிய நாளை முன்னிட்டு சாலை போக்குவரத்து துறை JPJ மேற்கொண்ட H வாகன சிறப்பு பதிவு எண்ணுக்கான ஏலத்தில் 91.21 மில்லியன் ரிங்கிட் திரட்டப்பட்டது. அதில் 89.27 மில்லியன் ரிங்கிட் ஏலத்தில் பதிவானதாகவும் 1.94 மில்லியன் ரிங்கிட் JPJ EBIT வாயிலான சேவை கட்டணத்திலும் பெறப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் கோபின் ஆண்டனி லோக்சியோஃபோ கூறினார். செப்டம்பர் 16 முதல் 20 வரை நடத்தப்பட்ட இந்த ஏலத்தில் மொத்தம் 34,664 பேர் கலந்து கொண்டனர். அதில் 8,223 வாகன பதிவு எண்கள் வாங்கப்பட்டதாக அவர் அறிக்கையில் தெரிவித்தார். 2027 வரவு சட்டத்தின் கீழ் சபா சரவாக்குக்கான மேம்பாடு ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அல்லது தற்போதுள்ள நிலையில் தொடரப்பட வேண்டும் என பிரதமர் துறையின் சபா சரவாக் விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ முஸ்தபா சக்மூர் கூறினார். அவ்விரு மாநிலங்களிலும் பொது வசதிகளையும் அடிப்படை கட்டமைப்புகளையும் மேம்படுத்தும் தேவை இருப்பதை கருத்தில் கொண்டு நியாயமான சமமான ஒதுக்கீடுகள் வழங்கப்படுவது அவசியமாகிறது. கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சபா சரவாக்கிற்கு முறையே 6.9 பில்லியன் 6 பில்லியன் ரிங்கிட் என ஆக அதிகமான மேம்பாடு ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் நேற்று வழக்கமான 30 மில்லிமீட்டர் அளவை காட்டிலும் 5 மடங்கு அதிகமாக 155.5 மில்லிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்ததாக குவாலாலும்பூர் மாநகர் தலைவர் டத்தோ ஸ்ரீ ஃபட்லூன் மக் உஜூர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தலைநகரின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது. அம்பாங், தாமான் யூதான், ஜாலான் அம்பாங் ஆகிய பகுதிகளில் இந்த இடரை எதிர்நோக்கிய சாலை பயனர்களின் நடமாட்டமும் பாதிக்கப்பட்டது. சாலையில் நீர் தேங்கியிருந்ததைத் தொடர்ந்து சில முதன்மை தடங்களும் பாதிக்கப்பட்டன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோ.
0: பிரிட்டனில் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோளாறினால் சில விமான நிலையங்களில் பயணங்கள் தாமதமாகியுள்ளன. இரு வாரங்களுக்கு முன்னதாக வேறொரு காரணத்தால் அந்நாடு முழுவதும் 1000 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனிடையே ஸ்கோட்லாந்து பிரஸ்வெக் மையத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் மான்செஸ்டர், கிளாஸ்கோ, பெல்ஃபாஸ்ட் ஆகிய விமான நிலையங்களில் தற்போது பயண தாமதம் ஏற்பட்டுள்ளது. மான்செஸ்டரில் தெற்கில் உள்ள விமான பயணம் பெரிதும் பாதிக்கப்படாவிடனும் வடக்கை நோக்கிய விமானங்களும் ஸ்கோட்லாந்திலிருந்து புறப்படும் விமான பயணங்களும் காலம் தாழ்த்தப்படும் என பிரிட்டனின் வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு சேவை வழங்குநர் நெட்ஸ் கூறியது. ரஷ்யாவில் அண்மையில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதிபர் விளாடிமிர் புதினின் ரஷ்ய ஒற்றுமை கட்சி 450 நாடாளுமன்ற இடங்களில் 355 இடங்களை கைப்பற்றியுள்ளதை முதல் கட்ட தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக அந்நாட்டு தேர்தல் ஆணைய தலைவர் ஏலா பாம்ஃபிலோவா தெரிவித்துள்ளார். புதினை விமர்சிக்கும் எந்த கட்சியும் பங்கேற்காத இந்த தேர்தலில் ஏறக்குறைய அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்டுவிட்ட நிலையில் அதிபரின் கட்சி 2016 பெற்ற 343 இடங்கள் என்ற முந்தைய சாதனையை முறியடித்து மிகப்பெரிய பெரும்பான்மையை பெற்றுள்ளதாக தெரிவதாக அவர் குறிப்பிட்டார். 2022 யுக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யாவில் நடைபெற்ற முதல் நாடாளுமன்ற தேர்தல் இதுவாகும். கிரெம்ளின் தேர்தலை தனது கட்டுப்பாட்டில் செயல்படுத்திய வேளை யுக்ரைனில் மேற்கொள்ளப்படும் ராணுவ நடவடிக்கை குறித்த விமர்சனங்களையும் மாஸ்கோ தடை செய்துள்ளது. சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் முதன்மை சந்திப்பு நடத்தவுள்ளனர். கடந்த அடுத்த மாதம் 26-29 நாள் வரை இந்த கூட்டம் நடைபெறுவதாக உள்ளூர் செய்தி ஊடகம் சின்ஹா கூறியது. அந்நாட்டின் அதிபரும் கட்சியின் தலைமைச் செயலாளருமான ஜி ஜின்பிங் தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்ற 21 உறுப்பினர்கள் உடனான சந்திப்பில் இந்த தேதி முடிவு செய்யப்பட்டது. ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த கூட்டம் கட்சியின் முக்கிய கொள்கைகளின் நோக்கங்களை ஆராயும். 2027 இலையுதிர் காலத்தில் அடுத்த மாநாடு நடைபெறுவதற்கு முன் இக்குழு கூடும் கடைசி கூட்டம் இது. இவ்வேளை அடுத்த ஆண்டு திட்டமிடப்பட்டுள்ள தேர்தலில் ஜி 4வது முறையாக பதவியை தக்க வைத்துக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் நாடாளுமன்ற தேர்தலை நிராகரித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த பேராளர் காயா கலாஸ் அது மக்களாட்சியின் கண் துடைப்பு மட்டுமே என சாடினார். அத்துடன் யுக்ரைனில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் தேர்தலை நடத்த உதவிய தரப்புக்கு எதிராக தடைகளை விதிக்க அவர் பரிந்துரைத்தார். ரஷ்யாவின் தேர்தல் அந்நாட்டின் பின்னடைவாகவே உள்ளது என கூறிய அவர் தேர்தல் முடிவு கணிந்தது போலவே உள்ளது என சாடினார். இவ்வேளை யுக்ரைன் மீதான படையெடுப்பை தொடர்ந்து இதுவரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உட்பட 3000 அதிகாரிகளையும் வணிகங்களையும் இலக்கிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது. ஜெர்மனின் மிகப்பெரிய தொழில்துறையான ஐஜி மெட்டாலின் தொழிலாளர் சங்கம் நாடு முழுவதும் போராட்டத்தை தொடங்கியுள்ளது. தற்போது சிக்கலை எதிர்நோக்கியுள்ள வாகன தொழில்துறையில் செலவுகளை குறைக்கும் நடவடிக்கை தொழிலாளர் எண்ணிக்கையை குறைப்பதை எதிர்த்து அப்போராட்டம் நடைபெறுகிறது. அதில் வாகன உற்பத்தி விநியோகிப்பு நிறுவனங்களின் தொழிலாளர்கள் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். 10,000 பேர் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போராட்டத்தில் நீட்டிக்கப்பட்ட மதிய உணவு இடைவேளையின் போது போராட்டங்கள் உள்ளிட்ட 200 மேற்பட்ட நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஆடவர் 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் அஞ்சல் நீச்சல் பிரிவின் இறுதிச் சுற்றில் தேசிய அணி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளது. கியூஹோ யின், லிம் யின் சுவன், தான்காய் சிங் மற்றும் அர்வின் ஷான் சிங் சஹாலை உட்படுத்திய அவ்வணி 7:18.79 போட்டியை முடித்து 5வது இடத்தை பிடித்தது. அவர்கள் தாய்லாந்து சீ விளையாட்டில் எட்டிய சாதனையான 7:19.50 வினாடியை முறியடித்துள்ளனர். சீனா 7 7.17 ஆட்டத்தை முடித்து தங்கம் வென்றது. வெள்ளி பதக்கத்தை ஜப்பானும் வெண்கலத்தை தென்கொரியாவும் தட்டிச் சென்றன. ராயா டிஜிட்டல் முனைப்பின் கீழ் 9,000 அதிகமான இளையோர் கட்டாய பயிற்சியை நிறைவு செய்தனர். கோவிந்த் சிங் தகவல். சபா சரவாக்கில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்த ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1960 இன்றைய நாளில் கோலாலம்பூர் இஸ்தான நகரவில் பிரிலீஸ் ஆட்சியாளர் துவான்கோ ஷேக் புத்ரா ஷேக் ஹசான் ஜமாலுல்லாய் பேரரசராக பொறுப்பேற்று பதவி உறுதிமொழி ஆவணத்தில் கையொப்பமிட்டார். இந்த சடங்கில் திரங்கானு ஆட்சியாளர் சுல்தான் இஸ்மாயில் நசீருடின் ஷா துணை பேரரசராக பொறுப்பேற்றார். கிடா ஆட்சியாளர் சுல்தான் அப்துல் ஹலீம் முவாசம் ஷாவும் கிளந்தான் ஆட்சியாளர் சுல்தான் யஹ்யா பெத்ராவும் இச்சடங்கின் சாட்சிகளாக இருந்தனர். பேரரசர் துணை பேரரசர் நியமனங்கள் அன்று காலை நடைபெற்ற மலாய் ஆட்சியாளர் மன்றத்தின் 55வது கூட்டத்தில் வாக்கெடுப்பு மூலம் மேற்கொள்ளப்பட்டன.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين صدق الله العظيم. இந்த வாரம் சூரத்துல் பக்ராவுடைய எட்டாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களை பற்றி மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறான். இந்த நயவஞ்சகர்களின் மீது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக தெளிவாக இந்த வசனத்திலே எடுத்து சொல்கிறான். அல்லாஹு கூறுகிறான், மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று நாவால் கூறுவார்கள். ஆனால் உள்ளத்தால் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான். மனித இனங்களில் இப்படிப்பட்டவர்கள் மிக மோசமானவர்கள். இவர்கள் உள்ளத்திலே ஒன்றை மறைத்து வைத்துக் கொள்வார்கள், வெளியிலே ஒன்றை பேசுவார்கள். இவர்களுடைய தன்மைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நயவஞ்சகர்கள் மிக மோசமானவர்கள். அவர்களுடைய தன்மை ஒன்றாவது நல்லவர்களை போன்று நடிப்பது. நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் அவர்களிடத்திலே இருக்காது. தங்களை பற்றி அடுத்தவர்களுடைய உள்ளத்திலே ஒரு நல்ல தன்மையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். ஆனால் அடுத்தவர்கள் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பினால் பிறகு அவர்களுக்கே இவர்கள் மோசம் செய்து விடுவார்கள். இப்படிப்பட்ட மோசமான மனிதர்கள்தான் நயவஞ்சகர்கள். இரண்டாவது, முஸ்லீம்களை போன்று நடித்து முஸ்லீம்களுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு முஸ்லீம்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களிடத்திலே சென்று முஸ்லீம்களுடைய ரகசியங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வார்கள். அடுத்து மூன்றாவது, நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். இது நயவஞ்சகர்களுடைய தன்மையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், இதா ஹத்தஸ கதிப, பேசினால் அவர்கள் பொய் பேசுவார்கள். வாயை திறந்தால் யாரும் அவர்களுடைய வார்த்தையை இவர் பொய் சொல்கிறார் என்று நினைக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு பொய்யான வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசக்கூடிய தன்மையிலே அவர் இருப்பார். இரண்டாவதாக, வைதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்து நடப்பார்கள். நயவஞ்சகர்களுடைய தன்மை எல்லா மனிதர்களுக்கும் சாதாரணமாக வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். எந்த வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற தன்மை நயவஞ்சகர்களுக்கு ஒருபோதும் இருக்காது. சாதாரணமான முறையில் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அடுத்து மூன்றாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைதா துமின ஹான, நம்பினால் மோசடி செய்வார்கள். நம்பிக்கை துரோகத்தை சாதாரணமான முறையில் எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் நயவஞ்சகர்கள் செய்வார்கள். நம்பிக்கை துரோகம் செய்வது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கணவன் மனைவியை நம்பும் பொழுது மனைவி நம்பிக்கை துரோகம் செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கணவனுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்படும். யாரும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது நயவஞ்சகத்துடைய உச்சகட்ட அடையாளமாக இருக்கிறது என்பதை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸுகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்ற காரணத்தை பார்க்கும் பொழுது நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹு தஆலா மிக தெளிவாக குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரித்து கூறியதினால் நயவஞ்சகர்களுடைய கெடுதியை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகளை பற்றி நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் மிக தெளிவாக இப்படி கூறினார்கள், இதா ஹத்தஸ கதிப, பேசினால் அவர்கள் பொய் பேசுவார்கள், வைதா வஅத அஹலஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வார்கள், வைதா ஹாசம ஃபஜர, வழக்காடினால் பாவத்தையே செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அத்தோடு மட்டுமல்ல, வைதா ஆஹத கதர, உடன்பாடு செய்து கொண்டால், ஒப்பந்தம் செய்து கொண்டால் அதற்கு மாறு செய்வான். இது நயவஞ்சகத்துடைய அடையாளமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளில் நயவஞ்சகர்களை பற்றி மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நயவஞ்சகம் ஏன் தோன்றியது என்ற காரணத்தை பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் மதீனாவில் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவர் ஒருவர் இருந்து வந்தார். அவர் மக்களுக்கு மத்தியில் நல்லவரை போன்று தன்னை வெளிப்படுத்தி காட்டியதினால் மக்கள் அவரை நம்பினார்கள். அவரை தலைவராக்க வேண்டும் என்று மக்கள் ஆலோசனையும் செய்தார்கள். அவருக்காக வேண்டி ஒரு கிரீடத்தையும் தயார் செய்து வைத்திருந்தார்கள். இந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்னடத்தைகளை மக்கள் பார்க்கிறார்கள். நபி அவர்களுடைய வார்த்தையை மக்கள் பார்க்கிறார்கள். நபி அவர்களுடைய ஒவ்வொரு குணாதிசயங்களையும் மக்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்கு அனைத்து மக்களும் தயாராக இருந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டார்கள். அந்த உபதேசத்தில் உயிரோட்டம் இருந்தது. அந்த உபதேசத்தை நம்பினார்கள். அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். அத்தோடு மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுக்கு தலைவராக தேர்ந்து எடுத்துக் கொண்டார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்த காரணத்தினால் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவர் தன்னை மக்கள் தலைவராக தேர்ந்தெடுக்காமல் இப்பொழுது வந்த முஹம்மதை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே என்ற காரணத்தினால் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவருக்கு மிகப்பெரிய பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் ஏற்பட்டது. அந்த வெறுப்பு நபியின் மீதும், யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்று நபியை தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களின் மீது கடுமையான முறையில் வெறுப்பு ஏற்பட்டது. இந்த வெறுப்பு ஏற்பட்டதின் காரணமாக தன்னை ஆதரிக்கக்கூடிய சில நபர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு முஸ்லீம்களையும் இந்த இஸ்லாத்தையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சதித்திட்டம் தீட்டினார்கள். அப்படி தீட்டிய பிறகு அவர்கள் எடுத்த முடிவு, நாம் முஸ்லீம்களாக நடிக்க வேண்டும், முஸ்லீம்களை பார்த்து சொல்வோம், நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றோம், மறுமையை ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று முஸ்லீம்களிடம் சொல்லி, முஸ்லீம்களை போன்று நாம் நடித்து அவர்கள் என்னென்ன செய்திகளை எல்லாம் எடுக்கிறார்களோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு எதிரிகளிடத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்து தங்களை உண்மை முஸ்லீம்களை போன்று நடித்து முஸ்லீம்களுக்கு மத்தியிலே காண்பித்துக் கொள்வார்கள். முஸ்லீம்களும் அவர்களை நம்பினார்கள். யதார்த்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த முடிவுகளை எல்லாம் எடுக்கிறார்களோ அனைத்தையும் இந்த நயவஞ்சகர்களுக்கும் எடுத்துச் சொல்வார்கள் முஸ்லீம்கள். இப்படி முஸ்லீம்களோடு கலந்து இந்த நயவஞ்சகர்கள் முஸ்லீம்களுடைய ரகசியத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்காவுடைய இறை மறுப்பாளர்களிடம் சென்று முஸ்லீம்களுடைய ரகசியத்தை எடுத்து சொன்னார்கள். இரண்டாவதாக, மதீனாவுடைய சுற்று வட்டாரத்தில் வசிக்கக்கூடிய வேதம் வழங்கப்பட்டவர்களில் சிலர் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தார்கள். அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரிகளாக இருந்தார்கள். அவர்களிடம் சென்று முஸ்லீம்களுடைய ரகசியங்களை எடுத்து சொன்னார்கள். முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி சதித்திட்டம் தீட்டினார்கள். இப்படிப்பட்ட மோசமான வேலையைத்தான் இந்த நயவஞ்சகர்கள் செய்தார்கள். இவர்களை பற்றி எச்சரிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 8வது வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். நயவஞ்சகத்துடைய வகைகளை நாம் பார்க்கிறோம். நிஃபாக் என்று சொன்னால் அரபி மொழியில் நயவஞ்சகம் என்று அர்த்தம். இந்த நயவஞ்சகம் என்பது 4 வகையாக இருக்கிறது. ஒன்றாவது, இஸ்லாத்தை ஏற்றதாக நாவால் கூறுவார்கள், மனதாலும் திரை மறைவிலும் அதனை நிராகரித்துக் கொண்டிருப்பார்கள். இது நயவஞ்சகத்துடைய முதல் வகையாக இருக்கிறது. இரண்டாவது வகை, தங்களை முஸ்லீம்கள் என்று கூறுவார்கள், ஈமான் கொண்டதாக அவர்கள் கூறுவார்கள், ஆனால் உறுதியான எந்த ஒரு முடிவும் இல்லாமல் இருப்பார்கள். மூன்றாவது வகையினர் மனதார இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் உலக ஆதாயம் என்று வந்துவிட்டால் அந்த ஈமானை தூக்கி எறிந்துவிட்டு உலக ஆதாயத்திற்குத்தான் முக்கியத்துவம் தருவார்கள். இந்த மூன்று வகையினர்கள் மிக மோசமான தன்மை உள்ளவர்கள். இது அல்லாமல் நாலாவது ஒரு வகையினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வார்கள், அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள், ஆனால் நயவஞ்சகர்களுடைய சில செயல்களை செய்து குற்றவாளிகளாக பாவிகளாக மாறிவிடுவார்கள். சொல்லப்பட்ட மூன்று வகையினர்கள் மிக மோசமானவர்கள். அவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன்னார் வலல் தஜித லஹும் நஸீரா. நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். ஏன் அடித்தட்டு என்று அல்லாஹு சொல்கிறான் என்று சொன்னால், அந்த அடிப்பகுதியில் உஷ்ணம் மிக கடுமையாக இருக்கும். கொடூரமான வேதனையை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். வலன் தஜிதலகும் நசீரா, அவர்களுக்கு உதவி செய்பவர்களை நிச்சயமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துன் நிசாவிலே மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான். இந்த மூன்று வகை மோசமாக இருந்தாலும் நான்காவது வகையாக இருக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக இருப்பார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? நயவஞ்சகர்களிடம் இருக்கக்கூடிய அந்த செயல்களை இவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இவர்கள் மிகப்பெரிய பாவிகளாக மாறிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸுகளை புகாரி முஸ்லிம்களில் நாம் பார்க்கும் பொழுது மிக தெளிவான பல ஹதீஸுகள் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஹதீஸுகளில் ஏறத்தாழ ஒரு ஆறு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது, பேசினால் பொய்யை பேசுவார்கள். இது நயவஞ்சகருடைய தன்மை. இந்த தன்மையை ஒரு முஸ்லிம் எடுத்துக்கொண்டால் அவர் குற்றவாளியாக மாறிவிடுகிறார். இரண்டாவது, வஞ்சிப்பது, பழிக்கு பழி தீர்ப்பது. இந்த தன்மையை ஒரு முஸ்லிம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய குற்றவாளியாக பாவியாக மாறிவிடுகிறார். மூன்றாவது, நம்பிக்கை துரோகம் செய்வது. நான்காவதாக, வாக்குமாறி நடப்பது. ஐந்தாவதாக, ஏசக்கூடிய தன்மை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய தன்மை, அடுத்தவருடைய உள்ளத்தை குத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய தன்மை. இது நயவஞ்சகருடைய தன்மையாக இருக்கிறது. அடுத்து ஆறாவதாக, ஒப்பந்தம் செய்து அதற்கு நேர்மாற்றமாக நடப்பது. இது சாதாரணமான முறையில் நயவஞ்சகர்கள் செய்வார்கள். இந்த தன்மை ஒரு முஸ்லீமிடத்திலே வந்துவிட்டால் அவர் மிகப்பெரிய குற்றத்தை சுமந்தவராக அவர் மாறிவிடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நயவஞ்சகம் என்பது ஒரு மோசமான தன்மை. அந்த மோசமான தன்மையினால் அவரும் பாதிக்கப்படுகிறார், அவரை சுற்றி உள்ளவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதன் காரணமாக ஒரு சமூகமே பாதிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதினால் அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களை பற்றி எடுத்துச் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து, நபியே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய எட்டாவது வசனத்தில் தெளிவுபடுத்தி கூறியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் நயவஞ்சக தன்மையில் இருந்து பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய செயல்களிலிருந்து பாதுகாத்து சிறப்பான முறையில் நம் அனைவர்களையும் வாழ வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
0: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
4: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான்

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: எனக்கு ஜேவி கட்டிச்சு 5 வருஷம் அங்க இருந்தேன்.
2: மாற்றத்தை எப்படி எதிர்கொண்டீங்க? மனசு முத அதை ஏத்துக்கணுமே.
1: கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபேமிலி விட்டு முத தடவை வெளியே போறது. இன்னொன்னு ரொம்ப பிரச்சனையா இருந்தது சாப்பாடு. ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போய் நிறைய தடவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஒரு 5 வருஷம் சர்வைவ்
2: பண்ணேன்.
1: 5 வருஷம் ஓட்டி அதுக்கப்புறம் தான் திருப்பி கேல்க்கு ட்ரான்ஸ்பர் கட்சி
2: வந்தேன். வரும்போது
1: எனக்கு அது சொல்லு இன்ஃபேக்ட் அங்க உள்ளவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாம் நான் பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு சந்தோஷமாயி என்ன செலிப்ரேட் பண்ணாங்க. கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது கிஃப்ட் பொம்மை அந்த மாதிரி என் காடி ஃபுல்லா நான் அங்கிருந்து கிளம்பி வரும்போது கிஃப்டே இருந்தது என் காடி ஃபுல்லா. எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்ட்டு.
2: பரவாயில்லம்மா, நீ கேள் பண்ணுமா, உனக்கு ஜேபி செட் ஆகாது.
1: ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட். கட்சியில பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 5 ஜேபி.
2: என்னெல்லாம் நடந்திருக்கா? இப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு.
1: எனக்கு கனெக்ஷன் புரிஞ்சுச்சு. ஓ, ஃபியூச்சர்ல இங்க வர போறதுக்கு தான் போல இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது சொன்ன ஒரே விஷயம், நீங்க கேல இருக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் உங்களை
2: கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியாவுக்கு இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பியூரிஃபையர்.

பத்து விரல் உனக்கு பத்து விரல் எனக்கு, இப்படி எல்லா விரல்களும் பார்க்கும் போது ஒரு முறை பாத்துருவோமே, கை விரல்களை பாத்துருவோமே. ஓ, நகை வெட்டலையா, வெட்டிடணும், நகைலாம் நீட்டமா வளர்க்கக்கூடாது. இந்த பத்து விரல்களை பார்க்கும் போது நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, ஒன்னும் வெவ்வேறு திசைகள்ல இருக்கு. திசைகள் அப்படின்னு நான் சொல்லும் போது நீளமா இருக்கு, கட்டையா இருக்கு இல்லையா. இப்ப கையை பார்த்துட்டே தான் உங்கள்ட்ட பேசுறேன். இப்படியாகத்தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் வெவ்வேறு குணாதிசயங்களோட இருப்பாங்க. ஆனா அவங்க நம்ம நண்பர்கள் அப்படின்னும் போது அந்த நட்புக்குள்ள பாராபட்சங்களை பார்க்கக்கூடாது, வேற்றுமைகளை பார்க்கக்கூடாது. நட்பை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு பத்து மணிக்கான செய்திகளுக்கு பிறகு ஒரு அருமையான ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அருமையான தலைப்பு தான். நீங்க பத்து மணிக்கான செய்திகளுக்கு பிறகு அழைச்சு பேசலாம். அடுத்து நம்ம பாடல கேட்கலாம்.

0: வேண்டாமே. நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நோயோ கஸ்தமர் மின்னணு சேவை வழங்குனர் EKYC அடையாள சரிபார்ப்பு செயல்முறையின் போது புதிய தலைமுறை மைக்காட்டின் வடிவமைப்பு மற்றும் அம்சங்களை அடையாளம் காணும் வகையில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தற்போது மேம்படுத்தி வருகிறது. புதிய தலைமுறை மைக்காட் அட்டையை வைத்திருப்பவர்களில் சிலர் EKYC அமைப்பின் மூலம் தங்கள் அடையாளத்தை சரிபார்ப்பதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய பதிவுத்துறை ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. மலாக்கா மாநிலம் தற்போது நிலையான மேம்பாடு மற்றும் பசுமை மாற்றத்திற்கான சிறப்பான செயல் திட்டத்தை விரைவாக முன்னெடுத்து வருவதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர்த்தர் ஜோசப் கூறினார். மலாக்காவை பசுமை சாதனை மாநிலமாக முன்னெடுக்கும் இலக்கு 2035 மலாக்கா கு மாஜு ஜயா எனும் தொலைநோக்கு பார்வை ஆகியவை நாட்டிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழக்கூடிய திட்டங்களாகும் என்றவர் கூறினார். லாபுவான் கூட்டரசிலும் 5 மாநிலங்களிலும் இன்றிரவு 11 மணி வரையில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய அடை மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. கிளாந்தான் குவான் மூசாங்கிலும் திரங்கானு ஹுலு திரங்கானு மற்றும் டோங்கோனிலும் பஹாங்கில் ஜரந்தோட் லீபிஸ் கேமரன் மலை ரவோப்பிலும் மழை பெய்யும். சரவாக்கில் காபேட் பெந்துலு முகா மிரி லிம்பாங் கூச்சிங்கிலும் அதே நிலை ஏற்படும் என அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் சுகாதார அமைச்சு 5 வயதுக்குட்பட்ட 12.7 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு போலியோ வைரசுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் போலியோ தடுப்பூசி இயக்கத்தை திங்கட்கிழமை தொடங்கியது. திங்கள் முதல் வியாழன் வரை நடைபெறவிருக்கும் அத்திட்டத்தின் கீழ் உடல் முடக்கத்தை ஏற்படுத்தும் போலியோ நோயை ஒழிப்பதற்கான தொடர் முயற்சிகள் ஒரு பகுதியாக வாய்வழி போலியோ தடுப்பூசி வழங்கப்படுவதாக அவ்வமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் செவ்வாய்க்கிழமை 81வது ஐநா உச்சநிலை கூட்டம் ஊங்காவில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா நியூயார்க்கிற்கு புறப்படவிருப்பதாக அதிபர் அலுவலகம் தெரிவித்தது. அக்கூட்டத்தில் பெசஸ்கியான் உரையாற்றுவார் எனவும் சில நாடுகளின் தலைவர்களுடன் சந்திப்பு நடத்துவார் எனவும் அதிபர் அலுவலக தலைமை இயக்குநர் ஹபிபுல்லா அபாசி IRNC செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். வணக்கம்.

காற்றின் மொழியோடு தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தால் அது எங்களுக்கும் மகிழ்ச்சி. பொன் கோகில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லையா? 10 மணிக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன செய்யறது, பசி வந்தா கேட்க தான் செய்வாங்க இல்லையா? சரி, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய பயணம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க வாகனத்துல பயணம் செய்து கொண்டிருந்தால் பாதுகாப்பா இருக்கிறத உறுதி செய்துங்க. ஏன் அதை அடிக்கடி நாங்க சொல்றோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல கைபேசியை கையில வச்சுட்டு பார்த்துட்டே போவோம் இல்லையா, சட்டுன்னு முன்னுக்கு பார்க்க மாட்டோம், அப்புறம் பட்டுன்னு நடக்கக்கூடாதுலாம் நடந்துடும். அதனால இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாதுகாப்பா இருங்க, பாதுகாப்பா இருங்கன்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய கடமை அது. சரி, உங்களுக்கான தலைப்பு காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்து பாடலை கேட்டுருவோம். பாடலுக்கு பிறகு என்ன தலைப்பு அப்படிங்கிறது நீங்க பேச போறோம்.

தன்னந்தனியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு துணையாக மின்னல் எஃப்எம் இருக்கின்றது. மின்னல் எஃப்எம்ஐ எப்போது நீங்கள் தேர்வு செய்யறதுக்கும் எங்களுடைய இனிய நன்றியையும் இந்த வேளையில் நாங்கள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக தெரிஞ்சுவிச்சே ஆகணும். அது மட்டுமல்ல, நான் சொல்லியிருந்த ஆரம்பத்தில் உங்களுக்காக ஒரு தலைப்பு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கைபேசியில் ஒரு செய்தி வருகின்றது அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்குள்ள நீங்கள் அவங்களுக்கு பதில் அளிக்கிறீங்க? அவ்வளவு தாங்க கேள்வி, ரொம்ப ரொம்ப சாதாரணமான கேள்வி. இந்த கேள்வியா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, நீங்கள் எவ்வளோ நேரத்துக்குள்ள பதில் அளிக்கிறீங்களோ அந்த நேரம் வந்து நீங்க யாரு, எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லுதான். ஆமா, ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு. ஆக நீங்க உங்களுடைய நேரத்துல எவ்வளவு நேரத்துல நீங்க பதில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்ல போறோம். ஆக இந்த விளையாட்டுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அழைக்கலாம் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இல்ல, நான் தயாரா இல்ல, என் நண்பர்களை வேணா மாட்டி விட்றேன் அப்படின்னாலும் சரிதான். தாராளமா அழைச்சு சொல்லுங்க. ஒரு செய்தி, ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா உங்களுடைய கைபேசியில எவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க, சிலர் வந்து பாப்பாங்க, பார்த்துட்டு அப்புறம் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் உடனடியாக வந்து பதில் சொல்லுவாங்க. இப்படியாக இந்த இரண்டு குழுல எதுல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க அழைச்சு சொல்லுங்க. 2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. விவேகானந்தர் கிட்ட சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய நண்பனை காட்டு, நான் வந்து நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ உங்களுடைய செய்தியை வச்சு இன்றைக்கு நீங்க யாரு அப்படின்றத நீங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம், அல்லது உங்க நண்பர்கள் யாரு அப்படிங்கறத

ஆமா, இப்ப காலி தான் ஏன் அப்படின்னு சொன்னா, யார் யாரெல்லாம் தாமதமா நமக்கு வந்து செய்திகளுக்கு வந்து பதில் சொல்றாங்களோ, அதாவது உங்களோட கைபேசியில் வரக்கூடிய செய்திகள் மெசேஜஸ்க்கு வந்து பதில் சொல்றாங்களோ, அவங்கெல்லாம் வந்து எந்தெந்த குழுவை சேர்ந்தவர்கள், யார் அவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். நான் சொன்னதுமே நிறைய பேர் அழைக்க தொடங்கிட்டாங்க. அவங்களுடைய நண்பர்கள் வந்து எப்படி, அவங்க எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த வேளையில நீங்கள் எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு செய்திக்கு பதில் சொல்வதற்கு அப்படிங்கிறது கேள்வி. நீங்களும் அழைச்சி பதில் சொல்லலாம், சரிங்களா? எவ்வளவு நேரம் நீங்க எடுத்துப்பீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. சிலர் பாத்தீங்கன்னா உடனடியாக பார்த்த மாத்திரத்தில் உடனடியாக சொல்லிடுவாங்க. சிலர் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துப்பாங்க. சிலர் யார் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளோ நேரத்தில் பதில் சொல்லலாம் அப்படிங்கன்னு யோசிச்சு கட்டம் போட்டு திட்டம் போட்டு பதில் சொல்லுவாங்க. சரி, நீங்கள் எப்படி அப்படிங்கிறத அழைச்சி சொல்லுங்கள். நம்ம ஒரு பாடலை கேட்ட பிறகு நேர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.

0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் ஆரோக்கியமா சந்தோஷத்தோட இருக்கேன். என் பேர் கணேசன், நான் வந்து கிளங்கில இருந்து கூப்பிடுறேன்.
1: சொல்லுங்க கணேசன், ஒரு செய்தி வருது அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள அதுக்கு பதில் அளிப்பீங்க?
0: நான் வந்து விதின் ஒரு 5 to 10 minutes குள்ள நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன், ஆன்சர் பண்ணிடுவேன். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அந்த 10 minutes குள்ள நான் ரிப்ளை பண்ணிடுவேன்.
1: பார்த்த மாத்திரத்துல பதில் சொல்லிருவீங்க, 10 நிமிடம் தான்.
0: நிமிஷத்துக்குள்ள நான் கண்டிப்பா பதில் சொல்லிடுவேன்.
1: நல்ல பையன் போங்க நீங்க கணேசன்.
0: நல்ல

0: வணக்கம். இவ்வளவு மெதுவா யாருங்க பேசுறீங்க?
1: என் பேரு திலகா.
0: ஏன் திலகா, சத்தமே இல்லாம பேசுறீங்க?
1: என்ன
0: இன்பரசி பாருங்க, பெயர்ல இன்பத்தை வச்சுட்டு இன்பத்தை கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க இன்பரசி, இப்ப வந்து நிகழ்ச்சியை கேளுங்க, உங்களை பத்தி சொல்றாங்க அப்படின்னு
1: சொல்லுங்க. அவங்களுக்கு
0: சரி, இன்பரசிக்கு வாழ்த்து, பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுவோம் நம்ம. ஆனா உங்க மனசு பாருங்க, பதில் சொல்லனாலும் 24 மணி நேரம் கழிச்சு சொன்னாலும் அவங்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க. ஆஹா, சரி, நன்றி நன்றி திலக அழைப்புக்கு.
2: வணக்கம் பொன் கோகிலும், நல்ல ஒரு டாபிக் கொடுத்துருக்கீங்க. சாரி வேணா ஃப்ரம் சம்பால்னா, மார்னிங் மெசேஜ் வந்து ரொம்ப வருங்க எனக்கு. ஒரு காலைல எழுந்த பிறகு ஒரு 8:30-9:00 எழுந்த பிறகு 9 மெசேஜ் வரும். சோ நான் எல்லாத்துக்கும்
0: இருவரும் சொல்லி இருந்தாங்க. அதே வேளையில இந்த மெசேஜ் அப்படிங்கறது வந்து அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த செய்திகள் அப்படின்னும் போது அது வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி, மனித உறவும் அதுதான், அன்பும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த வேளையில ஏன்னா அவர் குட் மார்னிங் மெசேஜ் அப்படின்னு சொல்றாருல, காலை வணக்கம், காலையில அனுப்பக்கூடிய அந்த வணக்கம் செய்தியை நீங்க அனுப்புறவரா இருக்கீங்க அப்படின்னா, விடாம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அனுப்புறவங்களாங்களோ இருந்தாலும் கூட தொடர்ந்து அதை செய்துட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நேரம் இல்லாமலாம் இல்லை, இருந்தாலும் நம்மளை நினைச்சு அனுப்புறாங்க. அது ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜா இருந்தாலும் கூட, அதாவது மொத்தமாக அனுப்பக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் கூட, நாமும் அந்த பட்டியலில் இருக்கோம் அப்படின் போது அவங்களை நினைவில் இருக்கிற ஒரு ஆளா நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த அன்பை நம்ம வந்து தவற விட்டுறவும் கூடாது. அது அவர் சொன்னது போல அது நிச்சயமா நாம மதிக்கணும்.

0: ஜெஸ்ஸி கிஃப்ட் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரி, இப்போ நீங்க தயாரா இருக்கீங்களா? எல்லா நேர்களும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறது நம்ம கேட்டோம். சரி, இந்த வேளையில நீங்களும் வந்து பதிலுக்காக காத்துக்கிட்டே இருப்பீங்க. சரி, எந்த நேரத்துல நீங்க ஒருவருக்கு பதில் சொல்றீங்களோ, நீங்க யார் அப்படிங்கறத ஒரு ஆய்வு சொல்லிருக்கு. அந்த ஆய்வின் அடிப்படையில நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். சரியா, தயாரா இருக்கீங்களா? ஒரு மெசேஜ், அதாவது உங்க கைபேசியில ஒரு செய்தி வருது அப்படின்னா, ஒரு வினாடிக்குள்ள நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா, பார்த்த மாத்திரல டப்புன்னு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஒரு வினாடி கூட விடாம அதுக்குள்ள பதில் சொல்லிட்டீங்கன்னா, நீங்க வந்து ADHDயா? ADHDனா என்னன்னா, எல்லாருமே சரியா செய்வாங்க இல்லையா, அந்த ஒரு தன்மை நிறைந்தவங்க, அந்த குணாதிசயம் கொண்டவங்க, அவங்க தான் நீங்களாம். எதா இருந்தாலும் சரியா, அது ரொம்ப ரொம்ப முறையா, அந்த மாதிரி ஒரு ஆள் ADHD. ஸோ ஒரு வினாடியில் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ADHDயா. அதே ஒரு நிமிடம் கழித்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், அதிகமாக நீங்கள் வந்து கைபேசியை பயன்படுத்துவரா, அதாவது கையிலேயே இருக்குமா அவங்களோட கைபேசி, எப்போ ஃபோன் எடிக்ட் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் கையிலேயே நீங்கள் கைபேசி வச்சுட்ருப்பீங்களாம், ஒரு நிமிடத்துலேயே பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா. இதே 5 நிமிடத்துக்குள்ளே பதில் சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் ரிப்ளையர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விரைவாக பதில் தரக்கூடியவர், பதில் அளிக்கக்கூடியவர் அப்படின்னு. இப்போ யாரெல்லாம் 5 நிமிடம் போது, ஓ நம்ம 5 நிமிடம் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இதே 30 வினாடிகள் அப்படின்னும் போது, யூ ஆர் மை குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 30 வினாடிகள் ஏறக்குறைய அது வந்து வேலை செய்து கொண்டே, அதுக்கு பிறகு வந்து கைபேசி 30 நிமிடத்தில் பெரும்பாலும் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா. ஆக அவங்க வந்து நட்பின் ரீதியில் இருக்கக்கூடியவங்க, உடனடியாக பதில் சொல்றவங்க. இதே வந்து 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னால், அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், வேலையில் அதிகமாக மும்முரமாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 3 மணி நேரம் அப்படின்னா, பொறுப்பு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து ஓய்வாக பதில் அளிப்பாங்க, ஒவ்வொன்றாக பார்த்து பதில் அளிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 12 மணி நேரம் அப்படின்னா, பரவாயில்ல, முக்கியமான வேலை, அல்லது அவங்க கைபேசிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, இல்லை தூங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அந்த கேட்டகரி சொல்வாங்க இல்லையா, அந்த குழுவில் தான் இருக்காங்க அவங்க. இதே 24 மணி நேரம்னா, நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், நீங்கள் முக்கியமானவர் இல்லை அப்படின்னு நான் சொல்லுங்க, இங்கே சொல்கிறாங்க யூஆர் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 24 மணி நேரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு பதில் தரலை அப்படின்னா, அங்கே ஒரு சின்ன அலட்சியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட சில முக்கியமான விஷயங்களாக கூட இருக்கலாம் இல்லையா. இதே 3 நாள் அப்படின்னா, இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா, அன்வான்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு, நட்புக்கு வெளியில் நீங்கள் இருக்கீங்க இந்த 3 நாள் கழித்து உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறவங்க. இதே 30 நாள் அப்படின்றது, லீமியோ லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 30 நாள் அப்படின்னும் போது, ஒன்று நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, நட்பு வட்டத்தில் உங்களை வச்சிருக்காங்களா இல்லையான்றத நீங்கள் பார்க்க வேணும். அதனால அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தா தான் தெரியும் படம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதனால இதுதான் வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய ஆட்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறத வரையறுத்து வச்சிருக்காங்க. அது வந்து இல்லாமலும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் ஏறக்குறைய நமக்கே தெரியும், ஏறக்குறைய சரியாக தாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து நமக்கு செய்தி அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள நம்ம நினைச்சு நமக்கு அனுப்புறாங்க அப்படின்னும் போது, நாம நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் நேரம் எடுத்துக்கலாம், உங்களுக்கான ஒரு தருணத்தை நீங்க எடுத்துக்கலாம். சிலருடைய அமைதி அப்படின்னும் போது, அந்த அமைதிக்கு நாம நிச்சயமாக ஒரு மதிப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். தொல்லை பண்ணக்கூடாது. ஏன்னா செய்திகளில் பெரும்பாலும் என்னன்னா, இந்த தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறது தான் பலரும் விரும்புவாங்க. அன்பு என்பது நம்ம வெளிப்படுத்தினாலும் சரி, வெளிப்படுத்தலனாலும் சரி, அன்பு அன்பு தான்.
1: மின்

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சரவாக்கில் கடந்த 8 தேதி உலங்கூர்தி விபத்தில் பலியான வான் மருத்துவ சேவை FTS பணியாளர்களின் குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையிலான இறப்பு தொகை, ஓய்வு கால நிதி, இதர சலுகைகள் தொடர்பான நடைமுறைகள் சுமூகமாக மேற்கொள்ளப்படுவதை சுகாதார அமைச்சு உறுதி செய்யும். அதன் தொடர்பில் தமது தரப்பு பொதுச்சேவைத்துறை ஓய்வூதிய பிரிவுடனும் நிதியமைச்சுடனும் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். மலாக்கா மாநிலம் மற்றும் கூட்டரசு அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் மொத்தம் 1092 முதன்மை திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. இது 2025 ஆண்டு முதல் இவ்வாண்டு செப்டம்பர் வரை நடத்தப்பட்டதாக மாநில முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ராவ் யூசு கூறினார். இத்திட்டங்கள் மொத்தம் 6 மில்லியன் பேரை ஈர்த்துள்ளன. அதோடு மலாக்கா உலக சுற்றுலா நாளை ஏற்று நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் உலக கவனத்தையும் ஈர்த்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கம் NUTP-யின் நாடு முழுவதுமுள்ள 230,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் பாத்தே ஏ மலேசியா விமான டிக்கெட்டுக்கான விலைக்கழிவை பெறவுள்ளனர். அவ்விரு தரப்புக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வாயிலாக இது எட்டப்பட்டது என NUTP தலைவர் அமினுடின் அவாங் கூறினார். இந்தோனேசியா மேற்கு கலிமந்தான் எல்லைப் பகுதியிலிருந்து மலேசியாவுக்கு மீன்வள பொருள் ஏற்றுமதியை அதிகரிக்க முயன்று வருகிறது. இவ்வாண்டின் முதல் 8 மட்டும் 4.56 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 580 டன் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக அக்குடியரசின் கடல் மீன்வள அமைச்சு கூறியது. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இன்று நடைபெற்ற மகளிர் ஹாக்கி ஏ குழு நிலையிலான போட்டியின் 2 சுற்றில் தேசிய அணி வங்காளதேசத்தை 3-1 என வீழ்த்தியது. 40 மற்றும் 59 நிமிடத்தில் நோர் அமீரா ஷக்கீரா ஜுல்கிஃப்லியும், 44 நிமிடத்தில் ஜாத்தி அல்யானி முகமது ஜூபீரும் நாட்டுக்கான 3 பெற்றுத்தந்தனர். அடுத்து அதன் பதக்கப்பட்டியல் நிலவரம். சீனா முதல் இடத்தில் 23 தங்கம், 10 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தம் 38 பதக்கங்களை வென்றுள்ளது. அதற்கு அடுத்த நிலையில் ஜப்பான் 8 தங்கம், 12 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தம் 32 பதக்கங்களை பெற்றுள்ளது. தென்கொரியா 5 தங்கம், 3 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தம் 23 பதக்கங்களுடன் 3 நிலையில் உள்ளது. மலேசியா இதுவரை 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனன்மணி வீரமோகன். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிய பழைய பாடல்கள் உங்களை தாளாட்ட காத்துக்கொண்டே இருக்கின்றன. இந்த வேளையிலே டிக்டாக் பக்கம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால டிக்டாக் பக்கம் வாங்க, அங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாக நம்முடைய நிகழ்ச்சியில இடம்பெற செய்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

தீர்காழி கோவிந்தராஜன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 11:11. அட 11:11 நினைச்சதெல்லாம் நடக்கிற எண் அப்படின்னா 11:11 அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கோலம்லேருந்து ஜேன் லோபஸ் அவங்களுடைய விருப்ப பாடல் வந்து பேசுவது கிளியா அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. சரி, அந்த பாடலை நம்ம இப்பொழுது கேட்போம். உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் டிக்டாக் பக்கம் வாங்க, அங்கே வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

அந்த பாடலை கொண்டு வந்தார்கள். நிரம்பி பொழுது 11:19 மலரும் நினைவுகளில் நம்ம பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, பல இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம நேர்களும் சொல்லியிருக்காங்க. உங்க இடத்துல மழையா? சரி, இந்த இரவு வேலையில மழை பெய்யுது, இந்த பாடல்களை கேட்கும்போது அது ஒரு தனி சுகம் தான் இல்லையா? உறக்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக இனிய பாடல்கள் உங்களை வந்து நிச்சயமாக தாளாட்டி கொண்டே இருக்கும். சரி, அடுத்ததாக மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாடலை வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணன் என்ற ஆர்கே இவர் பூச்சவங்களிருந்து கேட்டிருக்காரு. பாடலை கேட்கலாம்.

எம் எஸ் ராஜஸ்ரீ கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம். அடுத்து வணக்கம் பொன் கோகிலம் என்ன பறவை சிறகடித்து அப்படிங்கிற பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு சந்திரமதி ராஜு கேட்டிருக்காங்க. கேட்ட பிறகு நம்ம ஒளிபரப்புலன்னா எப்படி இதோ

கார்த்திகை தீபாவத்திற்காக அந்த பாடல் இடம்பெற்றது. அந்த பாடலை கேட்டாலே நம்ம துன்சாமி வேலு அவருடைய நினைவுகள் தான் வரும். ஏன்னா அவ்வப்போது அவர் வந்து வானொலியில் இந்த பாடல் இடம்பெறும் போதெல்லாம் அழைச்சி பேசிடுவார். அவருக்கு பிடித்த பாடலாகவும் இந்த பாடலை பல நிகழ்ச்சிகளையும் அவரையும் பாடியிருக்காரு, பாடவும் சொல்லியிருக்காரு. சில பாடல்கள் வந்து சிலரை நமக்கு நினைவூட்ட தான் செய்கின்றது. சரி, மலரும் நினைவுகளில் பாடல்களை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். நேற்று என்னுடைய கணவர் சண்முகம் அவருக்கு பிறந்தநாள். அவருக்காக ஒரு பாடல் ஜோஹரிலிருந்து கல்யாணி ராமசாமி கேட்டிருக்காங்க. சரி, பாடலை நாம அடுத்து கேட்கலாம்.

சிறந்த மன்றத்துக்காக அந்த பாடலை நாம கேட்டோம். அடுத்து படகோட்டி பாடலை இந்த நேரத்துல கேட்டோம். ரொம்ப நல்லா இருக்குமே, முடிந்தா ஒலிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏ.ஆர். பன்னீர்செல்வம். நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னும் போது இதோ பாடல்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரி.

0: இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தார். அதிகாலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்தை பார்ப்பது அவருடைய வழக்கம். அன்றும் ஜன்னல் கதவை திறந்து பார்த்தார். சூரிய உதயத்துக்கு பதிலாக அவர் கண்களில் ஒரு பிச்சைக்காரன் தான் தோன்றினான். போயும் போயும் இந்த பிச்சைக்கார முகத்திலேயா முழித்தோம், அடச்ச என்று கடும் வெறுப்புடன் திரும்பினார். திரும்பிய வேகத்தில் சுவற்றில் முட்டி கொண்டார். தலை அடிபட்டு இரத்தம் கொட்டியது. வலியோ பொறுக்க முடியவில்லை. அதோட அவருக்கு கோபம் கூட வந்துடுச்சு. பிச்சைக்காரனை இழுத்து வாருங்கள் என்று காவலாளிகளிடம் கட்டளையிட்டார். அவனை இழுத்து கொண்டு வந்து மன்னர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. தனது காயத்துக்கு காரணமாக இருந்த அந்த பிச்சைக்காரனை தூக்கிலிடுமாறு தண்டனையும் கொடுத்தார். பிச்சைக்காரன் கலகலவென சிரிக்க தொடங்கினான். சபையில் இருந்தவர்கள் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அரசனுக்கோ கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. பைத்தியக்காரனே, எதற்காக சிரிக்கிறாய் என்று ஆத்திரத்தோட கேட்டார். அப்போ அவன் சொன்னான், பாருங்க அரசே, என் முகத்தில் நீங்கள் விழித்ததால் தான் உங்கள் தலையில் காயம் பட்டது என்று என்னை ஒரு அபசகுணமாக நினைக்கிறீர்கள். உங்களுக்கு பட்டது என்னவோ தலையில் சிறு காயம்தான். ஆனால் உங்கள் முகத்தில் நான் விழித்ததால் இப்போ என் தலையே போகப் போகிறதே, அதை நினைத்தேன் சிரித்தேன் என்றான். மன்னன் தலை தானாகவே கவிழ்ந்து விட்டது. தவறை உணர்ந்தவன் தண்டனையை ரத்து செய்து பிச்சைக்காரனை விடுவித்தான். அந்த பிச்சைக்காரன் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைங்க. நம்ம நண்பர்கள், உறவினர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் இப்படி யாரையும் பற்றி இவங்க பீட பிடிச்சவங்க, இவங்க முகத்துல முழிச்சிட்டேனே என் காரியம் விளங்காம போயிடும் என்ற கெட்ட சிந்தனையோடு ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாதுங்க. அது நம்ம நல்ல உறவுகளை பாதிக்கும். நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்விடமிருந்துதான் வருகிறது என்கின்ற உறுதியான நம்பிக்கையை அது பாதிக்கும். சிந்திக்கும் திறனை அது மழுங்கடிக்கும். மனக்குழப்பத்தை உண்டாக்கும். இதுக்கும் மேல நம்முடைய முயற்சிகளையும் முன்னேற்றத்தையும் அது தடுக்கும். பாருங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இப்ராஹிம் என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தை மீது அண்ணல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த அன்பு. ஆனால் இளவயதிலேயே மகன் இப்ராஹிம் மரணமடைந்தார். இந்த செய்தி கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைகுலைந்து போனார்கள். அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடியது. அப்போது தற்செயலாக சூரிய கிரகணம் ஏற்பட்டது. உடனே மக்களில் சிலர் சொன்னாங்க, நபிகளாரின் மகன் மரணித்துவிட்ட காரணத்தினால்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டுவிட்டது என்ற செய்தியை பரப்பினார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் துக்கத்தையும் மறந்து எல்லா தோழர்களையும் ஒன்று கூட்டி சொன்னாங்க, அல்லாஹ் நிகழ்த்தி காட்டும் இயற்கை நிகழ்வுகள் தான் சூரிய சந்திர கிரகணங்கள். அவை அல்லாஹ்வின் கட்டளைப்படி அதற்கென வரையறுக்கப்பட்டுள்ள வட்டவரைக்குள் நீந்தி கொண்டிருக்கின்றன. அவை எப்போதாவது ஓர் நேர்கோட்டில் வரும்போது இது போன்ற கிரகணங்கள் ஏற்படுவது இறைவனின் கட்டளை, இயற்கையின் நியதி. இயற்கை நிகழ்வுகளுக்கு யாருடைய பிறப்போ இறப்போ காரணமாக இருக்க முடியாது. அறியாமை காலத்தில் இருந்தது போல நீங்கள் இன்னும் மூடநம்பிக்கைகளை கொண்டு இருக்கின்றீர்களா? இது அறியாமை. எனது மகன் இப்ராஹிம் இறப்பிற்கும் இந்த கிரகணத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார்கள். பாருங்கள், தான் துக்கத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மக்களின் கெட்ட சகுனம் எனும் மூட நம்பிக்கையை தகர்த்தெறிய வேண்டும் என்பதில் மிக்க கவலை கொண்டிருந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகுனமாக கருதக்கூடிய ஒன்றை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அல்லது கண்டால், அல்லாஹும்ம லா தைர இல்லா தைருக வலா ஹைர இல்லா ஹைருக வலா இலாஹ ஹைருக, இறைவா உனது சகுனத்தை தவிர வேறு சகுனம் கிடையாது, உன் நலவை தவிர வேறு நலவு கிடையாது, உன்னை தவிர வேறு நாயன் இல்லை என்கின்ற இந்த துஆவையும் பெருமானார் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே யாரையும் பீடை என்று ஒதுக்க வேண்டாம், வெறுக்க வேண்டாம். மனிதம் ஓங்கட்டும், வாழட்டும். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி. ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
0: இந்த வேளையிலே காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் இன்றைய பொழுது சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாம் வியாழக்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில பிற்பகல் 1 மணிக்கு சந்திப்போம். மீண்டும் இணைவோம். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம், நான் கார்த்திக் சாம்லன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப
1: புரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: சவுண்டுடா மக்கிறா துறவ வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கசுமரப்போ அடி.

0: பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: அறிவியலும் ஆன்மீகமும் பேராசிரியர் டாக்டர் ஜெயபாலன்.
1: புரட்டாசி மாதம் வந்துவிட்டால் பல வீடுகளில் முதல் அறிவிப்பு, இந்த மாதம் அசைவம் வேண்டாம், சனிக்கிழமை விரதம், பெருமாள் வழிபாடு, இறைவனின் நாமம். இதற்குள் என்ன விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இருக்கின்றது என்று கேட்கின்றீர்களா? முதலில் புரட்டாசி மாதத்தின் விஞ்ஞானத்தை பார்ப்போம். புரட்டாசியில் பலர் சைவ உணவுக்கு மாறுகின்றார்கள். கீரை, காய்கறி, பருப்பு, பயறு, பழங்கள் போன்ற இயற்கையான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொண்டால் நார்ச்சத்து கிடைக்கும், குரல் நலத்துக்கும் உடல் நலத்துக்கும் இது உதவும். ஆனால் ஒரு விஷயம், இன்றைக்கு சைவ கோழி, சைவ மீன், சைவ ஆடு என்று பல உணவுகள் வந்துவிட்டன. இந்த சைவ ஆடு, சைவ கோழி, சைவ மீன் போன்றவை காளான் மற்றும் சோயா போன்ற பதப்படுத்த உணவுகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இவற்றில் உப்பு அதிகம், எண்ணெய் அதிகம், சுவை ஊட்டிகள் அதிகம், பதப்படுத்தப்பட்டதால் அதற்குள்ள அந்த உயிர் சத்துகள் குறைவாக இருக்கும். அதனால் நண்பர்களே, இனிமேல் இது சைவமா என்று கேட்காதீர்கள், இது எளிய இயற்கை உணவா என்று கேளுங்கள். அடுத்த விஷயம் விரதம். ஒருவேளை குறைத்து உண்பது, உணவுக்கு இடைவெளி விடுவது போன்றவற்றை இன்றைய மருத்துவமும் ஆதரிக்கின்றது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று இதை கூறுகின்றார்கள். இந்த விரதம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி பொருந்தாது. முக்கியமாக ஒன்று, அளவோடு சாப்பிடுவது. சைவம் சாப்பிடுகின்றோம் என்று சொல்லிவிட்டு வயிறு நிறைய வடை, பஜ்ஜி, இனிப்பு எல்லாம் அதிகமாக சாப்பிட்டால் உடம்பு கேட்கும், சைவம் சரிதான், ஆனால் அதன் அளவு எங்கே என்று கேட்கும். அடுத்தது மெய்ஞானம். புரட்டாசியில் வரக்கூடிய மெய்ஞானம், புரட்டாசி நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் கட்டுப்பாடு. ஒரு மாதம் பிடித்த உணவை விட்டுவிட முடிகின்றது என்றால் கொஞ்சம் கோபத்தையும் விட்டுவிட முடியும் அல்லவா? ஒரு நாள் வயிற்றை கட்டுப்படுத்துகின்றோம் என்றால் நம்முடைய நாவையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் அல்லவா? கோவிந்தா கோவிந்தா என்று இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அது நம்முடைய மனதையும் ஒருமுகப்படுத்துகின்றது, மன அமைதிக்கும் அது உதவுகின்றது. அதனால் புரட்டாசி என்பது அசைவத்தை மட்டும் விடும் மாதம் அல்ல, அளவுக்கு மீறிய உணவையும் நாம் விட வேண்டும். செயற்கையான உணவை நாம் குறைக்க வேண்டும், கோபத்தை குறைக்க வேண்டும், பொறாமையை குறைக்க வேண்டும், ஆசைக்கு ஒரு எல்லையை வகுக்க வேண்டும், கட்டுப்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். தட்டில் சைவம் இருக்கட்டும், உணவில் எளிமை இருக்கட்டும், நாவில் இறை நாமம் இருக்கட்டும், மனதில் அமைதி இருக்கட்டும். உணவை ஒழுங்குபடுத்துவது விஞ்ஞானம் என்றால் உள்ளத்தை ஒழுங்குபடுத்துவது மெய்ஞானம். நன்றி. நன்றி.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். 2030 ஆண்டுக்குள் நாட்டில் 60,000 கணக்காயர்களை உருவாக்கும் இலக்கை மலேசியா நிர்ணயித்துள்ளது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து அங்கீகாரம் பெற்ற கணக்காயர் சங்கம் ACCA 1,000 கணக்கியல் அடிப்படையிலான கல்வியாளர்களின் திறனை உயர்த்துவதில் முனைப்பு காட்டியுள்ளது. இதனிடையே நாட்டின் கணக்கியல் துறைசார் திறன் பெற்றவர்களை உருவாக்கும் முயற்சிகள் நடப்பு தொழில்முறை ஆழ்பலத்தை கடந்து அடுத்த தலைமுறையினரை ஊக்குவிப்பதையும் தயார்படுத்துவதையும் உள்ளடக்கியிருக்க வேண்டும். இவ்வாறு கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபரினா சிடிக் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் தேசிய ஆசிரியர் சேவை சங்கம் NUTP-யின் 230,000 அதிகமான உறுப்பினர்கள் பத் ஏ விமான நிறுவனத்தின் பயணச்சீட்டுக்கான கட்டண கழிவை பெறவுள்ளனர். இந்த முனைப்பு NUTP-யில் இணைய மேலும் அதிகமான ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்க்கும் என அதன் தலைவர் அமிருடீன் அவாங் தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். ஜப்பானில் டுவான் சூறாவளி கனமழையை கொண்டு வந்ததில் வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளன. 1.6 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் சிபா கனகாவா மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்கா, டென்மார்க், கிரீன்லாந்து ஆகியவை நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுப்பேரவையின் புறத்தை கிரீன்லாந்து தொடர்பான பாதுகாப்பு உடன்பாட்டில் இன்று கையெழுத்திடவுள்ளன. அந்த உடன்படிக்கை டென்மார்க்கின் இறையாண்மையையும் வட்டார உயர்நிலையையும் அங்கீகரிப்பதுடன் கிரீன்லாந்து மக்களின் சுய நிர்ணய உரிமையையும் உறுதிப்படுத்துவதாக டென்மார்க் பிரதமர் மெட் ஃபெட்ரிக்சன் கூறினார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இன்று காலை தேசிய விளையாட்டாளர்கள் பலர் களம் காணவுள்ளனர். காலை 8 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ள செப்பா தக்ரா ரகு ஆடவர் குழு பிரிவின் தொடக்க ஆட்டத்தில் மலேசியா இந்தியாவை எதிர்கொள்கிறது. அதனையடுத்து குழு நிலையிலான மகளிர் பூப்பந்து காலிறுதியில் தேசிய அணியினர் தென்கொரியாவுடன் பொருதுகின்றனர். இதற்கிடையில் தான் சாங் மின் மகளிர் உஷு தாவோலோ பிரிவில் பங்கேற்கவுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நிறம் காலைமணி 6:03 தொடர்வது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் என்னும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பானவர்களே, நர் சிந்தனையாளர்களே, காலை நேரம் சிந்திக்கவும் செயல்படவும் கிடைக்கின்ற நேரம் இது. இந்த நேரத்தில் ஒன்றை நாம் சிந்தனைக்கு கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்வில் உள்ளம், உடல், உடை, இடம் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளரின் வெளிப்பாடு. நம்முடைய வெளித்தோற்றம் உள்ளடக்கும் அனைத்தும் அழுக்கு பிடித்தவையாய் இருக்கக்கூடாது. அதே போல் நம்முடைய மனமும் உள்ளமும் எண்ணமும் கெட்டவையாக இருக்கக்கூடாது. அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், சுத்தம் இறை நம்பிக்கையின் பாதி ஆகும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், இறை வழிபாட்டுக்கு முன்பதாக ஒது என்று சொல்லக்கூடிய அங்க சுத்தி செய்ததற்கு பிறகுதான் தொழுகையில் ஈடுபட முடியும். இல்லை என்றால் தொழுகை நிறைவேறாது என்று சட்டம் சொல்லுகிறது. ஒருவர் தமது உடல், உடை, வீடு மற்றும் உபயோகம் செய்யும் அனைத்தையும் தூய்மையாக வைத்திருக்கிறார், அது மட்டுமல்ல தூய்மையாக வைத்திருப்பதில் எப்போதும் கவனமாக இருக்கிறார் என்றால் அவர் இறை நம்பிக்கையின் பாதியை நிறைவேற்றியவராகிறார். பாதி ஈமான் கிடைத்து விடுகின்றது. மீதியை நல்லமல்களை செய்வதன் மூலம் முழுமைப்படுத்துகிறார் என்பதை இந்த நபிமொழி அழகாக சொல்லித் தருகிறது.

அன்பானவர்களே, நாம் வாழும் இடம், நம்முடைய வசிக்கும் இடமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? சிலர் வெளியில் பார்த்தால் அழகிய ஆடைகளை அணிவார்கள், பேச்சில் சுத்தத்தையே பேசுவார்கள், நறுமணம் வீசும் வகையில் விலை உயர்ந்த அத்தர் போன்றவைகளை உபயோகம் செய்து நறுமணம் கமழ அமர்ந்திருப்பார்கள். ஆனால் உள்ளம் முழுவதும் குப்பை கூளங்கள் நிறைந்தது போல் தீய எண்ணமும் தீய செயலை பற்றிய சிந்தனையும் மறைவில் தீய செயலில் ஈடுபடுவதும் தன் வாடுவாகவே கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, வீட்டிற்கு சென்று பார்த்தால் ஆங்காங்கே அழுக்கு துணிகள், குப்பைகள் இப்படி நாற்றம் வீசும் இடமாகவே இருக்கும். இப்படி இருந்தால் இறை நம்பிக்கை எங்கே வரும்? இறைவனின் உதவி எப்படி கிடைக்கும்? இறை நம்பிக்கை என்றால் சுத்தத்துடன், மன தூய்மையுடன், முழு நம்பிக்கையுடன் வணக்கம் புரிய வேண்டும். அப்போதுதான் வல்ல இறைவன் வாழ்த்தும் அவனுடைய உதவியும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதனால்தான் முதன்மையாக இஸ்லாம் சுத்தத்திற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறது. வணங்க வேண்டுமா? அதற்கு முன்பு உன்னுடைய உடை, உன்னுடைய உடல், நீ நின்று வணங்கும் இடம் இவைகளை சுத்தமாக இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதித்துக் கொள் என்று சொல்லிக் கொடுக்கிறது.

அன்பானவர்களே, நாம் அணிகின்ற ஆடையாக இருக்கட்டும், வாழும் இடமாக இருக்கட்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், வீட்டில் அழுக்கு துணிகளை ஆங்காங்கே போட வேண்டாம், ஒரு இடத்தில் வைத்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் நம்முடைய உணவும் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய உடையும் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற உயரிய பாடம். அணிகின்ற ஆடை வெண்மையாக இருப்பதை விட நம்முடைய உள்ளம், நம்முடைய எண்ணம் வெண்மையாக இருப்பது மிக சிறப்பு பெற்றிருக்கிறது, அதுதான் முதன்மை பெற்றிருக்கிறது. நம்முடைய வாழ்வு சிறப்புற திகழ வேண்டும் என்று சொன்னால் சுத்தத்தை நாம் எடுப்போம், உள்ளத்தையும் உடையையும் உள்ள இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம், உயர்ந்தவர்களாக வாழ்வோம். அந்த சிறப்பான வழியை வல்ல இறைவன் நமக்கு காட்டித் தருவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் இனல உங்களை தேடி வந்தாச்சு. மணி 6:30 ஆகிவிட்டன.
1: காலை வணக்கம் நேர்களே, காலை வணக்கம் தெய்வீக,
0: வணக்கம் புவனா. நல்லதொரு நாளை நம்ம தொடங்கி இருக்கிறோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள் 5 2026 செப்டம்பர் 22 செவ்வாய்க்கிழமையில நல்லா ஜில்லுன்னு வந்து நம்ம இன்றைய நாளை இங்க ஆரம்பிக்கின்றோம்.
1: கடுமையான மழைங்க காலையில தலைநகர்லயும் ஆரம்பிச்சிருக்கு.
0: எல்லாம் ஆசைப்பட்டீங்கல்ல, மழையே வரல, மழையே
1: வந்தா நல்லது தானே அப்படின்ற ஒரு சூழல். இப்ப உள்ள புகை மூட்டதுக்கு மழை நல்லதுதான். இப்போ என்னன்னா, அதே மாதிரிதான் காலையிலேயே ஒரு விஷயத்த உங்களுக்கு தொடக்கமா குடுக்கலாம் நினைச்சோம், அதே மாதிரிதான் காலையில அமைஞ்சிருக்கு.
0: சொல்லுங்க,
1: மகன் என்ன பண்ணிருக்காரு, குழந்தை ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிருக்காரு, ஜன்னல திறந்திருக்கிறாரு, மழை பெய்யுது. உடனே அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா காலையிலேயே மழை பெய்யுது, இன்னைக்கு நல்ல நாளா இருக்காது போல.
0: வேலையையும் பள்ளிக்கூடத்தையும் நல்லபடியா தொடங்க போறோம்.
1: நெரிசல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், முன்கூட்டியே புறப்பட்டு போறது நல்லதுங்க. நாங்க உங்களுக்கு அலாரம் கொடுத்துட்டோம்.
0: உண்மைக்கு மழையை ரசிக்க ஆரம்பிப்போம் நம்ம, அப்பதான் நமக்கு மழையை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். மழைனாலும் வெயில் நாளும் நம்ம ஓடத்தான் செய்யணும் இல்லையா?
1: பிடிக்காதுன்னு இப்ப சொன்னா
0: சில பேர் வந்து காலையிலேயே மழை, அந்த பையன் வந்து ஆசைப்படலையா, மழை வேணான்னு ஆசைப்பட்டார் இல்லையா? அதை வந்து கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்குவோம். இது சொல்லி நீங்க மட்டம் எல்லாம் போடக்கூடாது, இன்னைக்கு புறப்பட்டு போகணும். உங்களுடைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க வணக்கம் இன்னல் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கு.
1: நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போக போறோங்க.
0: முருகர் போற்றி பாடலோடு இன்றைய செவ்வாய்க்கிழமையை மங்களகரமா தொடங்கலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: இன்னைக்கு நான் என்ன ஃபிட்னஸ் டிப்ஸோட வந்திருக்கேன்னா, ஸ்குவாட் செய்யறது. ஸ்குவாட் வந்து எளிய முறையில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ எல்லாரும் வந்து காலையில வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களோ இல்லை வேலைக்கு போறவங்களோ எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி செய்யலாம்னா, ஒரு சேர் எடுத்துக்கோங்க. ஒரு சேரோ இல்லை உங்க வீட்டில் இருக்க ஒரு சோஃபாவோ அங்கே வந்து நீங்க வந்து ஒரு 10 முறை உட்கார்ந்து எந்திரிங்க. அதை வந்து நீங்க ஒரு 3 செட் வந்து பண்ணலாம். ஸோ 3 செட்டுமே வந்து 10 முறை நீங்க வந்து செய்யலாம். ஸோ இதனால வந்து என்ன நன்மை வந்து பார்த்தீங்கன்னா, உங்க துடைகள் மற்றும் உடலின் கீழ்ப்பகுதி தசைகள் வந்து வலுப்படுத்தும். நிறைய பேர் வந்து முட்டி வலின்னு சொல்லுவீங்க, ரொம்ப தூரம் எங்களால் நடக்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது வயசானவங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ டெய்லி காலையில வந்து இந்த ஸ்குவாட் வந்து நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டி வலிகளும் வந்து குறையும். ஓகே, நன்றி, வணக்கம். ஸோ இதோட நாளைக்கு ஒரு நல்ல ஃபிட்னஸ் டிப்ஸோட வரேன்.

0: வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு பாடல் தான் வெனிரயல் குரல்ல வந்த அந்த பாடல். மணி இப்போ 6:40 ஆயிருச்சு.
1: சரி, 24 மணி நேரத்துல பத்திரிகைகள்ல வந்திருக்கிற செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
0: நெகிரி சிமிலான் யங் டிப்பர் துவான் பிசார் துவான் கு மூரே ஸ்வான் கு முனாவிரை பிரதமர் ரத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று மாலை நெகிரி சிமிலானில் இருக்கக்கூடிய இஸ்தானா ஹிங்காப்பில் சந்தித்தார் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது.
1: அதனையடுத்து இந்த ஆண்டு ஜனவரி 1 தொடங்கி செப்டம்பர் 17 வரை நாடு முழுவதும் உள்ள அந்நிய நாட்டவர்களுக்கு எதிராக மலேசிய குடிநுழைவுத்துறை 9,700 சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றது அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்குது.
0: மோசமான மனநல பாதிப்புக்கு ஆளாகும் அபாயத்தில் 55,000 மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இருப்பதாக டாக்டர் முகமது பக்காரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நேற்று வெளியிடப்பட்ட செய்தி இது.
1: சரி, அதனையடுத்து அதிகமா பகிரப்பட்ட ஒரு செய்தியில பாத்தீங்கன்னா 2026 தீபாவளி சந்திக்கான பங்கேற்பு கட்டணம் 85 விழுக்காடு வரை குறைப்பு சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்ம இன்னும் விவரமா வணக்கம் என்ன பேச போறோம்.
0: தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். மேல் விவரங்களுக்கு பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. இப்போ வேலை நேரம் இருக்கு இல்லையா, அதுல சின்ன சின்ன குட்டி குட்டி ஓய்வு நேரம் எல்லாம் கிடைக்கும், இடைவேளை எல்லாம் கிடைக்கும். சாப்பாட்டு நேரம் போக கொஞ்ச நேரம் ஒரு அந்த டேக் 5 அப்படின்னு அந்த மாதிரி கிடைக்கும். உண்மையில சொல்லணும், நீங்க என்ன செய்வீங்க அந்த நேரம்?
1: ஒரு சிலருக்கு தெய்வீக நகர கூட இடம் இருக்காது, நேரமே இருக்காது அந்த அளவுக்கு. ஆனா சிலருக்கு இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல.
0: வேலை பொறுத்து இருக்கலாம்,
1: வேலையை பொறுத்து இருக்கு. மனசுல கை வச்சு சொல்லுங்க, என்ன செய்வீங்க? தூங்கலாம், விளையாடலாம், என்ன வேணாலும் சொல்ல, மத்தவங்கள்ட்ட பேசலாம், இல்ல வெளியவே போகலாம். நீ
0: ஜப்பான் எல்லாம் எப்படி தெரியுமா, அந்த மாதிரி ஓய்வு கிடைக்கும் போது அப்படியே அவன் சாஞ்சுக்கிற மாதிரி நாக்காளி வந்து கொடுத்துட்டாங்க.
1: எப்ப கொடுப்பாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க, கொடுக்க மாட்டாங்க.
0: அடே சாஞ்சிட்டு அடிக்க ஜெனம் தூக்கிடுவாங்க, கண்ணு மூடிடுவாங்க. சாப்பாடு நேரம் கூட அந்த மாதிரி தான், ஒரு மணி நேரம் ஓய்வு நேரம் இருக்குல்ல, அதுல ஒரு 15-20 சாப்பாட்டுருவாங்க, சாப்பிட்டுருவாங்களா. மிச்சம் இருக்கிற 1.5 நேரத்துல இருந்து 40 வரைக்கும் தூங்கி எழுந்திருப்பாங்களா. ஏன்னா ஒவ்வொரு பணியாளரும் தூங்கி தான் எழுந்திரிச்சுட்டு தான் அவங்க வேலையை தொடங்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க உற்சாகத்தோட இருப்பாங்க.
1: கொஞ்ச நேரம் தூக்கம் அவ்வளவு உற்சாகத்தை
0: உண்மையா
1: சொல்லுங்க என்ன செய்வீங்க.
0: பாடல் வருது.

காலையிலே கதை பேசலாம். ஒரு பேராசை பிடித்த குரங்கு ஒன்று இருந்தது. அது ஒரு மரத்தில் அமர்ந்து ஒரு பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஆனால் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் இருந்த மரத்தில் இன்னும் பெரிய பழங்களை பார்த்தால் தன் கையில் இருந்த பழத்தை பாதியில் விட்டுவிட்டு அங்கே தாவி சென்று அதை பிடிக்க முயற்சி செய்யும். இப்படி அங்கே பாதி இங்கே பாதி என்று எந்த பழத்தையும் முழுமையாக அனுபவிக்காமல் அலைந்தது. கடைசியில் வயிறும் நிறையாது, மனமும் திருப்தி அடையாது. ஒரு நாள் அந்த குரங்கு ஒரு பெரிய மாம்பழத்தை கையில் பிடித்து கொண்டு ஆற்றின் குறுக்கான பாலத்தில் நடந்து சென்றது. பாலத்தின் நடுவில் நின்று கீழே இருந்த தண்ணீரை பார்த்தது. தண்ணீரில் அதன் நிழல் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த பேராசை பிடித்த குரங்கு அது தன் நிழல் என்று புரிந்து கொள்ளாமல் மற்றொரு குரங்கு கையில் அதை விட பெரிய மாம்பழம் இருக்கிறது என்று நினைத்தது. உடனே அந்த மாம்பழத்தையும் பிடிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அதை பிடிக்க கையை நீட்டிய போது தன் கையில் இருந்த மாம்பழம் நழுவி ஆற்றில் விழுந்து போய்விட்டது. அந்த நிமிடத்தில் தன் கையில் இருந்த பழத்தையும் இழந்துவிட்டு ஏமாந்து நின்றது அந்த குரங்கு. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? யாராக இருந்தாலும் இருப்பதை வைத்து நிறைவடைய கற்றுக்கொள்ள வேண்டும். போதும் என்ற மனப்பான்மைதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். பேராசை பல நேரங்களில் நம்மிடம் இருக்கும் நல்ல வாய்ப்புகளையும் இழக்க வைக்கும். நன்றியுணர்வுடன் வாழும் மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். நிறைவான மனம் இருந்தால்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல், நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் செடி வளர்க்கணும், நல்ல செடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரா, விதை அத செடியாக மாறும்ல, நல்ல விதையாக விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு.
1: சரி, வேலை இடத்துல ஓய்வு கிடைக்கும் போது உண்மையா என்ன செய்வீங்க? ஓய்வு கிடைத்தா பரவாயில்ல, சில பேர் ஓய்வே எடுத்துக்குவாங்க.
0: கவியரசி மனசுல கைய வச்சு சொல்லுங்க.
1: கண்டிப்பா சொல்லுங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை. வேலை இடத்துல இதான் பண்ணுவேன்னு
2: சொல்லுங்க. எனக்கு எங்க கிடைக்குது டெக் ஃபைவ்?
1: ஐயோ,
2: as a front, as a front liner இருந்து இதெல்லாம் கிடைக்காது. நான் வந்து கான்சியஸ், கான்சியஸ்ல லைக் another service center வந்து நான் ஒரு கான்சியஸ். சோ நான் வந்துட்டு கஸ்டமர் தான், ரொம்ப கஸ்டமர் பாக்குறது, சோ கஸ்டமர் டீல் பண்றது, கஸ்டமர் வாக் இன் கஸ்டமர் எல்லாம் பேசி அந்த சர்வீஸ் இது புக் பண்றது. வாக் இன் கஸ்டமர் இருப்பாங்க,
0: அவங்கள்ட்ட சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் தூங்கி எழுந்திக்கிறேன்னு
2: சம்டைம்ஸ் கேட்பாங்க. ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, வை நாட் லைக் ஃபைவ் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு. எங்க போய் ஃபைவ் எடுக்கிறது?
1: அப்படியே கிடைச்சிருச்சு ஒரு ஓய்வு, என்ன செய்வீங்க?
2: கண்டிப்பா ஒரு மைண்ட் ரிலாக்ஸன் மாதிரி போறதுக்கு கண்ணை மூடி கண்ணை துரத்துற மாதிரி இருக்கணும்.
0: ஆமா ஆமா, அது தூங்கலனா கூட பரவாயில்ல, அடே கண்ணை மூடி இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம்.
2: தூங்கும்
1: போது போடுக்கணும், கிடைக்காது அந்த மாதிரி தூக்கம்.
0: சரி, அப்ப அப்ப முடிஞ்சா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. டேக் 5 அப்படின்றாங்களே, அது ரொம்ப முக்கியம்.
1: நன்றிங்க.
2: நன்றி, வணக்கம்.
0: கவி அரசி, அதுக்கு எங்க நேரம் இருக்கு அப்படினு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களே கான்சர்ட் பணியாளர் அப்படினே, வரவேற்பாளர். இப்ப தங்கும் விடுதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா வாசல்ல வந்து உங்கள்ட்ட விவரங்கள்லாம் கேட்பாங்களே, அந்த ஒரு வேலை அப்படினா ரொம்ப கஷ்டம். இந்த பொறுப்பு எல்லா இடத்துலயும் இருக்கும். வரவேற்பாளரா இருந்துட்டாங்கன்னா அவங்க வரவேற்கணும், பேசணும்.
1: அவங்க வேலைய வந்து சிசிடிவி கண்காணிச்சிட்டு இருக்கோம். வேற அவங்க என்ன செய்றாங்க இருக்கறியா அப்படினு
0: பெருமாளும் பாருங்க, நின்னுட்டே இருப்பாங்க அவங்க.
1: இந்த மாதிரி இருக்கிறாங்க சார், நிறைய பேரோட வேலையும் உட்கார்றது கூட நேரம் இருக்காது. ஆனாலும் சில பேருக்கு ஓய்வு இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து இன்னைக்கு அலுவலகத்துல நேரம் கிடைக்கும் போது இதை பண்ணணும்னு திட்டமிட்டு கூட சில பேர் போவாங்க. அதனால
0: என்னன்னா அப்படி கிடைக்கும் போது அது அதிகமா நம்ம வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க கூடாது.
1: அழைத்து சொல்லுங்க, உண்மையிலேயே ஓய்வு நேரத்துல செய்வீங்க அப்படின்னு
0: வாங்க பேசலாம்.
1: சந்திப்பு நேரம் இருந்துச்சுன்னா நேர்களை
0: 7 மணி வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்க 4 பேர் பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: 7030-க்குள் 60,000 கணக்காயர்களை உருவாக்கும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் பாத்தே ஏ நிறுவனத்தின் சிறப்பு சலுகையை பெறுகின்றனர். வணக்கம், சல மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஈராயிரத்து 30-ஆம் ஆண்டுக்குள் அந்நாட்டில் 60,000 கணக்காயர்களை உருவாக்கும் இலக்கை மலேசியா நிர்ணயித்துள்ளது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து அங்கீகாரம் பெற்ற கணக்காயர் சங்கம் ACCA 1,000 கணக்கியல் கல்வியாளர்களின் திறனை உயர்த்துவதில் முனைப்பு காட்டியுள்ளது. இந்த முனைப்பில் கணக்காளரின் கணக்கியல் அறிவும் தொழில்துறை வாய்ப்புகளும் வலுப்படுத்தப்படும். இதன் மூலம் மாணவர்களிடையே நிதிசார் அறிவையும் கணக்கியலையும் சிறந்த முறையில் அவர்கள் அறிமுகப்படுத்த முடியும். அத்துடன் அத்துறையில் உள்ள விரிவான வேலை வாய்ப்புகளையும் எடுத்துரைக்க இயலும் என ACCA வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாட்டின் கணக்கியல் துறைசார் திறன் பெற்றவர்களை உருவாக்கும் முயற்சிகள் நடப்பு தொழில்முறை ஆழ்பலத்தை கடந்து அடுத்த தலைமுறையினரை ஊக்குவிப்பதையும் தயார்படுத்துவதையும் உள்ளடக்கியிருக்க வேண்டும். இவ்வாறு கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபலினா சிடிக் வலியுறுத்தினார். தொழில்நுட்பம், நீட்டிப்புத்தன்மை, வணிக உத்தி, தொழில்முனைவு, முடிவெடுத்தல் என அனைத்துடன் கணக்கியல் துறை தொடர்பு கொண்டுள்ளது. இந்நிலையில் பட்டறிவை உலக சூழலில் பயன்படுத்தும் அணுகுமுறையை கற்றுக் கொடுப்பதில் கல்வியாளர் முக்கிய பங்காற்றுகின்றனர் என அமைச்சர் கூறினார். நாட்டில் இம்மாதம் 17-ஆம் நாள் வரை 9,182 தகுதியுள்ள இளையோர் மக்கள் இலக்கவியல் முனைப்பில் கட்டாய பாடப்பிரிவை நிறைவு செய்ததாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். அவர்களுள் 7,372 பேர் செயற்கை நுண்ணறிவு சாதனங்களை பயன்படுத்துவதற்கான இலவச அணுகலை பெற்றுள்ளனர். இலக்கவியல் தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவும் ஆதிக்கம் செலுத்தவிருக்கும் எதிர்கால சூழலுக்கு ஏற்ப அதிகமான இளையோர் தங்களை தயார்படுத்திக் கொள்வதில் முனைப்பு காட்டியுள்ளதை இது வெளிப்படுத்துகிறது. ஸ்லாங்கூர், ஜோஹர், குவாலலம்பூர், கூட்டரசு பிரதேசம், பினாங்கு, பேரா ஆகிய மாநிலங்களிலிருந்து அதிகமானோர் பங்கேற்றதாக அமைச்சர் கூறினார். தலைநகரில் நடைபெறும் தீபாவளி சந்தை பங்கேற்பு கட்டணம் 85 விழுக்காட்டிற்கு குறைக்கப்பட்டு அதிகபட்சமாக 400 ரிங்கேட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிறு வணிகர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வணிகச் செலவை குறைக்கும் நோக்கில் அந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேசத்திற்கான அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். கடந்த ஆண்டு அதன் கட்டணம் 2,626 இருந்தது. ரமடான் சந்தைகளுக்கு விதிக்கப்படும் கட்டண விகிதத்திற்கு இணையாக அந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தை செயல்படும் காலம் 21 நாட்களிலிருந்து 30 நாட்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ஹெனாயோ கூறினார். நாடு முழுவதும் தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கம் NUTP-யின் 230,000 அதிகமான உறுப்பினர்கள் பாத்தே ஏ விமான நிறுவனத்தின் பயணச்சீட்டுக்கான கட்டண கழிவை பெறவுள்ளனர். முன்னதாக நேற்று NUTP-க்கும் பதேஹ நிறுவனத்திற்கும் இடையே இது தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. இந்த முனைப்பு NUTP-யில் இணைய மேலும் அதிகமான ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்க்கும் என அதன் தலைவர் அமீருடின் அவாங் தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். அத்துடன் எதிர்காலத்தில் தனியார் துறையுடனான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புக்கும் இது வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறை மைக்காட்டின் வடிவமைப்பும் அம்சங்களும் அடையாளத்தை சரிபார்க்கும் செயல்முறையில் இயங்குவதை உறுதிப்படுத்த மின்னியலில் உங்கள் பயனீட்டாளரை அறிவீர் எனப்படும் EKYC சேவை மேம்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. EKYC அமைப்பு வாயிலாக அடையாளத்தை உறுதிப்படுத்துவதில் புதிய அடையாள அட்டை உரிமையாளர் சிலர் சிக்கலை எதிர்நோக்கியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய பதிவுத்துறை JPN அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதனை துரிதப்படுத்த AKYC அமைப்பின் மேம்பாட்டு பணிகளை JPN கண்காணித்து வருகிறது. அதுவரை புதிய தலைமுறை மைக்காட் உரிமையாளர்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் மாற்று வழி தொடர்பில் அந்தந்த கழகங்களையோ சேவை வழங்க குணரையோ நாட கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மலாக்காவில் மாநில கூட்டரசு அரசாங்கங்களின் ஏற்பாட்டில் கடந்த ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு செப்டம்பர் வரை 2000-க்கும் அதிகமான முதன்மை திட்டங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ராவ் யூசோ தெரிவித்தார். சுமார் 6 மில்லியன் மக்கள் அத்திட்டங்களில் பங்கேற்றனர். அத்துடன் உலக சுற்றுலா மாநாடு உலக சுற்றுலா நாளுக்கான உபசரணை மாநிலமாக தேர்வாகியதன் மூலம் மலாக்கா உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்ததாக அவர் கூறினார். அதில் 155 பேராளர்கள் உட்பட 40,000 பேர் கலந்து கொண்டனர். மலாக்கா சுற்றுலா தலமாக மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் மலேசியாவுக்கும் இடையேயான ஒரு சந்திப்பு புள்ளியாக வளர்ந்து வருவதாகவும் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ராவ் யூசோ பெருமிதம் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
0: ஜப்பானில் டோவன் சூறாவளி கனமழையை கொண்டு வந்ததில் வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளன. 1.6 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் சிபா கனகவா மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருவர் உயிரிழந்தனர். அத்துடன் 275 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டோக்கியோவை சுற்றியுள்ள 9,000-க்கும் அதிகமான வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கான சராசரி மழையை காட்டிலும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காலநிலை மாற்ற நெருக்கடி பசுமை இயக்கங்களின் சிக்கலாக மட்டும் கருதப்படாமல் பாதுகாப்பு தொடர்பான முதன்மை விவகாரமாகவும் அணுகப்பட வேண்டுமென பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் எட் மெலிபன் தெரிவித்தார். ஐநா பொதுப்பேரவையின் உச்சநிலை கூட்டம் நடைபெறும் நிலையில் காலநிலை மாற்றத்தை பிரதமர்கள், வெளியுறவு அமைச்சர்கள், பாதுகாப்பு துறையினர் என அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் அதன் சுதந்திரத்தை உறுதி செய்வதும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்கா, டென்மார்க், கிரீன்லாந்து ஆகியவை நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுப்பேரவையின் புறத்தே கிரீன்லாந்து தொடர்பான பாதுகாப்பு உடன்பாட்டில் இன்று கையெழுத்திடவுள்ளன. அந்த உடன்படிக்கை டென்மார்க்கின் இறையாண்மையையும் வட்டார உயர்நிலையையும் அங்கீகரிப்பதுடன் கிரீன்லாந்து மக்களின் சுய நிர்ணய உரிமையையும் உறுதிப்படுத்துவதாக டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபெட்ரிக்சன் கூறினார். கிரீன்லாந்தில் சீனா, ரஷ்யா ராணுவ தளங்களை அமைப்பதையோ முக்கியமான முதலீடுகளை மேற்கொள்வதையோ தடுப்பதே ஒப்பந்தத்தின் நோக்கம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க தடைகள் காரணமாக ஈரானின் விமான நிறுவனங்கள் உலகளவில் செயல்படுவதில் 2 நாள்களுக்குள் கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பேசன் எச்சரித்துள்ளார். செப்டம்பர் 23 முதல் ஈரான் விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள், தரையிறங்கும் சேவை, டிக்கெட் விற்பனை போன்றவை வழங்க முடியாத நிலை ஏற்படும் என்றும் அவ்வாறு வழங்கும் நிறுவனங்கள் டாலர் நிதியமைப்பிலிருந்து விலக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். இதையடுத்து ஜோர்ஜியா ஈரான் விமானங்களுக்கு தனது வான்வழியை தடை செய்துள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி இன்று காலை தேசிய விளையாட்டாளர்கள் பலர் களம் காணவுள்ளனர். காலை 8 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ள செப்பா தக்குரா ரகு ஆடவர் குழு பிரிவின் தொடக்க ஆட்டத்தில் மலேசியா இந்தியாவை எதிர்கொள்கிறது. இதனையடுத்து இச்சினோமியா சிட்டி நகராட்சி உடற்பயிற்சி வளாகத்தில் நடைபெறும் குழு நிலையிலான மகளிர் பூப்பந்து காலிறுதியில் தேசிய அணியினர் தென்கொரியாவுடன் பொருதுகின்றனர். இதற்கிடையே தான் சாங் மின் மகளிர் ஊஜு தவுலோ பிரிவில் பங்கேற்கவுள்ளார். ஈராயிரத்து 30-க்குள் 60,000 கணக்காயர்களை உருவாக்கும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் பத்தே எ நிறுவனத்தின் சிறப்பு சலுகையை பெறுகின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: வரலாற்றில் இன்று
1: 2013 இன்றைய நாளில் பஹாங் குவாந்தான் டருல் மக்மூர் விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆசிய பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டியில் மலேசிய அணி வாகை சூடி நாட்டுக்கு பெருமை சேர்த்தது. 12 தங்க பதக்கங்கள், 14 வெள்ளி பதக்கங்கள், 10 வெண்கல பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. இரண்டாம் இடத்தை இந்தியாவும் மூன்றாம் இடத்தை தாய்லாந்தும் பெற்றன. மலேசியாவின் நீளம் தாண்டும் வீராங்கனை நூர் ஷஹிடாத்துன் நடியா முகமது சுகி இப்போட்டியின் சிறந்த மகளிர் தடகள வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டார். பஹாங் மந்திரி பசார் தத்து ஸ்ரீ அட்னான் யாக்கூபின் நிகராளியாக பஞ்சிங் சட்டமன்ற உறுப்பினர் தத்து முகமது ஜைலி பசார் பரிசுகளை எடுத்து வழங்கினார்.
0: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வேற லெவல்ஸ் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும், வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லதொரு பொழுதாக இருக்கணும். இனிய வணக்கம். வணக்கம் இன்னல் சார்பாக.
1: சரி, இப்போ வானொலி கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இப்ப சாலையிலயும் இருக்கலாம், அதனால அது தொடர்பா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கோம்.
0: ஒரு ஆய்வாளர் ஒரு கூற்றை முன் வச்சிருக்கிறாரு. அவர் செய்த ஆய்வின் அடிப்படையில பெரும்பாலும் நம்ம நாட்டில் நடக்கிற இந்த சாலை விபத்துகளுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் ஒரு பெரிய காரணமா இருக்காங்க. அவங்க மட்டுமே இல்லை, ஆனா அது ஒரு பெரிய பங்களிப்பு அவங்க கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் மேற்கொண்ட ஆய்வுல இருந்து ஒன்னு சொல்லியிருக்கிறாரு.
1: UKM இருக்கு இல்லையா, தேசிய பல்கலைக்கழகத்துல தான் அந்த ஆய்வு பண்ணிருக்காங்க. அதிகமான நெரிசல் ஏன் வாகன மோட்டிகள்னு சொல்றாங்க, மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தான் முதலிடம் வகிக்கிறாங்க, காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: விபத்துகள் ஏற்படுறதுக்கு இப்போ மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் மோட்டார் சைக்கிள் போயிட்டு இருப்பாங்க. சில நேரத்துல கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும். பெரும்பாலான நேரத்தில் இந்த ப்ளூத் பூட் அப்புறம் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பயன்படுத்திட்டு இருப்பாங்க. நீங்களுமே எங்களுக்கு கூப்பிடலாம், உங்களை முன் வைக்கிறாங்களே நீங்க தான் இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு.
1: ஏன்னா ஒரு பாதையில் அவங்க பயணம் செய்யறதுனால கார்கள் போக முடியாம இருக்கும். வந்து ஒரு டிராபிக் லைட், ஒரு சமீக விளக்குல நிக்கிறோம், அவங்க முன்னுக்கு நிப்பாங்க, அதனால பச்சை நிறம் வந்த உடனே போக முடியாது. பல விஷயங்கள் இப்ப கார் ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பா என்ன ஒரு விஷயம், ஆய்வு பயங்கரமா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம்.
0: வாங்க கூப்பிடுங்க, பேசுவோம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 விபத்துக்களுக்கு காரணத்தை
1: பட்டாம்பூச்சி
0: வந்துட்டு இருக்கு உங்களுக்காக. சுபாஷினி பாடுறாங்க.

மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் லிங்கேசன் லட்சுமணன். நான் ஏசியா ரீட்டெயில் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பத்தி பேச போறாங்க. டேலண்ட் காப் மலேசியா மை மஹே ப்ரோக்ராம், இது ஒரு அருமையான அரசாங்க திட்டம். மலேசியர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். சோ இன் பார்ட்னர்ஷிப் வித் டேலண்ட் காப் அண்டர் தி மை மஹே ப்ரோக்ராம், ஏசியா ரீட்டெயில் அகாடமி உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை இன்னைக்கு இப்பவே ஏற்படுத்தி கொடுக்கிறோம். கஜி மினிமா டுவாதி புதிங்க 2000 சம்பளம், ஆட் ஆன் அலவன்ஸ், ஓடி, போனஸ், இபிஎஃப், கேடபிள்யூஎஸ்பி எல்லா பெனிஃபிட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. இது ஸ்கேம் இல்ல, இது உண்மை. அதோட எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்கணும்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். இது வந்து உங்களுக்கு ஒரு வேலை மட்டும் பார்த்து கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு ட்ரைனிங் ஏற்படுத்தி கொடுப்போம். அந்த ட்ரைனிங் என்ன கத்துக்குவீங்கன்னா இன்னைக்கு அந்த வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுது, அதோட மேற்கொண்டு நாளைக்கு வருங்காலத்துல என்னென்ன ஸ்கில் தேவைப்படுதோ அதை இன்னைக்கு உங்களை ட்ரெயின் பண்ணலாம். சோ திஸ் இஸ் ஓபன் ஃபார் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி. இப்ப ரீட்டெயிலா நீங்க யோசிப்பீங்க, ரீட்டெயில் அது நான் ரீட்டெயில், ரீட்டெயில்னா கன்வீனியன்ஸ் ரீட்டெயிலிங், சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், அவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்கு மலேசியால. ரீட்டெயில தான் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் வொர்க் ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, உன எஸ்பிஎம்ல ஒழுங்கா செய்யல, அதனால போய் ரீட்டெயில போய் கேஷியர் ஆக போறேன் அப்படிதான் யோசிப்பாங்க. தவிர்த்து நிறைய பேருக்கு தெரியாது ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியில அந்த கரியர் ப்ரோக்ரஷன் இருக்கு, வேலை வாய்ப்புகள் படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரீட்டெயில்னா வந்து ஒரு கேஷியர் வேலை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு கடையில என்டர் பண்ணும் போது அந்த கேஷியர் தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னால அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு ஸ்கில்ஸ் தேவைப்படும். இன்னைக்கு அவ்வளவு ஐடி ஸ்கில்ஸ் தேவைப்படும். அது எல்லாம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். சோ ரிமெம்பர், ஜாயின் பண்ணுங்க எங்க ப்ரோக்ராம்ல, ஏசியா ரீட்டெயில் அகாடமி. உங்களுக்கு வந்து கேரண்டி சம்பளம் 2000 அலவன்ஸ், ஓடி, போனஸ், இபிஎஃப், சோக்ஸோ எல்லாமே இருக்கும். ட்ரைனிங் கொடுக்கப்படும். என்ன வித்தியாசம் செய்வோம்னா, இன்னைக்கு உங்களுக்கு மொத வேலையை வாங்கி கொடுத்துருவோம். மொத நீங்க வேலையில போய் மொத ஜாயின் பண்ணுங்க. சோ நீங்க வேலையில ஜாயின் பண்ண கையோட என்ன நடக்கும்னா, வந்து நம்ம உங்களை வந்து பார்ப்போம் உங்க வேலை இடத்துல. யூ டோன்ட் நீட் டு கம் லுக் ஃபர்ஸ்ட், எங்களோட ட்ரைனர்ஸ் வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒர்க் பேஸ்ட் லேர்னிங், கிளாஸ் ரூம் லேர்னிங் இல்ல. சோ ஒர்க்கிங் டுகெதர் வித் யுவர் எம்ப்ளாயர், நம்ம உங்க இடத்துக்கு வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போறோம். ரெண்டாவது, உங்களுக்கு ட்ரைனிங் அலவன்ஸும் கொடுக்க போறோம். சோ முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 18-40 இயர்ஸ் உள்ள இருந்தீங்கன்னா, உங்க எஸ்பிஎம் முடிச்சிட்டீங்கன்னா, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தெரிஞ்சீங்கன்னா, தயவு செஞ்சு எங்களை கால் பண்ணுங்க 011-5120-6080. கண்டிப்பா வேலை வாய்ப்பை உங்களுக்கு நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம் ரெடியா. இன்னைக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நாளைக்கு வேலைக்கு வரலாம். தேங்க்யூ.

0: சரளதாவணி பாடிய பாடல் அது 7:28. வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: உண்மையிலுமே இந்த தலைப்பு உங்களுக்கு நாங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி உள்ள நாள் ஒரு காரணங்க. அதாவது கார் ஃப்ரீ டே அப்படின்றது தான் ஒன்று, உலக கார்கள் இல்லாத நாள் அப்படின்ற ஒரு நாள் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுது. இப்ப நீங்க தலைநகர்ல கூட பாத்தீங்கன்னா டிபிகேலினா கேஎல் கார் ஃப்ரீ மார்னிங் அப்படின்னு நடைபெறுது. அதுக்கப்புறம் புத்ராஜயவிலையும் வந்து பாத்தீங்கன்னா 2026 ஆண்டுக்கான கார் ஃப்ரீ டே நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து இயற்கைக்கு மாசு படக்கூடாது அப்படின்ற, கார்களின் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான்.
0: மனோன்மணி தான் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. போக்குவரத்து நெரிசலுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தான் காரணம் அப்படின்றாங்க.
2: உண்மை, 80% உண்மை.
0: எப்படி கணக்கு போட்டு சொல்றீங்க?
2: ஒரு சில சமயங்கள் வந்து இந்த மோட்டார் வண்டி பயணிக்கிறவங்களுக்கும் தனியா ஒரு பாதை இருக்கும்.
0: ஆமா,
1: சரி.
2: அல்லது ஓரமா போகணும், அதை விட்டுட்டு முக்கியமா இந்த ஒரு சின்ன சந்து கிடைச்சா கூட அதுல புந்து போயிடுறோம், குறுக்க நெருக்கம் போவாங்க. இது நானே அனுபவிச்சிருக்கிறேன். ஐயோ, அப்படியே உயிர் போய் உயிர் வரும், டக்குன்னு வந்து புரிவானுங்க. பெரும்பாலும் அந்த விபத்துக்கு காரணமே மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தான். வாகனம் ஓட்டுறவங்களும் இருக்காங்க தான், கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டுவாங்க. சீக்கிரம் போய் சேர்ந்துடணும், போய் சேர்ந்தோம்னா அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு வேகமா போவாங்க. மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் இடிச்சா கூட கரணம் தப்பினால் மரணம் போகிறதுதான். பாக்குறோம், டெய்லி பயணிக்கிறோம்ல. இந்த சின்ன வயசு பயணங்களா ரொம்ப மோசமா வாகனம் ஓட்டுறாங்க.
0: மோட்டார் சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு யாராவது இருக்காங்களா பயணங்க, பிள்ளைங்க இருக்காங்களா?
2: கணவர் இருக்கிறாரு, ஆனா வேலைக்கு மோட்டார்ல தான் போறேன். ஏன்னா வாகன நெரிசலை குறைக்கணும்னா மோட்டார் வண்டி தான் பயன்படுத்தணும்.
0: என்ன சொல்லுவீங்க எப்போதும்?
2: அவர்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, அட்வைஸ் பண்ணுங்க.
0: நன்றி. நீங்க பாத்து போங்க, மோட்டார் சைக்கிள் தம்பிங்கிட்ட சொல்லுங்க, தம்பி பாத்து போப்பா, மெதுவா
2: போப்பான்னு.
0: மனோன்மணி சொல்லிட்டு போனாங்க வீட்டுக்காரர்.
1: கருத்து சொன்ன மாதிரி தெரியல, மனசுல உள்ள வார்த்தையே இறக்கி வச்சுட்டேன்ப்பா.
0: இப்ப அவர் மாறுறாரு அப்படின்னு சொன்னாங்க. பெரும்பாலும் வீடுகள்ல இது சொல்லுவாங்க, இல்ல மோட்டார் லைசன்ஸ் வந்து எடுத்து கொடுக்க மாட்டோம் பிள்ளைங்களுக்கு, அதுக்கு கார் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு பயம். இன்னும் நம்ம இதை பத்தி எல்லாம் பேசலாம். பொண்ணுமணி அப்படின்ற அல்ல, மனோன்மணி அடுத்து முத்துமணி அப்படின்ற பாட்டு தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இசைஞானியுடைய 1540 படம். ஆமா, அந்த படத்துல இருந்து இந்த பாட்டு என்ன கேட்கும் போது அவர் வந்து மகளுக்காக எழுதின மாதிரி பாடின மாதிரியே அது இசையமைச்ச மாதிரி.
1: இசையில பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா இசை வரும்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: அதுக்கப்புறம் ஒரு காட்சியில ஏதோ குடுக்குறாங்க போல
0: தெரியல. பாத்துருக்கலாம், இசைஞானி அவர்கள் ஸ்வேதாவோட பாடிய பாடம்.

0: அந்த பாடலான் அது மணி போ 7:36 ஆயிருச்சு. உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: அதாவது சாலையில நெரிசல் ஏற்படுவதற்கு இரண்டு தரப்பினர் இருக்க, கார் ஓட்டிகள் இருக்காங்க, சைக்கிள் ஓட்டிகள், மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் இருக்காங்கல்ல, மோட்டோரிஸ்ட். இந்த இரண்டு தரப்பினர்ல யாருனால அதிகமா நெரிசல் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: நான் நந்தினி பேசுறேன் பிணையில இருந்து. நான் ஒரு தாதியரா இருக்கேன்.
0: சொல்லுங்க தாதியரே, இது உண்மையா?
2: நான் ஒரு அவசர சிகிச்சையில வேலை செய்யறதுனால இது நான் 100% உண்மைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம காரி ஓட்டுறவங்களும் வந்துட்டு இதுல ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான்.
0: ஓ, மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் மட்டும் நெரிசல் விபத்து எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் இல்ல.
2: காரணம் இல்ல, ஆனா இது காரி ஓட்டுறவங்களுக்குமே ஒரு பங்களிப்பு இருக்கு.
0: சரி,
2: நார்மலா பாத்தோம்னா நான் வந்து மெயினா வந்து இந்த கார் ஓட்டுறவங்கலதான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப வந்து மோட்டார் சைக்கிள்ல ஓட்டுறவங்க வந்துட்டு சில பேர் வந்து நல்லாதான் போய்கிட்டு இருப்பாங்க, பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து காடி அடிச்சிருவாங்க. ஆனா இவன்தோ வந்து அவங்க சிக்னல் லைட் எல்லாமே வந்து இன்னைக்கே போட்டுருவாங்க. ஆனா என் கண்ணு முழிக்கு நிறைய வாட்டி இது மாதிரிலாம் நடந்திருக்கு. நார்மலா ரோட்ல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நான் போய் உதவி செய்யும் போது நான் நார்மலா இதுதான் நான் எதிர்த்து வருவேன்.
0: சரி, நீங்க மோட்டார் சைக்கிள் ஓட்டியா இல்ல கார் ஓட்டுறவங்களா?
2: நான் கார் ஓட்டுறவங்க தான்.
1: ஆனா நீங்க கார் ஓட்டுறவங்க மேலதான் தவறுன்றீங்க.
0: மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் மனசெல்லாம் நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க.
2: அவசர சிகிச்சையில வேலை செய்யறதுனால நம்ம அன்னாடிக்குமே இதெல்லாம் எதிர்நோக்குறோம் இல்லையா? அப்ப வந்துட்டு நம்ம நார்மலா வந்துட்டு இந்த மாதிரி நோயாளிங்க கிட்ட கேட்கும் போது இங்க வந்து நம்ம கிட்ட இதுதான் சொல்லுவாங்க. நான் சிக்னல் லைட் போட்டுதான் வளைஞ்சேன், ஆனா வந்துட்டு காடிதான் வந்து இடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் கண்ணு மணிக்கு நிறைய வாட்டி பார்த்தனாலதான் நானும் அதை சொல்றேன்.
0: பெரும்பாலும் இந்த எமர்ஜென்சி அவசர சிகிச்சை பிரிவுக்கு வர்ற விபத்துகளின் காரணம் எதுவா இருக்கு?
2: ரொம்ப வந்துட்டு இந்த ஸ்பீடிங்னாலதான் வருது. வேகம் தான், வேகம், அப்புறம் வந்து தொலைபேசியில வந்து பேசிக்கிட்டே போறதுனாலயுமே
0: போங்க. போயிட்டீங்களா?
2: நன்றி, சேர்ந்துட்டேன்.
0: சரி, பாத்து போங்க.
2: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
3: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
2: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
3: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
2: ஐயா தம்பி
3: சொல்லுங்க,
2: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
3: சரியா,
2: போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
2: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்ல முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்.
4: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
5: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

0: வழி துணையே. ஆமாங்க, வழியை காட்டிட்டு போலான்னு பார்த்தா முடியலையே. மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தான் பெரும்பாலும் நெரிசலுக்கு காரணமாகறாங்க, அவங்களால தான் ஏற்படுது அதிகமா அப்படின்ற கதை பற்றி தான் இன்றைக்கு பேசிட்டு இருக்கோம்.
1: சரி, நிறைய அழைப்புகள்ங்க பா, உங்ககிட்ட விட்டு அந்த விவாதத்தை.
0: எக்கச்சக்கமான பார்வைகள் ரெண்டு பேர் பக்கமும் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ பிரேம் வந்திருக்காரு, பேசலாம்.
2: ரெக்லஸ் டிரைவர்ஸ்
0: இப்ப ரெண்டு பேர்லயுமே அது இருக்காங்க.
2: ஆமா, இப்ப நீங்க ஹைவேல பாருங்க, ஃபாஸ்ட் லேன் சொல்லுவாங்க, அது ஆக்சுவலி ஓவர்டேக் லேன். பின்னாடி காடி வேகுறதுன்னு தெரியும், வேகமா வருதுன்னு தெரியும், அப்பதான் அவங்க 80லயோ 110லயோ போய்கிட்டு இருப்பாங்க. கேட்டா போலோ உண்டா உண்டாங்க, இது இங்கதானே போனோம்னு. அதுக்கு பேர் லேன் ஹாக்கிங்னு ஜேபிஜே அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். மோட்டார் ரைடர்ஸ்லயும் நிறைய பேர் சைட்ல அப்படியே அந்த எமர்ஜென்சி லேன்லயே போயிட்டு பேசாம போறவங்க இருப்பாங்க. ஹைவேக்கு நடுவுல வந்து போய்கிட்டும் இருப்பாங்க. இது நேத்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். காடியில போய்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு EX5, அவங்க போறதும் மெதுவா போறாங்க, நம்ம லோரம் முமத்தவங்களை போய்கிட்டு இருக்கோம், அவர் அங்கதான் 60லயோ 80லயோ போய்கிட்டு இருக்காரு.
0: ஐயோ, சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது.
2: ஆமா, பிரச்சனை என்னன்னாக்கா, அது வந்து அவரு நம்மளுக்கு ரிஸ்க் குடுக்கறத விட அவருக்கு அதிகமான ரிஸ்க் குடுக்க. நான் காடி உள்ள சேஃபா உட்காந்துருக்கேன், அவரு மோட்டர் வெளியே 100% எக்ஸ்போஸ் பண்ணி உட்காந்துருக்காரு. ஏதாச்சும் அந்த இடத்துல அவரே சீலாப்பா பிரேக் வச்சுட்டா கூட எனக்கு டைம் கிடைக்குமா பிரேக் வைக்க, எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் என்ன பண்ற ஏது பண்ற எனக்கு தெரியாது. மோட்டர் டிரைவர் தான், லோரி டிரைவர் தான், காடி டிரைவர் தான் இல்ல, இது ஜெனரலா ரெக்லஸ் டிரைவர்ன்ற ஒரு குரூப் அது எல்லாத்துலயும் இருக்காங்க.
0: இப்ப எந்த பாதையில போகணும்னு தெரியாமலே போயிட்டு இருக்காங்க,
2: அதுதான் விஷயமே.
1: இது கடைசியில எங்க தரமா சார் முடியும், தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா இல்ல நம்ம தான் மன உளைச்சல வருமா?
2: ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வேகமா போறவங்கனால தான் ஆக்சிடென்ட், இது பண்றது தான் ஆக்சிடென்ட். ஹைவேல வேகமா போற வாட்டி ஆக்சிடென்ட் ஆகுதுல, எங்க மெதுவா போகணும் எங்க பிரேக் வைக்கணும்னு தெரியாத வாட்டி தான் ஆக்சிடென்ட்.
0: நாம எங்க இருக்கோம் அப்படின்னு

0: யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அதுதான்
1: ஆமா, இடம்பொருள் ஏவல்ன்றது ரோட்லயும் இருக்குதான், ஆனா யாருக்கு புரியுது?
2: கருத்துன்றீங்க,
0: தெளிய வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றி.
0: வேகமா போனாதான் போக்குவரத்து நெரிசலோ இல்ல விபத்தோ ஏற்படுத்துதுன்னு இல்ல, மெதுவா போய் கூட அதுக்கு வழி வகுக்கிறாங்கன்னு பிரேம் அவர் மனக்குமுறல கவலையை சொல்லிட்டு போறாரு.
2: ஆனா இன்னும் நீங்கள் அழைத்து எங்க கிட்ட சொல்லலாங்க, உங்ககிட்ட விடுறாங்க மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளா கார்களா?
0: ஆமா,
2: ஆனா ஆயு வந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தான் சொல்லுது. பாரு
0: உங்க பார்வையில என்ன நினைக்கிறீங்க? அபிநயா வருது கேக்கலாம்.

0: முகேந்திராவுடைய அந்த பாடல் தான் கேட்டுட்டு வந்தீங்க. அபிநயா மணி புயல் 53 இன்றைக்கு மன குமுறல நம்மளால கட்டுப்படுத்த முடியல. நேர்கள் கிட்ட
1: எத்தனை பேர் அந்த சாலையில வந்து பல விவரங்கள் பல விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்க பேசும்போது.
0: ஆனா மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை மட்டும் சொல்லல, சில கார் ஓட்டக்கூடியவர்களை பற்றியுமே சொல்லிட்டு இருக்காங்க. குணா வந்திருக்காங்க.
2: இன்னைக்கு நீங்க கேட்டிருந்தீங்களா அந்த டாபிக்க, ஆக்சுவலி நான் போறப்ப நான் நினைச்சேன் என்னது மோட்டார் பைக் வந்து இப்ப இன்னைக்கு ரெய்னிங்கா இருக்குங்க, அப்ப நான் நினைச்சேன் அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் நினைஞ்சிட்டு போறாங்களே நம்ம காடியில உட்காந்துட்டு போறோம் அதனால நம்ம இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு. பட் ஆனா அட் த சேம் டைம் நம்ம அந்த இப்ப நம்ம வெளியானோனே வந்து சில ரோட்ல நம்ம வந்து லெப்ட் ஹேண்ட் சைட் எடுப்போம், நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகணும். நம்ம சிக்னல் போட்டு எவ்வளவு நேரம் நின்னாலும் அந்த அவங்க வந்து போவாங்க. பட் ஆனா அவங்க இடமே கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா.
0: அந்த நொடியே உங்க சித்தரை மாறிடுச்சா?
2: அந்த இப்ப நான் சொன்ன ஸ்கூல் நினைச்சுக்கிட்டே வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் மாறிடுச்சு. இல்ல இல்ல இல்ல இவங்களுக்கு நம்ம வந்து பாவே படுக்கிறேன் அப்படின்னு ஒரு கோபம்.
0: என்ன எல்லாரும் அப்படி இல்லையே.
2: இந்த செகண்ட்ல கூட பாருங்க அவங்க நம்ம அந்த ரோட்டுக்கு போயிட்டோம், அவங்க கொஞ்சம் வேகமா போனா நம்ம முன்னுக்கு போயிடுவோம். பட் ஆனா அவங்க போக மாட்டாங்க, திடீர்னு
0: அவர்கிட்ட பேசி பாத்துருக்கீங்களா?
2: இல்ல நான் பேச மாட்டேன்.
1: அங்க பேசுறதே இல்ல, இங்கதான் பேசுறது.
2: நம்மளுக்கு கோபம் வரும். கார் டிரைவர்ஸும் இருக்காங்க, நான் இல்லன்னு சொல்ல, எல்லாமே ஈக்குவல் சேம். சம் கார் டிரைவர்ஸ் எதுக்குன்னு தெரியல, அந்த ரோடு வந்து ஒரு சிங்கிள் ரோடா இருக்கும், அந்த ரோட்ல நம்ம ஓவர்டேக் பண்ணி போக முடியாது, டபுள் லைன் ரோடு. ஆனா வந்து பின்னாடி அப்படியே நம்ம பின்னாடி முத்தம் கொடுக்கற மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க,
0: டக்கன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
2: ஆமா பிரதர், அதுவே நம்மளுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் ஆயிரும் தெரியுங்களா.
0: ஆனாலும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தான் இதை பண்றாங்க. அப்படிதான்,
2: அப்படி சொல்ல முடியாது பிரதர், ரெண்டு பேருமே இருக்காங்க.
0: இருக்காங்க
1: இருக்காங்க.
0: அவர் கூட தைரியமா போவீங்களா பின்னால உட்காந்துக்கிட்டு?
2: பிரதர் என் ஹஸ்பண்ட் சொல்லலாம், அவங்க வந்து அப்படியே ஆமா மாதிரியே தான் போவாங்க.
0: அப்ப பிரச்சனை இல்ல,
2: வீட்டுதான் அவங்களோட மாறவே மாறாது, வருஷக்கணக்கு அப்படியேதான். ஒரு ஓரத்துல நானும் நிறைய தடவை சொல்லிக்கேன், இதுல பூந்து போக வேண்டியதானே, இல்ல இது மோட்டர் லைன் இதுலதான் போவேன். அவங்க அந்த கோடு போட்டதுல தாண்ட மாட்டாங்க.
0: ஓ, இப்ப வீட்டுல இருக்கிற மன குமுறல் இங்க வானொலி குமுறலா மாறுது.
2: ஆனா அவங்க ரெண்டு பேருக்கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: கோபம் போயிருச்சா, தணிஞ்சிருச்சா?
2: ஐயோ நைஸ் டூட், உங்களுக்கு ரெண்டு பேருக்கிட்டே பேசுறேன். எனக்கு போனாக்கா உங்க வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: எப்படி எங்க இருக்கீங்க சொல்லுங்க, இப்ப நான் அக்காவை அனுப்புறேன் உங்க வீட்டுக்கு.
2: போனாக்கா உங்களோட குரோத் நான் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறேன் அக்கா, நீங்க நிறைய விஷயங்கள ஒரு எக்ஸாம்பிள் அக்கா. ஹாப்பியா இருக்கு அக்கா.
1: தேங்க்யூ, ரொம்ப நன்றி
0: அக்கா. மெய் சிலிர்த்து போயிருக்காங்க.
2: தேங்க்யூ தேங்க்யூ.

வணக்கம். சில மலேசிய மடானே மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். இன்று தொடக்கம் பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிமின் ஷாங்காய் ஹாங்ஜோ அலுவல் பயணம் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதோடு இலக்கவியல் வர்த்தக கட்டமைப்பை மேம்படுத்தும், அது மட்டுமின்றி தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சீன பிரதமர் லீ சியாங்குடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தவுள்ள பிரதமர் 2026 ஷாங்காய் தொழில்திறன் மாநாட்டிலும் 5வது உலகளாவிய இலக்கவியல் வர்த்தக கண்காட்சியிலும் பங்கேற்கிறார். உயர்கல்விக் கழக மாணவர்கள் மாநிலத்தின் அடிப்படையில் தங்கள் கல்வித் தேர்வுகளை மட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம், மாறாக நாடு முழுவதும் வழங்கப்படும் பயிற்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் எடுத்துரைத்தார். கல்வி அமைச்சின் கீழ் தனியார் கல்விக் கழகங்களை நடத்தும் நிறுவனங்கள் குறைந்தது 30% பூமி புத்ரா பங்குரிமையை கொண்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இனி கட்டாயமன்று. கல்வித்துறையின் தற்போதைய தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு இந்த ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இனப்படுகொலை போன்ற பெரும் அட்டூழியங்கள் தொடர்பான விவகாரங்களில் ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் நிரந்தர உறுப்பினர்கள் தங்களது ரத்து அதிகாரத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டுமென்ற முனைப்புக்கு பிரிட்டன் ஆதரவு தெரிவித்துள்ளது. மெக்சிகோவும் பிரான்சும் 2015 முன்மொழிந்த இந்த முனைப்பு தற்போது 128 நாடுகளின் ஆதரவை பெற்றுள்ளதாக அந்த இரு நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. யுக்ரைன் மீதான போருக்காக ரஷ்யா மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகளை ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் நிலைநிறுத்த வேண்டுமென்று அதன் வெளியுறவுக் கொள்கை தலைவர் கஜா கலாஸ் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் போருக்கு எதிரான நடவடிக்கைகளில் தடைகள் முக்கிய அம்சமாக இருப்பதாகவும் அதன் மூலம் மோஸ்கோவுக்கான நிதி மூலங்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தோனேசியாவில் நடைபெறும் 2026 ஃபிஃபா ஆசியான் கிண கட்பந்து ஹரிவா மலாயா இடைக்கால தலைமை பயிற்றுநர் தான் செங் ஹோ தனது ஆட்டக்காரர்கள் மூவர் காயமடைந்ததை தொடர்ந்து அணியை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.